நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 செகாண்டு 1948 ஜெய்ஷ்ட மாதம் 23ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 13ஆம் தேதி இன்று சனிக்கிழமை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் 5:49:33. தொடர்வது மங்கள இசை.

நாலொரு குரல் இன்சொல் இனிது இன்றல் காண்பான் எவன் கேளோ வன்சொல் வழங்குவது. இனியவை குரல் என்னும் அதிகாரத்தில் அமைந்த இக்குறளுக்கான விளக்கம், இனிய சொற்களால் இன்பம் பயத்தலை காண்கின்றவன் அவற்றுக்கு மாறான வன்சொற்களை வழங்குவது என்ன பயன் கருதியோ.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்
1: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
5: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
6: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
7: அப்படியே பேசிட்டாலும்
5: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
8: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
6: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
5: நாட்டாம அப்ப இந்த பீச்சுக்கு?
6: ஏடா 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
8: தாத்தா
6: சொல்றாங்க,
8: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம FM ரெயின்போல ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
6: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ஒன்றா வண்டி FM ரெயின்போக்கு.
9: உங்களை தேடி நாங்க வரோம். 102.8
10: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6 மணி. நேர்களை FM ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இனித்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை, சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். அகத்திக்கீரை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் ஆர்வலர் வந்தனா சிவா தொடர்ச்சி. வழங்குபவர் கே ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை நினைவலைகள். அமைப்பு ஏ வி எலிசபெத் அவர்கள்.

விளக்கமளிக்கிறார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பூஜா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேர்வரப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லி அஞ்சல். அதனைத் தொடர்ந்து மெலடி மேஜிக். 12:02 பேசுங்க தோழா. 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 கல்லூரி பூக்கள் வழங்குகிறார் சி பிரியங்கா. மாலை 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே புவனேஷ். 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:30 வரையிலும், 7:32 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர்வரப்பம். 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் பற்றிய அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல். 8:02 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 தேன் சிந்துதே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெகாஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு யாவும் நிறைவு பெறும்.

இதனிடையே காலை 7 மணி முதல் 1 மணி வரையிலும் இரவு 7-8 மணி ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15, பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். ஆயிரத்தி 215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 9 மணி வரையிலும் தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை, ஆர் ரமணி அவர்கள் வீணை, திருச்சி ஜி அரவிந்த் அவர்கள் மிருதங்கம், எம் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கடம். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். 12 மணிக்கு துலாக்கோல் நேயர் கருத்த மடல்கள். பனிரெண்டு 12:15 மியூசிக் லெசன், கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், கற்றுக்கொள்பவர் பி கனிஷ்கா. 12:30 பன்னிசை மாலை, டாக்டர் சீர்காழி ஜி சிவச்சிதம்பரம் அவர்களின் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் நேயர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை.

2:40 பிரெஞ்சு லெசன் கற்றுத்தருபவர் சி திருமுருகன் அவர்கள், கற்றுக்கொள்பவர் எம் அர்ச்சனா. 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல், சங்கீதா சிவகுமார் அவர்களின் பாட்டு. 4:00 ஒளிச்சித்திரம் தம்பிக்கு எந்த ஒரு திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை இளையராஜா, இயக்கம் ராஜசேகர். 5:00 இளைய பாரதம், வழங்குகிறார் சி பிரியங்கா. 5:30 சின்னஞ்சிறு கிளிகள், புதுச்சேரி சேலியமேடு அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற்பகுதி. 6:00 துறை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 துறை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், சம்பா தாளாடிக்கான பயிர் ரகங்களும் அதன் சிறப்பியல்களும். பட்டுக்கோட்டை வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எல் சுபா அவர்களுடன் நேர்முகம். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சி, சென்னை அஞ்சல். 8:00 மத்திய அரசின் 12 ஆண்டுகால நிறைவை ஒட்டி புதுடெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் பல்வேறு கருப்பொருள்களின் சிறப்பு தொடர். இந்த நிகழ்ச்சி இன்றிரவு 7:10 ஆகாஷ்வாணி டெல்லி ஒலிபரப்பான நிகழ்வின் ஒலிப்பதிவு. 8:35 முதல் 8:58 வரை துறை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் US பிரசாத் அவர்களின் சாக்ஸபோன் இசை கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி டெல்லி, டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நேரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதற்கிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00, 3:05 இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 11:00, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதி தாசன் அவர்கள்.
2: மனித வாழ்க்கை என்பது நன்னடத்தையின் தொகுப்பு என்கிறது ஆச்சாரக் கோவை. நமது செயல்கள் எப்பொழுதும் தூய்மையுடன் ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் என்கிறது இந்நூல். நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லித் தந்ததை ஆச்சாரக் கோவையின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். வைகரை யாமம் துயிலெழுந்து தான் செய்யும் நல்லறமும் உன்பொருளும் சிந்தித்து வாய்வதில் தந்தையும் தாயும் தொழுது எழுக என்பதே முந்தையோர் கண்ட முறை. குறிப்பாக அதிகாலை எழுந்திருப்பது உடலுக்கு நல்லது என்று இன்று அறிவியல் கூட அதை பற்றி குறிப்பிடுகின்றது. நாம் எழும் நேரத்தை பொறுத்தே நமது குணநலங்கள் வெளிப்படுகின்றன. வெற்றியை தருகின்ற விடிகாலை பொழுதே என்றான் ஒரு கவிஞன். கதிரவன் உதிப்பதற்கு முன்பு எழுந்து கதிரவன் மறைந்ததும் உறங்குவதென்பது உடல் ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கிறது. நல்ல செயல்களை செய்தல், நமது பெற்றோரை மதித்தல் போன்றவை சொல்லப்பட்டு உள்ளன.

0: அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது ஔவையின் பாடல் வரிகள். இறைவனை வழிபாடு செய்தல் வேண்டும், இறை தேடுவதோடு இறையும் தேடு என்றார் பாம்பன் சுவாமிகள். கடவுள் வழிபாடு என்பது மனதை செம்மைப்படுத்தும் ஒரு முயற்சி என்று சொல்கிறார். தம்பூதம் எண்ணாது இகழ்வானேன் தம்மை கண் ஐம்பூதம் அன்றே கெடும் என்கிறார். இந்த உலகம் பூமி நீர் ஒளி காற்று ஆகாயம் என்றவற்றால் இயங்கி வருகிறது. இவைகளை நாம் நன்றான முறையில் வைத்து கொள்ள வேண்டும். பூமியை மாசுபடுத்தினால் நிலத்தின் வளம் கெடும். பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை பூமியில் அலட்சியமாக போடக்கூடாது என்கிறது இன்றைய விஞ்ஞானம். பூமியின் தரம் கெட்டுவிடும். நீரினை மாசுபடுத்தினால் ஆரோக்கியம் கெடும். உலக ஆதாரமாக திகழ்வது நீர், நீரின்றி அமையாது உலகு என்கிறார் திருவள்ளுவரும். காற்றை மாசுபடுத்தினால் சுவாசக் கோளாறுகள் ஏற்படும். ஆகாயம் மாசுபட்டால் மழை வளம் குறையும். அப்படியென்றால் நாம் இயற்கைக்கு புறம்பாக நடவாதிருத்தல் வேண்டும் என்கிறது ஆச்சார கோவை. 96வது பாடலிலே அருமையான ஒரு செய்தியை சொல்கிறார். நத்தெரும்பு தூக்கணம் புல் காக்கை என்று இவை போல் நற்கருமம் நல்ல கடைபிடித்து தங்கருமம் அப்பற்றியாக முயல்பவர்க்கு ஆச்சாரம் எப்பற்றியானும் படும் என்கிறார். எறும்பு சுறுசுறுப்புடன் உணவை சேமிக்கிறது. தூக்கணாம் குருவி நுட்பமாக தன் உறைவிடத்தை தானே கட்டிக்கொள்கிறது. காக்கை பிறருடன் கூடி உண்கிறது. உறவுகளுடன் கலந்திருத்தல் என்ற செயலை காக்கை அழகாக செய்கிறது. இப்படிப்பட்ட உயிரினங்களைப் போல மனிதர்களும் தங்கள் பணிகளை கடமைகளை சரியாக கடைபிடித்து சிறப்பாக செய்ய முயன்றால் அவர்களுக்கு ஆச்சாரமாக நல்ல பண்புகளும் தானாகவே வந்து சேரும் என்பது ஆச்சார கோவையின் கருத்துக்கள் ஆகும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:15. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாடல் கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: தெய்வீக ராகம் நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். சோழமங்கலம் சகோதரிகள் பாடியது. நிலைத்த நேரம் 6:30.
5: சௌதா அத்தியாயம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, வைகாசி திங்கள் 30 நாள், சனிக்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் அகத்திக்கீரை சாகுபடி முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.
1: சரி, வேற இடம் கொள்ளைக்கு போயிட்டேன், நெல்லுக்கு தண்ணி மடையை மாத்திட்டேன், அப்படியே விவசாய ஆபீஸுக்கு போயிட்டு அந்த ஆபீஸரையும் பார்த்துட்டு வந்துடுவோம். யாரு எதிர்த்தாப்பெல்லாம் வருது? காத்து முத்து போல தான் இருக்குது, அவரு தான் நினைக்கிறேன். ஆ, அவரே தான் இல்லை, சைக்கிளில் புல்லு கட்டு மாதிரி ஏதோ கட்டுன்னு வர்றாரு, என்னன்னு தெரியல. காத்தமுத்தா
2: ஓ கருத்தமுத்தா, இருப்பா சைக்கிள் வரமானு போட்டுறேன். என்னப்பா எத்தாப்புல வர?
1: கொள்ளைக்கு போறோம் காத்தமுத்தா.
2: சரி.
1: ஆமா, என்ன சைக்கிள்ல ஏதோ அகத்திக்கிற மாதிரி இருக்குதா?
2: ஆமாப்பா, அகத்திக்கிற வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன்.
1: வீட்டுக்கு கட்டு மாதிரியா? எதுக்கு? ஆடு மாடுகளுக்கு கொடுக்குறது கட்டு மாதிரியா?
2: எப்பா, நான் வாங்கிட்டு வர்றதே ரெண்டே கட்டு, அம்மாவாசைக்கு சமைக்கிறதுக்காக எடுத்துட்டு போறேன்.
1: ஓ, அதான் அம்மாவாசைக்கு இந்த ஆடு மாட்டுக்கெல்லாம் கொடுப்பாங்க இந்த அகத்திக்கிறா?
2: எப்பா, நீ ஆடு மாட்டிலேயே இருக்காத, மனுஷனும் சாப்பிடலாம்ப்பா அகத்திக்கீரைய.
1: என்னதான், மனுஷங்களும் சாப்பிடலாமா?
2: என்னப்பா புதுசு புதுசா கேக்குற? அகத்திக்கீரையில சாம்பார் வைக்கலாம், பொரியல் பண்ணலாம், நாமளும் சாப்பிடலாம்ப்பா.
1: காத்துமுத்து, நான் இதுவரையும் சாப்பிட்டதே இல்லப்பா அந்த அகத்திக்கீரையா.
2: எப்பா சாப்பிட்டு பாருப்பா, அதுவும் நல்லா இருக்கும்பா, உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா. அகத்திக்கீரையா கொண்டு வந்து டவுன்ல டன்னு கணக்குல வித்துட்டு இருக்காங்க, நீ ஒண்ணும் தெரியாத மாதிரி இருந்து கேக்குற.
1: காத்துமுத்து, நான் ஆடு மாடுங்களுக்கு அகத்திக்கீரை குடுக்கறதுதான்ப்பா கேள்விப்பட்டிருக்கேன்.
2: கருத்தமுத்து, ஆடு மாடுக்கும் இது அருமையான ஒரு உணவு தான், ஒரு கீரையை கொடுக்கறது நல்ல ஒரு உணவு தான், ஆனா மனுஷங்களும் சாப்பிடலாம்ப்பா. இத வந்து பயிர் பண்ணி நல்லா லாபம் அடையக்கூடிய விவசாயம்.

0: இதெல்லாம் இருக்காங்கன்னா பாத்துக்கிய.
1: ஓஹோ, நான் சிறுகிற அரைகிற மிளகிற இதெல்லாம் பயிர் வைக்கிறேன். அப்ப அகத்துக்கிற பயிர் வைக்கட்டுமா?
0: எப்ப தாராளமா பண்ணலாம்ப்பா.
1: லாபம் வரும்ல? நல்லா
0: நல்ல லாபம் வரும்ப்பா. எல்லா வகை மண்ணிலையும் வளரக்கூடிய மரங்கள்ல இந்த அகத்தி மரமும் ஒண்ணுப்பா.
1: ஓஹோ,
0: வெப்பமண்டல இலையுதிர் காடுகள்ல அதிகமா வளருதான் அகத்தி. வளமான ஈர மண்ணுல நல்லா வளரக்கூடியது. பொதுவா வெற்றலை கொடி, மிளகு கொடி இதெல்லாம் படர்வதற்கு ஒரு மர வகையா தேவை அப்படின்னு சொல்லிட்டு இதை வளர்க்குறாங்க. இந்த கொடிகளை இந்த மரத்துல ஏற்றி விடுவாங்க. அகத்தி மரம் குறுகிய காலம் மட்டும் வாழக்கூடியதுதான். 25 அடி உயரம் வரைக்கும் வளரும். அதிகமா பக்க கிளைகள்லாம் இருக்காது. இலைகள் எதிர் வரிசையில அமைஞ்சிருக்கும். மரப்பட்டை இருக்குல்ல, சாம்பல் நிறத்துல இருக்கும்பா. இந்த மரப்பட்டையில நிறைய மருத்துவ குணம்லாம் இருக்குதுப்பா.
1: காதுமுத்த, அப்ப அகத்துக்கீரைய நானும் வளர்க்குறேமா என்னுடைய நிலத்திலயா? அதனால அகத்துக்கீரையுடைய சாகுபடி முறைகள்லாம் சொல்லுப்பா. அதாவது விதை போட்டு வளர்க்கணுமா, இல்ல நாத்தா இருக்குதா, வேற என்னென்ன தொழில்நுட்பங்கள் எல்லாம் தேவைப்படுது, இத பத்தி பல தகவல்கள் இருந்தா சொல்லுப்பா.
0: சொல்றேன்பா, சொல்றேன்ப்பா. அகத்திக்கீரை விதையா போட்டு மரமா வளர்க்கறவங்களும் இருக்காங்க.
1: சரி,
0: நாத்து விட்டு பயிர் பண்றவங்களும் இருக்காங்க. ஒரு கிலோ விதை நம்ம வாங்கணும்னா 15,000-16,000 விதைகள் அதுல இருக்கும். ஒரு வருடம் வரைக்கும் முளைப்பு தன்மையை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை இந்த அகத்தி விதைக்கு இருக்குதுப்பா. ஒரு 80-90% வரைக்கும் விதை முளைப்பு திறன் இருக்குது. மரத்திலேருந்து காய் பழுத்து அப்படி நெற்று வருதுல்ல, அது பொதுவா ஏப்ரல் மே மாதத்துல சேகரிச்சு வச்சுக்கணும். நம்ம நேரடி விதைகள் மூலமும் நம்ம சாகுபடி செய்யலாம், நாற்றங்கால் நடவு முறையிலையும் சாகுபடி செய்யலாம்.
1: இது எப்ப வேணாலும் பயிரிடலாமா?
0: எப்ப வேணாலும் பயிரிடலாம்ப்பா.
1: பருவ காலங்கள்லாம் இல்ல
0: அதுக்குன்னு, ஒண்ணு தனி காலம் எதுவும் இல்ல. வடகிழக்கு பருவமழை தொடங்கறதுக்கு முன்னாடியே இத பயிர் பண்றது ரொம்ப நல்லது. பரவலா அனைத்து வகை மண்ணிலையும் பயிர் பண்ணலாம்ப்பா. 40-47 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருந்தா கூட இது வளரக்கூடிய தன்மையுடையது. சாதகமான சூழ்நிலைகள்னு பார்த்தோம்னா, மழை வந்து ஒரு 1500 mm அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவ்வளவு மழை அந்த மாதிரி இருந்தா கூட தாக்கு பிடிச்சி இருக்கக்கூடியதுப்பா. ஆமா, வறட்சி மற்றும் பனியை கூட தாங்கக்கூடியது. பொதுவா இது என்னன்னா, ஒரு ஒளி விரும்பி மரம், அதாவது வெளிச்சத்தை விரும்பக்கூடிய ஒரு மரம். அதனால நம்ம நல்ல வெயில் படக்கூடிய இடமா பார்த்து தான் நம்ம இதை பயிர் செய்யணும். அதுல ரொம்ப முக்கியமா இருக்கணும். பூ பார்த்தீங்கன்னா அப்படியே சிவப்பு அப்புறம் வெள்ளை நிறத்துல இருக்கும். காய்கள் லேசா அப்படியே பீன்ஸ் மாதிரி இருக்கும்பா. முற்றிய விதைகள் வெடிச்சு அப்படியே செதறக்கூடிய ஒரு தன்மையுடைய ஒரு காய்ப்பா இது. இதுல நீ இன்னும் என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு, இப்ப வந்து விதைய பத்தி நான் சொல்லிட்டேன், அப்புறம் நடவு முறையில பண்ணலாம்னு சொன்னேன். இந்த பாலித்தீன் பையில நம்ம வந்து விதைகளை இட்டு அதுல இருந்து சாதாரணமா மற்ற மணலும் எருவும் கலந்த இடுபொருள்லாம் போட்டு அந்த விதைய வளர்த்துட்டு வரணும். விதைய வளர்த்து ஒரு 3-5 நாள்ல அது முளைக்க தொடங்கிடும். அப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் லேசா தண்ணி காட்டணும். 3 மாசம் நாற்று நடவுக்கு ஏற்றதுப்பா. சரியா?
1: சரி சரி.
0: இந்த மாதிரி நம்ம நடவு முறையிலையும் நம்ம பண்ணலாம். விதையா நம்ம விடுறோம் அப்படின்னா, ஒரு 30 சென்டிமீட்டர் ஆழத்துல விதைகளை நேரடியா நம்ம விதைக்கணும். இடைவெளி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மீட்டர், ரொம்ப கிட்டத்தட்ட இல்லாம ஒரு 2 மீட்டர், அதாவது ஒரு 1.8 மீட்டர்னா பாத்துக்கீங்க கணக்கு, அந்த அளவுல இருக்கணும். குழியோடைய அளவு 30 சென்டிமீட்டர் இருக்கு, அதாவது 30 சென்டிமீட்டர் உயரம், 30 சென்டிமீட்டர் அகலம், 30 சென்டிமீட்டர் ஆழம். இந்த மாதிரி பாத்துக்கணும். நம்ம பருவமழை வருது இல்லையா, அந்த நேரத்துல விதைக்கிறது, அதாவது இந்த வடகிழக்கு பருவமழை நம்ம பகுதியில் அது வரப்போகுதுன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி விதைச்சோம்னா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும்பா.
1: காத்துமுத்த, அகத்தி மரத்துல இருந்து கீரை எவ்வளவு கிடைக்கும், அந்த மகசூலை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுப்பா. இது போக இந்த மரம் வேற எது எதுக்கெல்லாம் பயன்படுது, அதையும் கொஞ்சம் சொல்லுப்பா தெரிஞ்சா.
0: அர்த்தமுத்து, அகத்தி கீரை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு மரத்துல இருந்து 4-9 கிலோ கீரை வந்து நமக்கு மகசூலா கிடைக்கும். விதைக்கப்பட்டதுல இருந்து 8 மாதத்துல நம்ம அறுவடைய ஆரம்பிக்கலாம். அதுக்கு பிறகு 60-80 நாளுக்கு ஒரு முறை நாம இலைகளை கீரைக்காக நம்ம அறுவடை செஞ்சுக்கலாம்.
1: சரி,
0: இது போக சாதாரணமா அந்த மிளகு போன்ற அந்த பயிர்கள் வளர்றதுக்கு ஒரு ஊடு பயிரா இதை பயன்படுத்துறோம். வெற்றில அப்புறம் தீவன பயிர்களையும் ஊடு பயிரா பயிரிடலாம். மரம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 2600 ரூபா ஒரு டன் அந்த விலையில.

0: கிடைக்குது. அகத்தி கீரை வந்து கோழி ஆடு மாடு போன்ற கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுத்துகிறாங்க. அகத்தி இலையிலேருந்து ஒரு வகை தைலம் கூட தயாரிக்கிறாங்களாம்பா. ஆமாப்பா, அகத்தியுடைய அந்த மரப்பட்டை இருக்குல்ல, அப்புறம் வேறு இதெல்லாம் மருந்து பொருட்கள் செய்ய பயன்படுது. அகத்தியுடைய மர குச்சிகள் அதை வந்து கூரை வேய்வதற்கு பயன்படுத்துகிறாங்க. அகத்தி பட்டையிலிருந்து உரித்து எடுக்கப்படும் ஒரு வகை நார் அது அந்த மீன்பிடி வலைகளில் பயன்படுத்துகிறாங்கப்பா. அகத்தி பட்டையை தோல் தொழிலுக்கும் பயன்படுத்துகிறாங்க. அகத்தி பட்டையின் சாறு சிறங்குக்கு மருந்தாகவும் பயன்படுது. வேர் வந்து மூட்டு வலிக்கு மருந்தாக அரைச்சி பயன்படுத்துகிறாங்க. வெண்மை நிற அகத்தி மரம் இருக்குல்ல, அதுலேருந்து பொம்மை செய்கிறது, அப்புறம் வெடி மருந்து செய்யறது, இப்பதுக்கெல்லாம் கூட பயன்படுதாம்பா. அகத்தி கீரை ரத்தத்தை சுத்தமாக்கி பித்தத்தை தெளிய வைக்கும். அதனால அகத்தி கீரைய அப்பப்ப நம்ம சாப்பிடுறது நல்லதுப்பா. பொதுவா கருத்துமுத்து, அகத்தி மரம் இருக்குல்ல, அதனுடைய வேர் வந்து வேர் முடிச்சுகள் உடையது. அதனால காத்துல இருக்கக்கூடிய தழைச்சத்தை கரகிச்சு நிலைநிறுத்தக்கூடியது. அதனால மண்ணுடைய வளம் பெருகும். நீ அகத்தி கீரைய சாகுபடி செஞ்சுட்டு வேற பயிரை பண்ணும் போது மண்ணுல நல்ல வளம் கூடி இருக்கிறத நீ நேராவே பாக்கலாம்பா. அதனால தாராளமா அகத்தி மரம் அத சாகுபடி செய்யறதுல நீ இறங்கலாம்.
1: காத்துமுத்த, இந்த அகத்தி மரத்தை சாகுபடி செஞ்சே ஆகணும்பா. டவுன்ல இருக்கிற கேவிக்காக போயிட்ட அகத்தி விதைய வாங்கி பயிர் செஞ்ச நல்ல அதிக மகசூல் பெற்று நல்ல லாபம் கண்டுபிடிக்கிறேன்பா.
0: சரிப்பா சரிப்பா, நீ தாராளமா செய்யு. அகத்தி எந்த அளவுக்கு நல்லது அப்படிங்கறத உன்ட்ட நான் சொல்லிட்டேன். நான் மதியானம் எங்க வீட்டுல அகத்தி கீரை சாம்பார் தான் வைக்க போறேன்.
1: அப்படியா?
0: ஆமாப்பா, நீ எங்க வீட்டு பக்கம் வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம்.
1: சரி காத்துமுத்த, நான் இதுவரையும் அகத்தி கீரையே சாப்பிட்டது இல்ல, நான் கொள்ளைக்கு போயிட்டேன்.
2: அப்படியே
1: விவசாய ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்.
0: சரிப்பா சரிப்பா, நீ போயிட்டு வந்துரு, மத்தியானம் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வந்துருப்பா.
1: கட்டாயம் ஒரு மணிக்கு உங்க வீட்டுல டான்னு வந்து நிப்பான்.
0: சரிப்பா சரிப்பா, வாப்பா.
1: சரி,
0: நான் இப்ப கிளம்பட்டுமா?
1: சரி சரி, பாத்து போயிட்டு வாப்பா.
0: சரிப்பா.
3: உழவர்களுக்கான செய்திகள். அகத்திக்கீரை சாகுபடி முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சிக் காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான 1வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்ளவுள்ளார். ஸ்லோவாக்கிய தலைநகரான பிரட்டிஸ்லவாவில் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய பிரதமர் திரு ஃபிகோவுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையே புதிய துறைகளில் ஒத்துழைப்பை ஏற்படுத்துவது குறித்தும் இந்த பயணத்தின் போது ஸ்லோவாக்கிய தலைவர்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்தவுள்ளார். அந்நாட்டின் குடியரசுத் தலைவர் திரு பெலிகிரினியையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்திக்கவுள்ளார். இந்தியா ஸ்லோவாக்கியா இடையே இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் 2024 1 பில்லியன் அமெரிக்க டாலரை தாண்டி கடந்த ஆண்டு 1.8 பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டியது. ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்

0: அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று ரயில்வே உயரதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசியபோது இதனை தெரிவித்த அமைச்சர், துறை ரீதியான தேர்வுகளை கணினி வழி தேர்வுகள் முறைக்கு மாற்றுவதில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். தேர்வு நடைமுறைகளை வேகமாகவும் திறமையாகவும் மாற்ற டேப்லெட் வாயிலாக தேர்வுகளை நடத்துவதை ஊக்குவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்நிலையில் கடந்த நிதியாண்டில் ரயில்வேயில் 47,000 மேற்பட்ட காலிப்பணியிடங்கள் நடத்தப்பட்ட தேர்வுகளில் 43,000 மேற்பட்டோர் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். போபால் விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் 21 தேதி நடைபெறவுள்ள தேர்வு மிகவும் நேர்த்தியாக நடத்தப்படும் என்று அவர் மாணவர்களுக்கு உறுதியளித்துள்ளார். மாணவர்கள் அனைவரும் நம்பிக்கையுடன் தேர்வை சந்திக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். முன்னதாக நீட் மறுதேர்வு ஏற்பாடுகள் குறித்து மத்திய அமைச்சரவை செயலாளர் திரு டி வி சோமநாதன் தேசிய தேர்வு முகமையின் தலைமை இயக்குநருடன் ஆலோசனை நடத்தினார். சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு மறுதேர்வை எந்தவித குளறுபடியும் இன்றி வெளிப்படையாகவும் பாதுகாப்பாகவும் நடத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இந்நிலையில் வினாத்தாள் கசிவு குறித்து மத்திய புலனாய்வு அமைப்பு தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறது. திமுக ஆட்சிக்காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோடைக்காலத்தில் மின் தேவை அதிகரிக்கும் என்று தெரிந்தும் அதற்கான முன்னேற்பாடுகளை கடந்த கால அரசு மேற்கொள்ளவில்லை என்று கூறினார். மின் உற்பத்திக்காக 7,000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாக கூறப்பட்டாலும் மின் கட்டமைப்புகளை மேம்படுத்த 627 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டதாக திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. கல்குவாரிகளின் செயல்பாடுகள் தொடர்பாக சென்னையில் நேற்று கனிமவளத்துறை அமைச்சர் திரு டி கே பிரபு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் பேசிய அவர், கல்குவாரிகள் மூலம் வருவாயை அதிகரிப்பதற்கான சாத்திய கூறுகளை கண்டறியுமாறு கேட்டுக் கொண்டார். சட்டவிதிகளுக்கு உட்பட்டு செயல்படும் குவாரி மற்றும் கல் உடைக்கும் பணிகளை மேற்கொள்ளும் உரிமைதாரர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் உடனுக்குடன் நிறைவேற்ற வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக காவல்துறை அதிகாரிகளிடம் நேற்று 2வது நாளாக விசாரணை நடைபெற்றது. சம்பவத்தின்போது காவல் ஆய்வாளராக இருந்தவர்கள் மற்றும் 3 உதவி ஆய்வாளர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் நேற்று இரவு சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. பெருஞ்சாணி அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 3 அடி உயர்ந்துள்ளது. இன்றும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதால் மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்திலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இருவர்

செய்திகள். அமெரிக்காவுடனான இடைக்கால ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தாதவரை அந்நாட்டுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் நடைபெறாது என்று ஈரான் கூறியுள்ளது. தைவான் எல்லைக்குள் சீனாவின் ராணுவ விமானங்கள் மற்றும் சிறிய கப்பல்கள் அத்துமீறி நுழைந்துள்ளதாக அந்நாடு குற்றம் சாட்டியுள்ளது. தட்டம்மையால் பாதிக்கப்பட்டுள்ள மாலத்தீவுக்கு இந்திய மருத்துவ உதவிகளை அனுப்பி வைத்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் இடுகாட்டை பயன்படுத்துவதில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் சமாதான பேச்சுவார்த்தை நேற்று நடைபெற்றது. பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நடப்பு நிதியாண்டில் திருச்சி ரயில்வே கோட்டம் சரக்கு போக்குவரத்து மூலம் 777 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளது. குருவாயூரிலிருந்து சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை திருச்சூர், பாலக்காடு, பொள்ளாச்சி, திண்டுக்கல் வழியாக இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் படை வீரர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை மாநில மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் வழங்கினார். பள்ளிக் குழந்தைகளுக்கான காலணிகளை தரமாக தயாரிப்பது குறித்து உற்பத்தி நிறுவனங்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இந்திய தர நிர்ணய அமைவனம் நேற்று கோவையில் நடத்தியது. சென்னை ராயப்பேட்டையில் தேசிய மாம்பழ திருவிழாவை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் நேற்று தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தர்மசாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சிக் காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே எஸ் செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நிலையத்தி நேரம் 6:54 நொடிகள்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 6:55 தொடர்வது
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
3: சுற்றுச்சூழல் ஆர்வலர் வந்தனா சிவா தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் கே ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள்.
4: இந்தியாவில் இயற்கை விவசாயத்தை மீட்டெடுக்கவும் பாரம்பரிய விதைகளை பாதுகாக்கவும் டாக்டர் வந்தனா சிவா 1987 ஒரு மாபெரும் சுற்றுச்சூழல் இயக்கமான நவதானியா இயக்கத்தை உருவாக்கினார். 9 விதைகள் அல்லது புதிய பரிசு என்று நவதானியா அமைப்பு அழைக்கப்படுகிறது. 2004 சிவா இங்கிலாந்தின் ஷூ மேக்கர் கல்லூரியுடன் இணைந்து உத்தரகாண்டின் டூன் பள்ளத்தாக்கில் நிலையான வாழ்க்கைக்கான சர்வதேச கல்லூரியான பீஜா வித்யா பீடத்தை தொடங்கினார். சிவாவும் அவரது குழுவினரும் வேம்பு, பாசுமதி மற்றும் கோதுமை ஆகியவற்றின் உயிரை திருட்டை எதிர்த்து போராடினார்கள். 1990 அவர் FAO-விற்காக இந்தியாவில் பெரும்பாலான விவசாயிகள் பெண்கள் என்ற தலைப்பில் பெண்கள் மற்றும் விவசாயம் குறித்த ஓர் அறிக்கையை எழுதினார். அவர் காத்மண்டுவில் உள்ள சர்வதேச மலை மேம்பாட்டு கழகத்தில் ICIMOD பாலின பிரிவை நிறுவினார் மற்றும் பெண்கள் சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாட்டு அமைப்பினை WEDO நிறுவன வாரிய உறுப்பினராகவும் பணிபுரிந்தார். அவர் 1993 ஸ்வீடிஷ் ஜெர்மனி பரவக்காரர் ஜோக்

0: ஜேக்கப் வான் யூக்ஸ்குல் என்பவரால் நிறுவப்பெற்ற விருதினை பெற்றார். சிவாவின் மேக்கிங் பீஸ் வித் தி எர்த் என்ற புத்தகம் பல்லுயிர் பெருக்கம் மற்றும் சமூகங்களுக்கும் இயற்கைக்கும் இடையிலான உறவை பற்றி விவாதிக்கிறது. சிவா உலக எதிர்கால கவுன்சிலின் WFC நிறுவன கவுன்சிலர் ஆவார். WFC 2007 எதிர்கால சந்ததியினரின் நலன்களுக்கு சேவை செய்யும் கொள்கை தீர்வுகளுக்காக பேசுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாகும். அவர்களின் முதன்மை கவனம் காலநிலை பாதுகாப்பில் உள்ளது. உலக வர்த்தக அமைப்பின் 1994 வர்த்தகம் தொடர்பான அறிவுசார் சொத்துரிமைகள் ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதற்கு எதிராக வந்தனா பிரச்சாரம் செய்துள்ளார். உயிரினங்களுக்கு காப்புரிமை பெறுவதை சிவா உயிரி திருட்டு என்று அழைக்கிறார். மேலும் பாசுமதி போன்ற பல உள்நாட்டு தாவரங்களுக்கு காப்புரிமை பெற முயன்றதை எதிர்த்தும் போராடியுள்ளார். பாசுமதி போன்ற பல உள்நாட்டு தாவரங்களுக்கு காப்புரிமை பெறுவதற்கு பல்வேறு கம்பெனிகள் முயன்றதை அவர் கண்டித்தார். இந்தியாவில் பெண்களை ஈடுபடுத்துவதை மையமாக கொண்ட விவசாய முறையை மீண்டும் நிறுவுவதன் மூலம் விவசாயத்திற்கு மிகவும் நிலையான மற்றும் உற்பத்தி அணுகுமுறையை அடைய முடியும். பரவலாக உள்ள தவிர்ப்பிற்கான ஆணாதிக்க தர்க்கத்திற்கு எதிராகவும் அவர் குரல் கொடுத்து வாதிடுகிறார்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம், சுற்றுச்சூழல் ஆர்வலர் வந்தனா சிவா. தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் கே.ஆர். ரவிச்சந்திரன் அவர்கள்.
2: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
3: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்கிறது, எப்படி கேக்கிறது?
4: உங்கள் FM ரெயின்போவில்
3: தினமும் காலை 9:02
4: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
3: FM ரெயின்போக்கு
5: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
6: கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் காலை 7:35 கேட்கலாம் நகர்வுலா.

0: தொடர்வது காலை 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் வீரமணி. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை முதல் 18 தேதி வரை பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். நாளை மறுநாள் பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் 52வது G7 உச்சி மாநாட்டில் அவர் கலந்து கொள்கிறார். மாநாட்டின் நிகழ்வுகளுக்கு இடையே G7 நாடுகள் மற்றும் கூட்டாண்மை நாடுகளின் தலைவர்களை இருதரப்பு ரீதியிலும் அவர் சந்திக்கிறார். G7 மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்பது தொடர்ச்சியாக இது 7வது முறையாகும். மேட்டூர் அணையை வழக்கமான தேதியில் திறக்க முடியாமல் போனதால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளின் குறுவை சாகுபடிக்கு உதவ தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் 134 கோடி ரூபாய் சிறப்பு திட்டம் அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஒரே பாரதம் வளமான பாரதம் என்ற சிந்தனையின் கீழ் மாணவர்கள் கலாச்சார பரிவர்த்தனை திட்டத்தின் ஒரு பகுதியாக ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த மாணவர்கள் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதனை மக்கள் மாளிகையில் சந்தித்து கலந்துரையாடினர். இந்நிகழ்ச்சியில் சுமார் 60 மாணவர்கள் பங்கேற்றனர். கலந்துரையாடல் போது நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்றும் இந்தியாவின் பல்வேறு மொழிகள், சமூகங்கள் மற்றும் கலாச்சாரங்களை புரிந்து கொண்டு அவற்றுக்கு மாணவர்கள் மதிப்பளிக்க வேண்டும் என்றும் துணைநிலை ஆளுநர் அறிவுறுத்தினார். நேற்று புதுச்சேரிக்கு வருகை புரிந்த தென்னிந்தியாவிற்கான இலங்கை துணை தூதர் திரு கணேசநாதன் கேத்தீஸ்வரன் சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சர் திரு ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். புதுச்சேரியில் சர்வதேச யோகா தினத்தை சிறப்பாக கொண்டாடுவது குறித்து சுகாதாரத்துறை செயலர் திரு சௌத்ரி முகமது

0: ராசின் நேற்று சம்பந்தப்பட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். மகளிர் உலகக்கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் மகளிர் அணிகளுக்கு இடையிலான 20 ஓவர் போட்டி நாளை நடைபெற உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு. வணக்கம்.
1: நேரம் 7:02. புதுவை புதுமையில் தொடர்வது.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: நேயர்களுக்கு வணக்கம். சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் நினைவலைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு தங்களுடைய மறக்க முடியாத நினைவுகளை யார் ஷேர் பண்ண போறாங்க
4: அப்படின்னா,
3: ஆர்ஜேஸ். இந்த நிகழ்ச்சி வந்து நேயர்களுக்கான நிகழ்ச்சி, அதனால நேயர்கள் தான் தங்களுடைய நினைவுகளை இங்க பகிர்ந்துக்கணும். கடிதங்கள் வாயிலாக எழுதி அனுப்பினா உங்களுடைய நினைவுகளை நான் உங்கள் குரலாக நான் ஒலிப்பேன். ஆனா இன்றைய நிகழ்ச்சியில தொடர்ந்து நேயர்கள் பங்கு பெறாங்க, நேரலையில வந்து அல்லது தொலைபேசியின் வாயிலாக. உங்களுடைய தொலைபேசி என்ன எங்களுக்கு கொடுக்காம உங்களை நாங்க எப்படி தொடர்பு கொள்வோம்? கடிதம் எழுதியிருக்கீங்க, மெயில் பண்ணிருக்கீங்க, ஆனா உங்களுடைய தொலைபேசி என்ன எங்களுக்கு கொடுக்கல. இதுக்கு இடையில இந்த மாதிரி நம்மளுடைய ஆர்ஜேஸ் நீங்களே வந்து நான் பேசுறேன் அப்படின்னா பாவம்ல லிசனர்ஸ்
4: இல்ல
3: இல்லையா? சரி, இன்னைக்கு ஒரு நாள் லிசனர்ஸ் பிளீஸ். இதுல யார் முதல்ல பேச போறா? தொலைபேசியில அழைப்பு கொடுத்து நான் அந்த தொலைபேசியே எடுக்கல. ஏன்றது எனக்கே தெரியும், உனக்கும் தெரியும் இல்லையா?
4: கண்டிப்பா.
3: சரி, ஓகே. இந்த ஒரு நிகழ்ச்சி என்னோட ஆர்ஜேவா இருக்கக்கூடிய
4: ஜனா, ஆர்ஜே ஜனா.
3: ஓ, ஆர்ஜே ஜனான்னு சொல்றதுல அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். சரி, உங்களுக்கு என்ன மறக்க முடியாத அப்படி ஒரு விஷயம், நீங்க அப்படியே வெறித்தனமா இதை ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுற அந்த விஷயம் என்ன?
5: வானொலிக்கு 90, அதாவது இவ்வளவு ஒரு சூப்பரான விஷயம் வந்து நடந்திருக்கு இல்லையா? 91வது வருஷம் நம்ம அடியெடுத்து வைக்கிறோம். சோ இந்த தருணத்துல வந்து நானும் வானொலியில பணிபுரிஞ்சிருக்கேன், அதுல நானும் ஒரு பங்காற்றிருக்கேன் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. என் லைஃப்ல எஃப்எம்ல இந்த மாதிரி ஒர்க் பண்ணவனான அப்படின்னு தெரியாது, ஆனா அந்த ஒரு விஷயம் நடந்துச்சு, அது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அது மட்டும் இல்லாம வானொலிக்கு 90 இல்லையா, சோ அதை செலிப்ரேட் பண்ற விதமா ஆகாஷ்வாணி புதுச்சேரி வந்து ஒரு வாக்கத்தான் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. சோ கிட்டத்தட்ட ஒரு 150க்கு மேலேயே இருக்கும் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்தாங்க. சோ அன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் நடந்துச்சு. என்னன்னா, அன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி வந்து ஹோஸ்ட் பண்ற வேண்டிய சூழல் வந்தது. சோ அன்னைக்கு அங்க கலந்துகிட்டவங்க எல்லாரையுமே வந்து இன்டர்வியூ எடுக்கிற வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இவ்வளவு நாள் நான் எஃப்எம்ல ஒர்க் பண்ணிருந்தாலும் அன்னிய தினம் வந்து என் லைஃப்ல மறக்கவே முடியாது, நான் அவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு லைவ் ப்ரோக்ராம் பண்ணும் போது முக்கியமா பாத்தீங்கன்னா HOP, அதாவது ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம், மலையாளத்த செந்தில்குமார் சார் இன்டர்வியூ பண்ண, அவரோட தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து, அதாவது எல்லாரையும் இன்டர்வியூ பண்ணிருக்காங்க எலிசபெத் மேம், ஆனா மேம் உங்களே இன்டர்வியூ பண்ற வாய்ப்பு அந்த தருணத்துல கிடைச்சது, இது என் லைஃப்ல மறக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம சீஃப் கெஸ்டா வந்திருந்தாரு இளங்கோ குமணன் சாரு, அவரும் இன்டர்வியூ பண்ணிருந்தேன். ரவி மாரியப்பன் சார இன்டர்வியூ பண்ண, அவரோட பொன்னான கருத்துக்களும் அந்த தருணத்துல சூப்பரா ஷேர் பண்ணாங்க. சோ அதெல்லாம் மறக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாளா நம்ம ஆர்ஜிஎஸ் கூட இருந்தாங்க இல்லையா, அவங்கள எல்லாரும் பர்சனலா இன்டர்வியூ பண்ற சான்ஸ் கிடைச்சது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆர்ஜிஎஸ் டக்கு டக்குன்னு அப்படியே வந்து இன்டர்வியூ பண்ணியிருந்தேன், ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சூப்பரா பண்ண, இந்த ஷோ நல்லா பண்ண அப்படின்ட்டு நிறைய கிரெடிட் சொன்னாங்க. அது இப்போ வரைக்கும் என்னால மறக்கவே முடியாது, இன்னும் நான் மறந்துட்டே இருக்கேன், அந்த நினைவுல இருந்து நான் மாறவே இல்லை. அது மட்டும் இல்லாம வானொலிக்கு 90 இந்த செலிப்ரேஷன் முன்னிட்டு, அதாவது யூத் அவுட்ரீச் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து எலிசபெத் மேம் நீங்க தான் அது ஆர்கனைஸ் பண்ணியிருந்தீங்க, ரொம்பவே சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தீங்க. சோ அதுல பார்ட்டிசிபேட் பண்ண யூத்ஸ்க்கு வந்து பிரைஸ் அவார்ட்லாம் வந்து நம்ம கவர்னர் சார் முன்னிலே வந்து அந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு இல்லையா. சோ அதுல மறக்க முடியாத சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொயர் அந்த நிகழ்ச்சியில வந்து தேசிய கீதம், அது மட்டும் இல்லாம தேசிய பாடல் பாடுறது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி கவர்னர் சாரும் வந்து அதை பாராட்டுறது வந்து அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. இதை வந்து என் லைஃப்ல மறக்கவே முடியாது. ஒரு டைம் லைன் ரெடி பண்ணி இந்த நிகழ்வு வந்து அதுல பதிவு வைக்கணும்னு ஆசைப்படுறேன். சோ இந்த வானொலிக்கு 90 அப்படின்ற விஷயம் வந்து என்னைக்குமே மாறாது. சோ இந்த நிகழ்ச்சி வந்து என் லைஃப்ல மறக்கவே மாட்டேன்.

0: மத்தவங்களுக்கு எப்படியோ எனக்கு தெரியல, ஆனா இந்த ஒரு நிகழ்ச்சி என் வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன். அவ்வளோ ஒரு அருமையான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. இப்ப அப்படியே நான் உங்ககிட்ட பேசும் போதே தெரியும் நான் எவ்வளவு வந்து சந்தோஷமா இருக்கேன் அப்படின்றது உங்களால ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன்.
1: ஆமா ஆமா, கால் தரையில நிக்கல, மிதந்துட்டே இருக்கீங்க.
0: எஸ் மேம், பறந்து போகின்றேன் அப்படின்னே ஒரு பாட்டு போட்டுடலாம் மேம்.
1: அப்படியா? சரி, பாட்டு எதுவும் டெடிகேட் பண்ணலையா? யாருக்கு டெடிகேட் பண்ண போறீங்க?
0: மேம், நான் வந்து எல்லாருக்கும் வந்து டெடிகேட் பண்றது வானொலி தான் இல்லையா? சோ நான் வந்து இந்த வானொலிக்கு 90 அப்படின்ற விஷயத்தினால வந்து நான் வந்து வானொலிக்கு இந்த சாங்கை டெடிகேட் பண்றேன்.
1: என்ன சாங்?
0: எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து பூமி என்ன சுத்துதே இந்த சாங்.
1: ஓகே, உங்களுக்கு பிடிச்சது எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறீங்களா?
0: கண்டிப்பா மேம், அந்த சாங் கேட்டாவே ஒரு பூஸ்ட் கிடைக்கும்.
1: உண்மையாவா?
0: எஸ் மேம், கண்டிப்பா நீங்களும் அந்த சாங் கேட்டு பாருங்க. உங்களுக்கும் ஸ்பெஷலா டெடிகேட் பண்றேன் இந்த சாங்க.
1: இல்ல, எனக்கு அந்த பாடல் பிடிக்காது, வேற பாடல் சொல்லு.
0: மேம், வேற என்ன மேம் சொல்லுவ?
1: சரி ஓகே, உங்களுக்கு பிடிச்ச பாடலையே நான் ஒளிபரப்பு செய்யறேன். தேங்க்யூ வெரி மச். போதுமா? சந்தோஷமா நினைவலைகள்ல பேசினது?
0: ரொம்ப சந்தோஷம் மேம், இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிரியேட் பண்ணது உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ மேம்.
1: சரி, தேங்க்யூ வெரி மச்.
2: சோ நேர்களே, ஜனா அவர்கள், ஆர்ஜே ஜனா அவர்கள் நினைவலைகள் நிகழ்ச்சியில பங்கு பெறணும்னு ரொம்ப ஆர்வமா கேட்டாரு. கூட இன்னும் 2 ஆர்ஜேக்கள் வந்து நிக்கிறாங்க. சாரி, அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு இடம் இல்லை. நேர்களே, நீங்க மறக்காம உங்களுடைய தொலைபேசி எண்ணை எனக்கு எழுதி அனுப்புங்க. இல்லைன்னா இந்த ஆர்ஜேஸ் வந்து இந்த நிகழ்ச்சியை ஆக்கிரமிச்சிருவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஜனாக்கு பிடிச்ச அந்த பாடல் உங்க எல்லாருக்குமே டெடிகேட் பண்றாரு. உங்களுக்காக அந்த பாடல் இதோ.

0: மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நினைவலைகள் நிகழ்ச்சியில. நன்றி, வணக்கம்.
1: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
5: ஏய், இங்க நான் தான் கிங். FM ரெயின்போ 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல். அதனைத் தொடர்ந்து எஃப்எம் ரெயின்போவின் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். அமெரிக்க கடற்படை தாக்குதலில் இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்ததற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக சர்வதேச விதிமுறைகளின்படி விசாரணை முறையாக நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பஞ்சாபில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் 117 தொகுதிகளிலும் பிஜேபி தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. அசாம் மற்றும் மேகாலய மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா போஸ்னியா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். அமெரிக்க கடற்படை தாக்குதலில் இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்ததற்கு மத்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவிடம் தொலைபேசியில் பேசி தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜெய்சங்கர் வணிக கப்பல் போக்குவரத்திற்கு எதிராக இத்தகைய கொடிய தாக்குதல்கள் நடத்தப்படுவது நியாயமற்றது என்று தெரிவித்துள்ளார். ஓமன் கடற்கரை அருகே பலாவ் நாட்டு கொடியுடன் சென்ற எம் டி ஸ்டெட்டபெலோ என்ற டேங்கர் கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்தனர். இக்கப்பலில் மொத்தம் 24 இந்திய ஊழியர்கள் இருந்தனர். அவர்களில் 21 பேர் மீட்கப்பட்ட நிலையில் காணாமல் போன 3 பேரும் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது. வணிக கப்பல்கள் மீது வன்முறையை பயன்படுத்துவது சர்வதேச கடல்சார் வர்த்தகத்தின் பாதுகாப்பு

மற்றும் ஸ்திரத்தன்மையை சிதைக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஏர் இந்திய விமானம் விபத்துக்குள்ளானது தொடர்பாக சர்வதேச விதிமுறைகளின்படி விசாரணை முறையாக நடைபெற்று வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விபத்துக்கான உண்மையான காரணங்களை கண்டறியவும் இனிவரும் காலங்களில் விமான பயணங்களின் பாதுகாப்பை மேலும் அதிகரிக்கவும் அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக கூறினார். இந்நிலையில் இந்த விமான விபத்து குறித்து விசாரணை பணியகம் இடைக்கால அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் விபத்து குறித்த விசாரணை மிகவும் நேர்மையாகவும் ஆதாரங்களின் அடிப்படையிலும் முழுமையாக

0: வளர்ச்சியை இந்தியா எட்டியுள்ளதாக மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு குமாரசாமி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் மத்திய உற்பத்தி தொழில்நுட்ப நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தொழில் வளர்ச்சிக்கு அளித்து வரும் முக்கியத்துவமே இதற்கு காரணம் என்று கூறினார். இதன் காரணமாக நாட்டில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். உற்பத்தி சார்ந்த பொருளாதார வளர்ச்சிக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதால் தொழில்துறையின் வளர்ச்சி முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு அதிகரித்து காணப்படும் வதாகவும் திரு குமாரசாமி கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின்போது இந்தியாவின் ஏவுகணைகள் மிக சிறப்பாக செயல்பட்டதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். உதம்பூரில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், இதன் காரணமாக இந்தியாவிடம் ஆயுதங்களை வாங்க உலக நாடுகள் மிகுந்த ஆர்வம் காட்டுவதாக கூறினார். 2014 ஒப்பிடும்போது நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி 174% அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தோனேஷியா, பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளுக்கு ஆயுதங்களை இந்தியா ஏற்றுமதி செய்து வருவதாகவும், ஆயுதங்களுக்காக மற்ற நாடுகளை இந்தியா சார்ந்திருந்த நிலை மாறிவிட்டது என்றும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கு உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. தஜிகிஸ்தானில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங், பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் மற்றும் நிதியுதவி தருவது, எல்லை தாண்டிய பயங்கரவாதம் ஆகியவை மனிதநேயத்திற்கும் சர்வதேச விதிமுறைகளுக்கும் எதிரானது என்று கூறினார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு என்பது வெறும் பிராந்திய அளவிலான குழு மட்டுமல்ல, அது யுரேஷியா முழுவதும் வரலாற்று மற்றும் கலாச்சார ரீதியாக தொடர்புடைய நாடுகளுடன் இந்தியாவை இணைக்கும் முக்கிய பாலம் என்றும் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: டேராடூனில் உள்ள இந்திய ராணுவ பயிற்சி கல்லூரியில் இன்று நடைபெறும் அணிவகுப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பார்வையிடுகிறார். இந்த ஆண்டு முதன்முறையாக பெண் அதிகாரிகள் தங்கள் ஆண்களுக்கு நிகராக அணிவகுப்பில் பங்கேற்க உள்ளதாகவும், இது வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் அந்த கல்லூரி கூறியுள்ளது. இந்த அணிவகுப்பை தொடர்ந்து 500 மேற்பட்ட ஆண் மற்றும் பெண் அதிகாரிகள் ராணுவத்தில் அதிகாரிகளாக பொறுப்பேற்க உள்ளனர். இந்த அணிவகுப்பு என்பது வெறும் ராணுவ மரபு மட்டுமல்ல, தேசத்திற்கு சேவை செய்ய இளம் அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் இருப்பதை குறிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பஞ்சாபில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் 117 தொகுதிகளிலும் பிஜேபி தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. புதுதில்லியில் இது தொடர்பாக மாநில பிஜேபி தலைவர்களுடன் மூத்த தலைவர் திரு அமித்ஷா, கட்சியின் தலைவர் திரு நிதின் நபின் ஆகியோர் நேற்று ஆலோசனை நடத்தினர். இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி பஞ்சாப் மாநில செயலாளர் திரு கேவல் சிங் தில்லான், தற்போது மாநிலத்தில் பிஜேபி எந்த கட்சியுடனும் கூட்டணி அமைக்கவில்லை என்று கூறினார். பஞ்சாப் மாநிலத்தில் தற்போது உள்ள பொருளாதாரம் மற்றும் சமூக நெருக்கடியில் இருந்து அம்மாநிலம் மீண்டு வருவதற்கு இரட்டை எஞ்சின் அரசு அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அணுசக்தி பேச்சுவார்த்தை தொடர்பாக இடைக்கால ஒப்பந்தம் முறையாக செயல்படுத்தப்பட்டால் மட்டுமே அமெரிக்காவுடன் ஈரான் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தும் என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி கூறியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆரம்பகட்ட ஒப்பந்தத்திற்கு பிறகு தனது கடமைகளை நிறைவேற்ற ஈரான் 60 கால அவகாசம் வழங்கும் என்றும், அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் அமெரிக்கா தனது வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறினால் ஒப்பந்தம் கையெழுத்தாகாது என்று அவர் எச்சரித்துள்ளார். கடந்த காலத்தில் அமெரிக்கா அளித்த வாக்குறுதிகளை மீறியுள்ளது என்றும் அவர் கூறினார். தங்கள் நாட்டு பாதுகாப்பிற்கு ஐநா சபையையோ பிற சர்வதேச அமைப்புகளையோ ஈரான் சார்ந்திருக்கவில்லை என்றும் திரு அராக்சி தெரிவித்தார். அசாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அடுத்த 2 நாட்களில் அருணாச்சல பிரதேசம், பீகார், கேரளம், மாஹே, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, ஒடிசா, இமயமலை ஒட்டியுள்ள மேற்கு வங்கம், சிக்கிம் மாநிலங்களில் கனமழை

0: பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த இரண்டு நாட்களில் மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஒடிசா, ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழைக்கான சாதகமான சூழல் நிலவுகிறது. தில்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், இமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய இடங்களில் நாளை வரை இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு தில்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. அதே நேரத்தில் மரத்வாடா, விதர்பா மற்றும் மேற்கு ராஜஸ்தான் ஆகிய பகுதிகளில் இன்று வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. புவிசார் குறியீடு பெற்ற புகழ்பெற்ற தேஜ்பூர் லிச்சி பழங்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் பணியை அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா நேற்று தொடங்கி வைத்தார். கவுஹாத்தி விமான நிலையத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிங்கப்பூருக்கு 500 கிலோ எடையுள்ள பியாஜி ரக லிச்சி பழங்கள் அடங்கிய பெட்டிகள் விமானத்தில் ஏற்றப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா, கடந்த சில ஆண்டுகளாகவே தேஜ்பூர் லிச்சி பழங்கள் சர்வதேச சந்தையில் தங்களுக்கு என ஒரு தனி இடத்தை பிடித்துள்ளதாக குறிப்பிட்டார். சில நாட்களுக்கு முன்புதான் விவசாயம் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் மூலம் 1000 கிலோ லிச்சி பழங்கள் துபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். துபாயை தொடர்ந்து தற்போது சிங்கப்பூர் சந்தையும் திறக்கப்பட்டுள்ளதை குறிப்பிட்ட அவர், இந்த முன்னெடுப்பு அசாம் விவசாயிகளுக்கு பெரும் ஊக்கமளிப்பதோடு வரும் காலங்களில் லிச்சி சாகுபடியை மேலும் அதிகரிக்க செய்யும் என்று திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா நம்பிக்கை தெரிவித்தார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா, போஸ்னிய அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. டொராண்டோவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்தன. அமெரிக்க, பராகுவே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் லாஸ் ஏஞ்சல்ஸில் தற்போது நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க கடற்படை தாக்குதலில் இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்ததற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக சர்வதேச விதிமுறைகளின்படி விசாரணை முறையாக நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பஞ்சாபில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் 117 தொகுதிகளிலும் பிஜேபி தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. அசாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா, போஸ்னியா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நிலத்தி நேரம் 7:25:30 தொடர்வது.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
1: இன்றைய நிகழ்ச்சியில் ஸ்ட்ரோக் பக்கவாதம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள்.
3: வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஸ்ட்ரோக். பக்கவாதம் சொல்றோம், இத ஹார்ட் அட்டாக் மாதிரி இதை பிரெயின் அட்டாக்னு சொல்றாங்க. நம்ம மூளைக்கு ரத்தம் தேவைப்படுது, அந்த ரத்த குழாய்கள் சப்ளை பண்ணுது. அந்த மூளைக்கு போற ரத்த குழாய்கள்ல ஏதாவது அடைப்பு இருந்தாலோ இல்ல அந்த ரத்த குழாய் வெடிச்ச ரத்த கசிவு ஏற்பட்டாலோ மூளைக்கு தேவையான ரத்த ஓட்டம் கிடைக்காது. அப்போ மூளை செயலிழக்க ஆரம்பிக்கும். இதுதான் நம்ம ஸ்ட்ரோக்னு சொல்றோம் அல்லது பக்கவாதம்னு சொல்றோம். 85% அந்த ரத்த ஓட்டம் ஒரு அடைப்படுறதுனால தான் ஏற்படுது, 15% அது ரத்த கசிவினால ஏற்படுது. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், இதோட அறிகுறிகள் என்ன? நல்லா இருக்க பேஷண்ட் திடீர்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நினைவில்லாம போகலாம், அவர் கை கால் செயல்படாம போகலாம், பேச்சு குளறலாம், மயக்கம், இது மாதிரி சிம்டம்ஸ் வரலாம். சோ இப்ப நம்ம கூட இருக்கும் அப்படின்னா அதை எப்படி ரெகக்னைஸ் பண்றது, என்ன பண்றது? முதல்ல அவர் பக்கத்துல போயிட்டு அவரை சிரிக்க சொல்லலாம். சிரிக்கும் போது அவருடைய வாய் ஏதோ ஒரு பக்கத்துல கோணலா இருக்கா அப்படின்னு பாக்கணும். ஃபேஷியல் ஏசிமெட்ரின்னு சொல்லுவாங்க, அது இருந்ததுன்னா அது ஸ்ட்ரோக்கா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. இரண்டாவது, அவருடைய கைகள் ரெண்டையும் ஒரே நேரத்துல தோள்பட்டைக்கு ஈக்குவலா தூக்க சொல்லலாம். ஒரு கையை தூக்க முடியாம போனாலோ இல்ல தூக்கி இருக்க கை உடனே டிராப் ஆனாலோ அது ஸ்ட்ரோக்குக்கான அறிகுறியா இருக்கலாம். இன்னொன்னு, இந்த சிம்டம்ஸ் எல்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற டைம் நம்ம நோட் பண்ணிக்கணும். இந்த டைம் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்த டைமை பொறுத்ததான் வந்து உங்களோட ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் டிஃபர் ஆகும். சோ இது இங்கிலீஷ்ல ஃபாஸ்ட் சொல்லுவாங்க, ஃபேஷியல் ஏசிமெட்ரி, ஆர்ம் ட்ரிஃப்ட், ஸ்பீச் அண்ட் டைம். சோ இது ரொம்ப முக்கியம். இதுல ஏதாவது ஒன்னு அப்னார்மல் இருந்தா கூட அது ஸ்ட்ரோக்குக்கான அறிகுறிகளா இருக்கலாம். நம்ம உடனடியா 108 கால் பண்ணிட்டு ஸ்ட்ரோக் கேப்பபிள் சென்டர் பக்கத்துல இருக்க மருத்துவமனைக்கு உடனடியா அவர் கூட்டு போக வேண்டியது அவசியம். இதை தாண்டி வேற ஏதாவது வார்னிங் சைன்ஸ் இருக்குமா இது மட்டும் தான் ஸ்ட்ரோக் சைன்ஸ் கேட்டா இல்ல, மத்த சிம்டம்ஸ் இருக்கலாம். சில பேருக்கு அதிகமான தலைவலி இருக்கலாம், அது கண்ட்ரோலே ஆகாது. சில பேருக்கு பார்வை திடீர்னு மங்கல் ஆகலாம், குறைபாடு இருக்க மாதிரி ஃபீல் ஆகலாம். சில பேருக்கு பேலன்ஸ் இஷ்யூ இருக்கும், நின்னா அவரால் ஸ்டெடியா நிக்க முடியாது, தடுமாற்றம் இருக்கும். இந்த மாதிரி எந்த சிம்டம்ஸ் இருந்தாலும் அது ஸ்ட்ரோக்குக்கான பாசிபிலிட்டியா இருக்கலாம். அதையும் தாண்டி உங்களுக்கு ஆல்ரெடி பிளட் பிரஷர் இருக்கு இல்ல சர்க்கரை வியாதி இருக்கு அப்படின்னா இந்த ரிஸ்க் ரொம்ப அதிகம். சோ இந்த சிம்டம்ஸ் ஏதாவது இருக்குன்னா இமிடியட்டா 108 கால் பண்ணிட்டு

0: போகணும். சில பேருக்கு நினைவு கூட கம்மியாகலாம். நினைவு கம்மியான நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அவருக்கு வாயில தண்ணி ஊத்துறதோ உணவு கொடுக்கறதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. நினைவு கம்மியா இருக்கு அப்படிங்கும் போது அவரை ஒரு பக்கமா ஒரு கழிச்சு படுக்க வச்சுட்டு ஆம்புலன்ஸ் கால் பண்ணி ஆம்புலன்ஸ் ஷிஃப்ட் பண்ணணும். டயபெட்டிக் பேஷண்ட் அப்படின்னா சுகர் செக் பண்ணலாம். சுகர் லெவல்ஸ் கம்மியா இருந்தா கூட இந்த சிம்டம்ஸ் வரும். ஸோ இமிடியேட்டா ஆம்புலன்ஸ் கால் பண்ணிட்டு இதை எல்லாமே நம்ம பண்ணணும். ஸ்ட்ரோக் சிம்டம்ஸோட ஒரு பேஷண்ட்டை ஒரு 108 ஷிஃப்ட் பண்றாங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு முன்கூடியே தகவல் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ ஸ்ட்ரோக் அலர்ட் டீம் ரெடியா இருப்பாங்க. ஸ்ட்ரோக் டீம் அலர்ட் பண்ணிடணும். எமர்ஜென்சி டீமும் இந்த பேஷண்ட் ரிசீவ் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. அவர் ட்ரியாஜ்னு சொல்ற இடத்துக்கு வந்த எமர்ஜென்சியோட வாசலுக்கு வந்த அப்புறம் இமிடியேட்டா அந்த ஸ்ட்ரோக் அலர்ட் ஆக்டிவேட் ஆயிடும். உடனடியாக அவரை ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு வைட்டல்ஸ், பிளட் பிரஷர், ஹார்ட் ரேட் இதெல்லாம் மானிட்டர் பண்ணுவாங்க. சுகர் செக் பண்ணுவாங்க. அவரோட ஆக்சிஜன் தேவையான ஆக்சிஜன் சப்ளிமெண்டேஷன் கொடுப்பாங்க. மற்றபடி உயிர்காக்கும் சிகிச்சைகள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்ட்ரோக் அப்படின்னா எங்களுக்கு டைம் கோல்ஸ் இருக்கும். வந்த 20 நம்ம சிடி ஸ்கேன் எடுத்தாகணும். 45 அவரோட சிடி ஸ்கேன் இன்டர்பிரட் பண்ணி ஆகணும். 60 மருந்துகள் கொடுத்தாகணும். இந்த மாதிரி டைம் கோல்ஸ் இருக்கும் ஸ்ட்ரோக் அலர்ட் டெவலப் ஆயிடுச்சுன்னா. ஸோ இமிடியேட்டா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவர் அசஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரோக் டீம் அலர்ட் பண்ணுவோம். ஸ்ட்ரோக் டீம் வந்து நியூரலஜிஸ்ட் வந்துட்டு அவரை வந்து எக்ஸாமின் பண்ணுவாங்க. இமிடியேட்டா 20 சிடி ரூம்க்கு ஷிஃப்ட் பண்ணிடும். சிடி ரூம்ல அவருக்கு ரத்த கசிவு இருக்கா இல்ல ரத்த குழாய் அடைப்பு இருக்கான்னு பார்க்கணும். ரத்த கசிவு இருக்கு அப்படிங்கும் போது அவருக்கு மேனேஜ்மெண்ட் வேற, ரத்த குழாய் அடைப்பு இருக்கும் போது மேனேஜ்மெண்ட் வேற. ரத்த குழாய் அடைப்பு இருக்கு அப்படின்னா தேவைப்பட்ட சிடி ஆஞ்சியோகிராம் கூட பண்ணப்படும். அதை பண்ணிட்டு உடனடியா 40 அது என்ன இன்டர்பிரட் பண்ணிடணும். 60 அவருக்கு என்ன சிகிச்சை கொடுக்க போறோம் முடிவு பண்ணணும். அவருக்கு எந்த கான்ட்ராண்டிகேஷன்ஸும் இல்லைன்னா இந்த குழாய் ரத்த குழாய் அடைப்பை கரைக்கிறதுக்கு த்ரோம்போலைசிஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படும். இது ஐடியலா ஹாஸ்பிட்டல் வந்து 60 இந்த சிகிச்சையை ஸ்டார்ட் பண்ணும். ஏன்னா டைம் இஸ் பிரெயின். ஹார்ட் அட்டாக்ல வந்து டைம் இஸ் மசில் சொன்ன மாதிரி இங்க டைம் இஸ் பிரெயின் சொல்றோம். ஒவ்வொரு மணித்துளியும் இங்க ரொம்ப முக்கியமானது இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்ல. சில பேருக்கு இந்த த்ரோம்போலைசிஸ் தவிர பெரிய ரத்த குழாய்களை அடைப்பு ஏற்பட்ட அவருக்கு த்ரோம்பெக்டமி அப்படிங்கிற அட்வான்ஸ் சிகிச்சை கூட தேவைப்படலாம். சோ சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா த்ரோம்போலைசிஸ் பண்ண அப்புறம் மறுபடியும் அவருக்கு த்ரோம்பெக்டமி அப்படின்னு சொல்ற ஒரு ப்ரொசீஜர் கூட பண்ணப்படும். சோ இந்த ஸ்ட்ரோக்ல ஏன் நம்ம டைம் இம்பார்ட்டன்ட், எவ்வளவு சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னா, ஐடியலா 4.5 நேரத்துக்கு முன்னாடி போனா மட்டும்தான் இந்த த்ரோம்போலைசிஸ் சிகிச்சைக்கான பயன் இருக்கு. சில பேருக்கு எக்ஸ்டெண்டட் விண்டோ கூட இருக்கு. பட் எவ்வளவு சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் பண்ண முடியுமோ வித்தின் 3-4.5 hours அது ரொம்ப முக்கியம். இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச அப்புறம் அவரை ஸ்ட்ரோக் கேர் யூனிட் ஆர் ஐசியூல அட்மிட் பண்ணுவாங்க. அங்க ரெகுலரா மானிட்டர் பண்ணுவாங்க அவரை. அவருக்கு பிளட் பிரஷர், வைட்டல்ஸ், மறுபடியும் சிம்டம்ஸ் ரெக்கர் ஆகுதா இதான் பாப்பாங்க. ஸ்லோவா அவர் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஒன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது அப்படின்னா அவர் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. அது மட்டும் பார்த்தா லாங் டேர்ம் சப்போர்ட்டிவ் கேர், ரீஹபிலிட்டேஷன், பிசியோதெரபி இது எல்லாமே தேவைப்படும். நம்மளோட சைட்ல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு வாய் குணல போனாலோ இல்லது கை செயல்பாடு இல்லைனாலோ இல்ல பேச்சு குழல் இருக்கலாம் அது ஸ்ட்ரோக்கா இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. இமிடியேட்டா 108 கால் பண்ணுங்க. அந்த டைம் நோட் பண்ணுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. அது அவரோட உயிரையும் லாங் டேர்ம் டிசபிலிட்டில இருந்து அவரை ப்ரொடெக்ட் பண்ணும். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் ஸ்ட்ரோக் பக்கவாதம் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:31 நிமிடம். நேர்கள் அனைவருக்கும் ஒரு சூப்பர் கூல் குட் மார்னிங் சொல்லிட்டு நான் வந்தாச்சு உங்க ஆர்ஜே லாவண்யா. வணக்கம் மக்களே, ஷோல மார்னிங் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலே அந்த மார்னிங்லயே நமக்கு ஒரு குட் வைப் வந்துடணுங்க. ஏன்னா அந்த மார்னிங் நம்ம ஸ்டார்ட் பண்றது ஒரு குட் வைபா இருந்தால் தான் இந்த டே ஃபுல்லாவே நம்ம ரொம்ப ஹாப்பியா கொண்டு போக முடியும். எஸ் ஸோ அப்படி நம்மளோட ஷோல நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா. இன்னைக்கு நான் படிச்ச சில விஷயங்களை சொல்லிட்டு தான் நம்மளோட ஷோவை ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு இருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தினமும் ஓய்வு இல்லாமல் உழைப்பதுனால தான் எல்லா இடத்துலயும் உயரத்துல இருக்கான். இது நம்மளோட கடிகாரம். எஸ் ஸோ டெய்லி ஓடிட்டே தான் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன கிடையாது, ஒரு எண்டே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அப்படி ஓடிட்டே இருக்கிறதுனால தான் நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட கடிகாரம் மேலே தான் இருக்கு. ஸோ அதுதான் நம்மளோட லைஃப்ல நம்ம எடுத்துக்கணும். என்ன அப்படின்னா, நம்மளோட டைம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டைம்ல நம்ம அந்த டைமை எப்படி யூட்டிலைஸ் பண்ணி நம்ம அதை வந்து நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கை கொடுக்குறோமோ அதுதான் நம்மளோட லைஃபுடைய சக்ஸஸ் அப்படின்றத கண்டிப்பாக நினைச்சுக்கணும். ஸோ இதுக்கு இன்னும் நம்ம நிகரான ஒரு கோட் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலத்தின் மதிப்பு என்னன்னு உனக்கு தெரிஞ்சிச்சுனா தான் உன்னுடைய வாழ்வுடைய மதிப்பு என்ன அப்படின்றது உனக்கு தெரியும். இதை நான் சொல்லுங்க, நம்மளோட நெல்சன் மண்டேலா அவர்கள் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நமக்கு டைமோட மதிப்பு தெரியும் போது தான் அந்த லைஃப்பில் நமக்கு வந்து நம்ம இது என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். அதாவது நம்மளோட லைஃபே என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷங்களையும் ஒவ்வொரு நொடிகளையும் வீணாக்காமல் அதை எப்படி நம்ம ஹாப்பியாக கொண்டு போகலாம், இல்லை அதை எப்படி வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக நம்மளோட லைஃபை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி சொன்ன விஷயம் கண்டிப்பாக உங்கள் மைண்டில் இருக்கும் அப்படின்றது தெரியும். நிறைய பேசி நம்ம

0: டைம் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா. உங்களோட ஆர்வம் எனக்கு புரியுது, எஃபி கொஷினை சொல்லுங்க மேடம் அப்படின்றீங்க. எஸ், நம்மளோட ஷோக்குள்ள இந்த ஒரு டைம் கான்செப்டோட போகலாம். எஸ், ஸோ நம்ம வந்து இன்னைக்கு நம்மளோட வணக்க மக்களை ஷோவில் என்ன எஃபி க்வெஸ்சன் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, நேரத்தை பற்றி நிறையா சொல்லியாச்சு. ஸோ நம்ம என்ன தான் பிஸியாக இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரீ டைம் நமக்கு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக எங்கேயாவது போய் ரிலாக்ஸ் பண்ணலாம், ஏதாவது போய் சுற்றி பார்க்கலாமே அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம சுற்றி பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் நம்ம தேடும் போது அங்கே டிக்கெட் கிடைக்கிறது பிரச்சனை ஆகிடும். இப்போ வந்து நம்ம வந்து சின்ன பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா அவங்க அதிகமாக விருப்பப்பட்டு போகிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனால், நான் வரேன்ப்பா, நான் இந்த அனிமல் பார்ப்பேன், அந்த அனிமல் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து நம்ம போனால் நமக்கு டிக்கெட் கிடைக்கல, கூட்டத்தில் நிற்கணும், அப்படி இப்படி நிறைய இஷ்யூஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் தவிர்க்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்மளோட எஃபி க்வெஸ்சனில் நான் கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட புதுதில்லியில் இருக்கக்கூடிய தேசிய விலங்கியல் பூங்கா இருக்கு இல்லையா, அங்கே வந்து சமீபத்தில் ஒரு டிஜிட்டல் வழிகாட்டியை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு உங்களுக்கான க்வெஸ்சன். அதை கண்டுபிடிச்சிட்டு அந்த ஸ்மார்ட் டிஜிட்டல் வழிகாட்டியோட பெயர் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு நீங்க வணக்கம் மக்களே ஷோல சொல்ல போறீங்க. க்வெஸ்சனை கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்கும் இல்லையா. புதுடெல்லியில் உள்ள தேசிய விலங்கியல் பூங்காவில் சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஸ்மார்ட் டிஜிட்டல் வழிகாட்டியின் பெயர் என்ன, இதான் உங்களுக்கான எஃபி க்வெஸ்சன். ஸோ இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சரை டக்கு நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அது மட்டும் பார்த்தாது, உடனே என்ன பண்ணும் அப்படின்னா ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்னு கூடிய நம்மளுடைய எஃபி பேஜ்ல போயிட்டு உங்களுடைய ஆன்சர்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு டைப் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க. ஷோட எண்ட்ல யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர் கொடுத்திருக்கீங்கன்னு நான் சொல்றேன். மறுபடியும் உங்களுக்காக க்வெஸ்சன் சொல்றேன். புதுடெல்லியில் உள்ள தேசிய விலங்கியல் பூங்காவில் சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஸ்மார்ட் டிஜிட்டல் வழிகாட்டியோடைய பெயர் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு எஃப்எம் ரெயின்போடைய நம்மளுடைய பேஸ்புக் பேஜ்ல, அதாவது எப்பவுமே நம்ம வாட்ஸ்அப் சொல்லி சொல்லி பழகிடுச்சு இல்லையா, அதான் எஃபி பேஜ்ல போய் உங்களோட ஆன்சர்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல போட ஸ்டார்ட் பண்ணிடுறேன். உங்களுக்காக ஒரு சூப்பர் ஹிட் சாங் வருது லப்பர் பந்து திரைப்படத்துல இருந்து, ஒரு சின்ன பிரேக் அப்புறமா.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நவீன முறையில பார்வையாளர்களுடைய அனுபவத்தை வந்து மேம்படுத்துறதுக்காகவும், இந்த அதாவது நம்மளுடைய இணையதள டிக்கெட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதோட முன்பதிவை எளிதாக்குறதுக்காகவும் தான். சோ அந்த கான்செப்ட்ல தான் இந்த ஸ்மார்ட் டிஜிட்டல் ஆப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க வந்து நம்ம அந்த சுத்தி பார்க்கக்கூடிய அந்த எல்லா பிளேசஸ்க்கும் கைட்லைன்ஸ் கொடுக்கறதுக்காக ஒரு நவீன டிஜிட்டல் கைடையும் வந்து அங்க உருவாக்கி இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மூணாவது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தானியங்கி டிக்கெட் வழங்கக்கூடிய மையங்களையும் வந்து அங்க திறந்து வச்சிருக்காங்க. ஸோ வந்து டிக்கெட்ஸ் வந்து நம்ம லைன்ல நிக்கணுமே, ஐயோ இவ்வளவு கூட்டமா இருக்கு அப்படின்னு, அதாவது அதுவே ஆட்டோமேட்டிக்கா டிக்கெட் இஷ்யூ பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தையும் அவங்க உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து அந்த நேஷனல் ஜுவாலஜிக்கல் பார்க்ல வந்து இப்போ டிஜிட்டலைஸ்டா நிறைய விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். பாடலுக்கு பிறகு உங்களுக்காக ஒரு சூப்பர் ஹிட்டான சாங் வருது, கோட் திரைப்படத்துல இருந்து.

7:45 நிமிஷம் ஆச்சு. வணக்க மக்களே, ஷோல இருக்கீங்க. அடுத்ததா உங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு செய்தி தான். தேசிய உரம் நிறுவனத்துல காலி இடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பிரிவில் மொத்தமா 40 இடங்கள் உள்ளன. சோ இதோட கல்வி தகுதி பாத்தீங்க அப்படின்னா டிப்ளமோ, இதோட வயது வரம்பு வந்து 30/4/2026 உள்ளபடி 18 முதல் 30 வயது வரை. சோ தேர்ச்சி முறை வந்து எழுத்து தேர்வும் இருக்கு, நேர்முக தேர்வும் இருக்கு. தேர்ச்சி மையம் வந்து சென்னை மற்றும் கோவை. சோ இதோட விண்ணப்ப கட்டணம் பாத்தீங்கன்னா ₹200. எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு பாத்தீங்க அப்படின்னா கட்டணம் இல்லைன்னு தெரிவிச்சிருக்காங்க. சோ இது வந்து நம்மளோட எந்த வெப்சைட்ல இதை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணணும், நம்மளோட விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா carriers.nfl.covin. சோ இந்த ஒரு வெப்சைட்ல போயிட்டு உங்களுக்கு இன்னும் டீடைல்ஸ் வேணா தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆன்லைன் மூலமா நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். சோ விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி நாள் என்னைக்கு அப்படின்னா இன்னும் 2 days தான் இருக்கு. சோ நம்மளோட இந்த மாசத்தோட 15 தான் வந்து, அதாவது 15 தான் கடைசி நாள். சோ சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போ சார்பில் உங்களுக்கு அட்வான்ஸ் ஆல் தி பெஸ்ட் விஷஸ். நிகழ்ச்சியில ஒரு சூப்பர் ஹிட்டான சாங் வருது கேட்டுட்டு வாங்க. அரண்மனை 4 திரைப்படத்துல இருந்து.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஊரையும் சுத்த வேணாம், உலகத்தையும் சுத்த வேணாம், உங்களை தேடி நாங்க வரோம்.
2: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
1: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
2: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
1: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.
3: ஏழ்மனை 50 நிமிடம் ஆயாச்சும் சோவனுக்கு மக்களை ஷோல இருக்கீங்க. அடுத்ததான் அதாவது இன்னொரு வேலை வாய்ப்பு செய்தி உங்களுக்காக. கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் காலி இடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு தான். மெக்கானிக்கல், சிவில், பிட்டர், வெல்டர், எலக்ட்ரிக்கல், ஃபினான்ஸ், அக்கவுண்ட்ஸ், HR உள்ளிட்ட 158 அதாவது இந்த பிரிவுகளெல்லாம் மொத்தமாக 158 காலி இடங்கள் உள்ளன. ஸோ இதோட கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ டிகிரி, வயது வரம்பு வந்து 30/6/2026 உள்ளபடி 18 முதல் 28 வரை. ஸோ NPCIL.NIC.IN அப்படின்னு கூடிய இணையதள முகவரியில் முழு விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிறதுக்கு இம்மாதம் 30 தேதி கடைசி நாள்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

7:55:36. ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம வணக்க மக்களை ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு எஃபி க்வெஸ்சன் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா, நம்மளுடைய புதுடெல்லியில் இருக்கக்கூடிய தேசிய விலங்கியல் பூங்காவில் சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த ஸ்மார்ட் டிஜிட்டல் வழிகாட்டியிருக்கு இல்லையா, அதோட பெயர் என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். ஸோ அதோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NZP சாத்தி அப்படின்றதான் அந்த ஆப்போடைய பேர், அதாவது நேஷனல் ஜுவாலஜிக்கல் பார்க் சாத்தி. ஸோ இதில் தான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதோடைய கைட்லைன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ரொம்ப கரெக்டாக நம்மளுடைய நேர்கள் நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையிலேருந்து சோ சண்முக சுந்தரம், புலுவப்பாளையம்லேருந்து ஆனந்த முருகன் வந்து கரெக்டாக ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அர்ஜுன் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க, ராமகிருஷ்ணன் கொழும்பும் கொண்டான்லேருந்து கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காரு, பிரபு வீரா ராஜபாளையம்லேருந்து கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் தில்லை ராஜன் கரெக்டான ஆன்சர் கொடுத்திருக்காரு, எரவஞ்சேரியிலிருந்து ஷாகுல் அமித், பொன்னியமேட்லேருந்து வன்னை கணேசன் கரெக்டான ஆன்சர் கொடுத்திருக்காங்க, ஹரிஹரன் கரெக்டான ஆன்சர் கொடுத்திருக்காரு, விஜய் ராகவன் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காங்க, அப்புறம் தனுஷும் வந்து கரெக்டான ஆன்சர் கொடுத்திருக்காங்க, சென்னையிலேருந்து அன்புராணி கரெக்டான ஆன்சர் கொடுத்திருக்காங்க, நிறைய பேர் இன்னுமே அனுப்பிட்டே இருக்காங்க, தர்ணி சுகேஷ் பழனி நாயுடு மங்கலம் வந்து கரெக்டான ஆன்சர் கொடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் நம்மளுடைய அன்பு சார் கொடுத்திருக்காரு எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடார்லேருந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பெரியவளையம்லேருந்து ரவிச்சந்திரன் சாந்தி கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க, வீராதுரை அரியலூர்லேருந்து கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காரு, அதுக்கப்புறம் அந்தோனிராஜ் சென்னையிலேருந்து கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க, கடைசியாக யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்ணாரப்பேட்டையிலேருந்து சோம சுந்தர பிரபு அவர் தான் வந்து கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காரு. இன்னும் ஆன்சர் டைப் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகே, ஸோ நிறைய பேர் ஆன்சர் கரெக்டாக கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ யாராவது பேர் விட்டு போயிருந்தா டோன்ட் வரி, அதாவது இன்னும் உங்களோட பேர் இதில் வரல, அதனால் சொல்ல முடியல. பட் இருந்தாலும் நீங்கள் டெய்லி நம்மளோட எஃபி பேஜுக்கு போயிட்டு நம்மளுடைய க்வெஸ்சனுக்கான ஆன்சர்ஸை கொடுத்துட்டே இருக்க, உங்களோட பேர் கண்டிப்பாக நம்மளோட ஆட்சியை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. இன்றைக்கி ஆன்சர் கொடுத்த எல்லா நேர்களுக்கும் என்னோட சார்பில் வந்து பாராட்டுக்களை என்னோடய எஃப்எம் ரெயின்போ சார்பிலையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக ஒரு சூப்பர் ஹிட்டான சாங் வருது, தங்கலான் திரைப்படத்துலேருந்து நம்மளோட அடுத்த ஷோ எந்த ஊருக்கு

0: தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று புதுச்சேரி வரவுள்ளார். புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்ளவுள்ளார். இன்று காலை 9:30 மணிக்கு முதலியார்பேட்டையில் உள்ள அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மரம் நடு விழாவில் பங்கேற்கும் அவர், தொடர்ந்து 10:30 மணிக்கு பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நண்பகல் 12 மணிக்கு புதுச்சேரி ரயில் நிலையத்தில் பிரகதி பாத் பாத யாத்திரையில் கலந்து கொள்ளும் அவர், தொடர்ந்து பிற்பகல் 1 மணிக்கு சமூக ஊடகவியலாளர்களை சந்திக்கிறார். புதுச்சேரியில் ஒரே பாரதம் வளமான பாரதம் என்ற சிந்தனையின் கீழ் ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த மாணவர்கள் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதனை மக்கள் மாளிகையில் சந்தித்து கலந்துரையாடினர். இந்நிகழ்ச்சியில் சுமார் 60 மாணவர்கள் பங்கேற்றனர். சர்வதேச நகரமான ஆரோவில் பாரத் நிவாசில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டு வரும் அருங்காட்சியகத்தை புதுச்சேரி தலைமைச் செயலாளர் திரு சரத் சௌகான் அறக்கட்டளை நிர்வாகிகளுடன் ஆய்வு செய்தார். வரும் ஆகஸ்ட் 15 அரவிந்தரின் பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துவது என்றும், புனரமைக்கப்பட்டு வரும் அருங்காட்சியகத்தை அன்றைய தினமே திறக்கவும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. நிகழ்ச்சியின்போது அரசு செயலாளர் டாக்டர் முத்தம்மா, உள்ளாட்சித்துறை இயக்குநர் திரு ஆதர்ஷ், ஆரோவில் அறக்கட்டளை சிறப்பு அலுவலர் திரு சீதாராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இங்கிலாந்தில் நேற்று நடைபெற்ற மகளிர் உலகக்கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரின் தொடக்க ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி 87 ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கை அணியை வெற்றி கொண்டது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு உற்சாகமான காலை வணக்கத்துடன். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நான் உங்க ஆர்ஜே சீனு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட ஸ்டுடியோல இருந்து பேசிட்டு இருக்கேன். அதாவது எஃப்எம் ரெயின்போ ஸ்டுடியோல இருந்து உங்க வைபை கண்ட்ரோல் பண்ண போறது நான் தான் இன்னைக்கு. இது வெறும் நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, இது ஒரு நேரடி சேலஞ்சது நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம புதுவையோட அருமைகளையும் பெருமைகளையும் வெறுமனே நாங்க சொல்ல மாட்டோம், அதை உங்க இடத்துக்கே வந்து உங்க ஏரியா மக்களோட சேட் பண்ணி அவங்களே பேச வைக்க போறோம். புதுச்சேரியோட ஒவ்வொரு தெருவோட வரலாறும் அதோட மக்கள் வாய்ஸ்லயே வந்து சொல்ல வைக்க போறோம். உங்க ஏரியா எது, உங்களோட பெருமை என்ன, எஃப்எம் அலைகள் வழியே உங்ககிட்ட இருந்து அதை கேட்கறதுக்காக நாங்க இங்க ரெடியா இருக்கோம். இப்ப நீங்க எல்லாருமே ரெடியா இருங்க, மக்கள் வாய்ஸ் கேட்கிற நேரம் வந்தாச்சு. நம்ம ஆர்ஜே இப்ப டைரக்டா புதுவையோட எந்த ஏரியால இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இப்ப கேட்டலாம். ஹலோ வணக்கம்.
2: நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே பூஜா. சோ நம்ம ஆர்ஜே சீனு சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளுமே புதுச்சேரியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களுக்கு சென்று அந்த இடத்துடைய சிறப்புகளையும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் பத்தின நிறைய தகவல்களையும் நம்ம புதுவை நிகழ்ச்சியின் வழியா வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இருக்கு இல்லைங்களா. அந்த வரிசையில இன்னைக்கு நாம, அதாவது நான் வந்திருக்க இடம் எந்த இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுல்தான்பேட் தாங்க. சோ சுல்தான்பேட்டை அப்படின்னு சொன்ன உடனே இது என்னங்க, இது வித்தியாசமான ஒரு பேரா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு காரண பேர் என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லைங்களா. சுல்தான்பேட்டை அப்படின்ற பேர் வருவதற்கு மிக முக்கியமான காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பகுதியில முந்தைய காலங்களில் நிலவிய இஸ்லாமிய பேரரசுகளுடைய குறிப்பா சுல்தான்களுடைய வரலாற்று பின்னணி மற்றும் நிர்வாகம் தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சுல்தான் இந்த வார்த்தையை பாத்தீங்கன்னா அரபு மொழியில ஆட்சி அதிகாரம் அல்லது மன்னர் அப்படின்னு பொருள்படுமா. பேட்டை அப்படின்றது தமிழ்ல பாத்தீங்கன்னா குடியிருப்பு பகுதி அல்லது சந்தை வணிக வளாகம் அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த பெயரினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா சுல்தான் பேட்டை அப்படின்னா சுல்தானுடைய குடியிருப்பு அல்லது அரசனின் நகரம் அப்படின்ற பொருள்ல வந்து இந்த ஏரியாவுக்கான பெயர் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ ஒரு புறம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த வில்லியனூர் ரோடு விழுப்புரம் இதெல்லாம் வந்து கடந்து போகிறதுனால இந்த ஏரியா பயங்கர பரபரப்பா இருக்கு. அதுவே நீங்க அந்த ஏரியாவை தாண்டி உள்ள வந்துட்டீங்க, நம்ம வந்து ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா அவ்வளவு அமைதியா இருக்குங்க. வெளியில இருக்கிறதுக்கும் உள்ள இருக்கிறதுக்கும் வந்து இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குமா அப்படின்ற அளவுக்கு ஏரியாவே ரொம்ப அமைதியா இருக்கு. சோ நம்மளோட பேச வந்து ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட பேசிடலாம். ஹாய் வணக்கம்.
3: ஹாய்,
2: உங்க பேர் சொல்லுங்க சார்.
3: அலி.
2: ஓகே அலி சார், என்ன பண்றீங்க?
3: 10th முடிச்சு ஆர்ட்ஸ் ஸ்கூல் போறேன்.
2: ஓகே, சோ ஸ்கூல்ல எப்படி போயிட்டு இருக்கு?
3: நல்லா போயிட்டு இருக்கு.
2: பிஸியா இருக்குங்களா? சோ 10th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே பயங்கர பரபரப்பா வந்து, ஏன்னா வந்து ஸ்டேட் போர்டு அதாவது போர்டு எக்ஸாம்ஸ் இருக்கும், படிக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருந்திருப்பாங்க. இப்போ பிளஸ் டூ போனதுக்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்றீங்க?
3: அதே ஸ்ட்ரெஸ் தான், இன்னும் வொர்க் லோட் இருக்கு, பிரஷர் இருக்கு, நிறைய ஸ்ட்ரெஸ்
2: இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் என்ன, யாருக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கு? உங்க பேரண்ட்டுக்கு உங்க மேல எக்ஸ்பெக்டேஷனா, இல்ல உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய பண்ணணும் நிறைய சாதிக்கணும் அந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குங்களா?
3: பேரண்ட்ஸ் பாபி சார் சொன்னா, அது இல்லாம நம்மளுக்கும் ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி நம்ம நல்லா பண்ணணும் அப்படி இந்த மாதிரி எனக்கும் இருக்கு.
2: ஓகே சொல்லுங்க. சுல்தான்பேட் தான் உங்க ஏரியாங்களா?
3: ஆமா சுல்தான்பேட்.
2: ஓகே, எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க?
3: நாங்க இங்க ஒரு 7-8 இயர்ஸ் சார்.
2: ஓகே, சோ அப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதிகமா இருப்பாங்க இல்லையா?
3: ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு 4 பேர் இருக்காங்க. ஏன் செட்டில் ஆயிடும்?
2: ஓகே, எப்படி வீக் டேஸ்ல போய் விளையாடுவீங்களா இல்ல வீக்கெண்ட்ல மட்டும் தான் வீட்ல பெர்மிஷனா?
3: இல்ல விளையாட போறதே கிடையாது இப்பலாம், அதான் படிக்கிறதுனால யாருமே வெளில வர மாட்டேன்.
2: ஓகே ஓகே சரி சொல்லுங்க சார், உங்க ஏரியாவுல ஸ்பெஷலா அப்படின்னு நீங்க நினைக்கிற என்ன இடம் இருக்கு?
3: நிறைய சாப்பாடு கடை இங்க இருக்கு. வெளியிருந்து யாராச்சும் வராங்க அப்படின்னாலே சுல்தான்பேட்ல வந்தா இங்க ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய இருக்கும். பரோட்டா ஃபேமஸ் இல்ல, அது விட்டா இங்க ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு.
2: ஓகே, உங்க ஏரியாவில நீங்க அடிக்கடி விளையாடுற ஒரு இடம் இல்ல ஃப்ரெண்ட்ஸோட வந்து நாங்க இங்கெல்லாம் போனா டக்குன்னு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மிங்கிள் ஆகி இந்த இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னா உங்க ஏரியாவில எந்த இடத்த சொல்லுவீங்க?
3: வாலிபால் கோர்ட் ஒன்னு இங்க இருக்கு. அங்க

0: இருந்தோம்னா விளையாடும்.
1: ஓகே சரி சொல்லுங்க. ரொம்ப அமைதியான பிள்ளையாளி நீங்க, பேசுறதுல இருந்தே தெரியுதுங்க ரொம்ப அமைதியான பிள்ளை தானே. சரி சொல்லுங்க, ஸ்கூல் இப்பதானே முடிச்சிருக்கீங்க, சோ உங்களுக்கு வந்து பிடிச்ச சப்ஜெக்ட்னா எந்த சப்ஜெக்ட் சொல்வீங்க?
0: பிடிச்ச சப்ஜெக்ட்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி.
1: ஓகே சோ அப்ப எந்த டீச்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபிசிக்ஸ் டீச்சர் பிடிக்குமா கெமிஸ்ட்ரி டீச்சர் பிடிக்குமா?
0: கெமிஸ்ட்ரி டீச்சர்.
1: ஓகே சரி, ஸ்கூல்ல சொல்லுங்க குறும்புத்தனம் பண்ணி என்னைக்காவது மாட்டி டீச்சர்ஸ் கிட்ட இந்த பையன் வந்து அமைதியான பையன் நினைச்சான் ஆனா இவ்வளவு குறும்புத்தனம் பண்ணிருக்கானேன்னு சொல்லி என்னைக்காவது மாட்டி இல்ல திட்டு வாங்கின அனுபவம் ஏதாவது இருக்கா?
0: எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணது கிடையாது, ஆனா ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி மாட்டி.
1: ஓகே உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு, உங்க ஃப்ரெண்ட் பேர் என்ன?
0: ஃப்ரெண்ட் பேர் வந்து ஜெய்ஷு.
1: ஓகேங்க ஓகேங்க சரி சொல்லுங்க. சரி உங்க ஏரியால பாத்தீங்கன்னா இங்க என்ட்ரன்ஸ்ல வந்து ஒரு பெரிய குளம் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அந்த குளத்துல என்னைக்காவது இறங்கி இருக்கீங்களா, வீட்டுல அலோ பண்ணிருக்காங்களா?
0: இல்ல இல்ல அந்த மாதிரி நாங்க வந்து எடுத்தது கிடையாது. அங்க வந்து பாப்போம், பாத்துட்டு அங்கே பக்கத்துல கடல வாங்கிட்டு உட்காந்து சாப்பிட்டு எடுத்துக்கிட்டு வந்துடுறோம்.
1: ஓகே ஓ, நான் அவ்வளவு அட்டகாசமான பிள்ளைங்களா இல்லைங்க, ரொம்ப சாதுவான ஒரு பிள்ளை, அதனால வந்து இந்த அட்டகாசம் பண்ற வேலையெல்லாம் இல்லாம குவைட்டா போய் ஃப்ரெண்ட்ஸோட வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துருவீங்க வீட்டுக்கு. ஓகே சரி சொல்லுங்க. சரி சுல்தான் பேட் தாண்டி நீங்க வேற எங்கேயாவது வெளியில போகணும் இல்ல ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போகணும் வீக்கெண்ட்ல போகணும்னா எங்க போவீங்க?
0: சுல்தான் பேட் தாண்டி கோட்டமேடு போவோம். கோட்டமேடுல வந்து கேம் விளையாட பிஎஸ்பில இருப்பாங்க, இந்த கேம் கடையில போயிட்டு விளையாண்டு திருப்பி வந்துடும்.
1: ஓகேங்க, ஒரு பையனா வந்து அவர் என்ன வந்து பண்ணுவார் பாருங்க, நாங்க கேம் விளையாட வெளியில போயிடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க சார், உங்க ஏரியா பத்தியும் உங்களை பத்தியும் நிறைய விஷயங்களை என்னோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, தேங்க்யூ சார்.
0: தேங்க்யூ.
1: நேர்களே சுல்தான்பேட்டை இந்த ஏரியால இருந்தா இன்னைக்கு நம்ம புதுவை ஷோ வந்து போயிட்டு இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம ஷோல ஒரு நேர் பாத்தீங்கன்னா அவரை பத்தியும் இந்த ஏரியா பத்தியும் நிறைய தகவல்களை நம்மளோட பகிர்ந்துகிட்டாரு. மீண்டும் இணையலாம் இதேபம் ரெயின்போ புதுவை 92.8 நம்ம புதுவை.
2: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க, தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க. தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நம்ம புதுவை நிகழ்ச்சியில இப்ப பாடல் கேட்கலாம், கருத்தம்மா திரைப்படத்திலிருந்து.

0: The changes, extra 15 minutes, more rough work space for students in NEET retest, informs the Hindustan Times. Rain, strong winds deliver city its cleanest air since September 15th, reports the Times of India. The Statesman, on its editorial page under the caption Demanding Proof, writes, for much of the past 2 years, investors appeared willing to suspend disbelief. Artificial intelligence was not merely a promising technology, it became the foundation of a market narrative. Share prices soared, valuations stretched, and every earnings season was interrupted through the lens of an AI-driven future. The recent turbulence in global stock markets suggests that this phase may be ending. Technological revolutions have always generated excitement, but financial markets eventually demand evidence. And finally, under the caption Peck Party, the Delhi Tribune captures a serene picture of a parrot and black-rumped flame-back woodpecker feeding on a wall. And with that, it's back to you, Sarabjeet.
1: Thank you, Shagun. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to embark on 6-day visit to France and Slovakia this morning. DRDO successfully conducts 3 consecutive flight tests to demonstrate multi-layered ballistic missile defense capability. External Affairs Minister Dr. S. Jaishankar lodges strong protest with U.S. Secretary of State Marco Rubio over U.S. strikes on oil ship that killed 3 Indian sailors. India and Bangladesh reaffirm their commitment to maintain peace and tranquility along the border. United States says it open to civil nuclear program of Iran under proposed peace deal. In badminton, PV Sindhu to face world champion Akane Yamaguchi of Japan in women's single semi-finals of Australian Open today. And in FIFA World Cup, United States takes 3-1 lead. And with that, we end the morning news. Have a nice day.
2: நேரம் 8:30 ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
4: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
5: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
4: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
5: பர்னிச்சருக்குன்னு ஃப்ளோர் டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
6: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ், அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
7: உங்க ஊரின் ரியல் சவுண்டான நம்ம புதுவை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இப்ப சுல்தான் பேட்டையில இருக்கிற அர்ஜே பூஜாவோடு கனெக்ட் ஆயிடலாம்.
8: வெல்கம் பேக் டு தி ஷோ. இது நம்ம புதுவை. இன்னைக்கு நம்ம ஷோ சுல்தான் பேட்டை என்ன இடத்துல இருந்தாங்க போயிட்டு இருக்கு. சுல்தானின் குடியிருப்பு அல்லது அரசனுடைய நகரம் அப்படின்ற பொருள்படக்கூடிய சுல்தான் பேட் இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளில் சுல்தான்கள் அல்லது நவாப்களுடைய ஆட்சி காலத்துல அரச குடும்பத்தினரோ அல்லது அவர்களுடைய நிர்வாக அதிகாரிகளோ தங்கி இருந்த பகுதி, அவர்களுடைய பெயரால அல்லது அவர்களுடைய பட்டத்தால இவ்வாறு இந்த இடமானது அழைக்கப்பட்டிருக்கு. சோ வரலாற்று ரீதியா பார்த்தோம் அப்படின்னா 14 நூற்றாண்டுல மதுரை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள், புதுச்சேரி உட்பட பல இடங்கள்ல விஜயப்பூர் சுல்தான்கள் போன்ற இஸ்லாமிய ஆட்சியாளர்களுடைய கீழ் இருந்ததுனால இது போன்ற காலகட்டங்கள்ல இந்த பகுதிக்கு இந்த மாதிரியான பெயர் வழங்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த தகவலோட நம்மளோட பேச ஒருத்தவங்க ரெடியா இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹாய் மேம், வணக்கம்.
9: வணக்கம்.
8: உங்க பேர் சொல்லுங்க மேம்.
9: பாரதி.
8: ஓகே, என்னங்க மேம் பண்றீங்க?
9: வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
8: ஓகேங்க மேம். சுல்தான்பேட் தான் உங்களுடைய ஏரியாங்களா?
9: ஆமா, 25
8: ஓகேங்க மேம். சரி சொல்லுங்க மேம், சுல்தான்பேட் அப்படின்னு சொன்னாலே ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா பயங்கர பரபரப்பா இருக்கு இல்லைங்களா? அதே வந்து கொஞ்சம் உள்ள வந்துட்டோம், ஏரியாக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப அமைதியா இருக்கு இந்த ஏரியா. நீங்க வந்து எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்க ஏரியாவை பத்தி சொல்லணும்னா நீங்க என்ன சொல்றீங்க?
9: எங்க ஏரியா எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வந்து எல்லாமே பக்கத்துல நியர்பையா இருக்கு. சோ எங்க ஏரியா எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும், சைலண்டா இருக்கும்.
8: ஓகே,
10: நிறைய பாத்தீங்க அப்படின்னா ஷாப்

0: பாக்குறதுக்கு வெளியில பாத்தீங்க அப்படின்னா மெயின் ரோட்லயே வந்து. சோ நீங்க அடிக்கடி போவீங்களா வெளியில?
1: வீட்ல டிஃபன் எதுவும் செய்யலன்னா நான் எங்களுக்கு எந்த டைமும் சீ ஃபுட் நிறைய அங்க இருக்கும். ஃபுட் எனி டைம் கிடைக்கும், நைட் போனா கூட இருக்கும், நிறைய இருக்கு அந்த ஸ்ட்ரீட்ல.
0: ஓகே, சோ நிறைய பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா பாத்தீங்கன்னா முஸ்லீம் ஏரியா தான் இல்லைங்களா? ஆனா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏரியால இருக்கு பாரதி அப்படின்னு சொல்லிருக்கீங்க உங்க பேரு. சோ எப்படி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் எப்படி இருக்கு, இந்த ஏரியா எப்படி இருக்கு, அக்கம் பக்கம் பழக்கம் எல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு?
1: ரொம்ப எல்லாருமே நல்லா பழகுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஃபேமிலி மாதிரி இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுவோம். ரம்ஜான் எல்லாம் அவங்களுக்கு இருக்கும் இல்லையா, எங்களுக்கு பண்டிகையா இருக்கும், நாங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவோம் அவங்களோட சேர்ந்து. பிரியாணி எல்லாம் அன்லிமிட்டடா கிடைக்கும், மறுநாள் வச்சிருந்து கூட சாப்பிட்டு.
0: ஓகே ஓகே, ஒரே சந்தோஷம் தாங்கப்பா மேடம்க்கு. பாரதி மேடம் வந்து நிறைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அன்லிமிட்டடா பிரியாணி கிடைக்கும், எனக்கு நான் என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேங்க மேம், சொல்லுங்க இந்த ஏரியா ரயில்வே ஸ்டேஷன் வேற இருக்கு இல்லைங்களா?
1: இருக்கு ரயில்வே ஸ்டேஷன். இப்போ நாங்க ரெகுலரா டூவீலர் இருக்கிறதுனால மோஸ்ட்லி அந்த சைட் போக மாட்டோம். இருக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, கோவில் பக்கத்துலயே இருக்கு வெளியூர் அந்த சைடு. தேர் திருவிழா ரொம்ப நல்லா இருக்கும் அங்க. அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வருவோம், நாங்க என்ஜாய் பண்ணுவோம்
0: போயிட்டு. உங்க ஏரியா மட்டும் இல்லாம சுத்தி இருக்க வெளியூர் பத்தியும் சில கூடுதல் தகவல்களை எங்களுக்கு கொடுத்தீங்க, நன்றி மேம்.
1: தேங்க்யூ.
0: நேர்களை மீண்டும் இணையலாம். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
2: நம்ம புதுவை நிகழ்ச்சியில இப்ப நம்ம பாடல் கேட்கலாம் கிழக்கு சீமையிலே திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் சேகோலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: புதுச்சேரியின் ஒவ்வொரு ஏரியா வைபும் இப்ப எஃப்எம் அலைகளில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சியும். இப்ப சுல்தான்பேட்டையில் இருக்கிற பூஜா கூட நம்ம பேசிடலாம்.
3: நேயர்களே, சுல்தான்பேட்டையில இருந்தாங்க இன்னைக்கு நம்ம ஷோ போயிட்டு இருக்கு. சுல்தான்பேட்டை புதுச்சேரி நகரத்துல இருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இப்போ விழுப்புரம் பிரதான சாலைக்கு அருகில் அமைஞ்சிருக்கிறதுனால சிறந்த போக்குவரத்து இணைப்புகளையும் இந்த இடம் வந்து கொண்டிருக்கு. முகமதியா பள்ளிவாசல், மதினா மஸ்ஜித் போன்ற பல மசூதிகள் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. வளர்ந்து வரக்கூடிய குடியிருப்பு மற்றும் வணிக மையமாகவும் இந்த இடம் திகழ்ந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்தை சுற்றி பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த அளவுக்கு குடியிருப்பு பகுதியெல்லாம் இல்லைங்க. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து வீடு விழுந்துருச்சு. எங்க ஏரியாவே பயங்கர பிஸியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட பேசிடலாம். வணக்கம் மேம்.
4: வணக்கம் மேம்.
3: உங்க பேர் சொல்லுங்க.
4: என்னோட பேர் ரீதி மேம்.
3: ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
4: வர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேம்.
3: வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. குட்டி பாப்பா கையில வச்சுட்டு இருக்கீங்களே, எப்படி மேனேஜ் பண்றீங்க?
4: கொஞ்சம் கஷ்டம் தான் மேம், பண்ணிட்டு இருக்கேன். இப்பதான் கொஞ்சம் ஸ்கூல் போறாங்க, அதனால கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு.
3: ஓகே ஓகே. பாப்பா பேர் என்ன?
4: தனிஷா மேம்.
3: ஓகே, எந்த ஸ்டாண்டர்ட் போறாங்க?
4: LKG இப்பதான் ஜாயின் பண்ணிருக்காங்க.
3: LKG ஜாயின் பண்ணிருக்காங்க. ஓகே மேம், நீங்க சுல்தான்பேட் தானே இத்தனை வருஷமா இருக்கீங்க?
4: நாங்க ஒரு 10 இயர்ஸ் அங்க இருக்கோம் மேம்.
3: ஓகே, சொல்லுங்க உங்க ஏரியா பத்தி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க?
4: இந்த ஏரியா ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஏரியா மேம். ரொம்ப க்ரௌடடா இருக்காது, பட் அந்த ஸ்ட்ரீட் சைடு அந்த மாதிரி கடை ஷாப் இருக்க இடம்லாம் கொஞ்சம் பிஸியா இருக்கும். பட் ஸ்ட்ரீட்னு வந்துட்டோம் அப்படின்னா பீஸ்ஃபுல்லா இருக்கும் மேம்.
3: நிறைய பேர் பாத்தீங்கன்னா இது முஸ்லீம் ஏரியான்னு சொல்றாங்க இல்லைங்களா. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப நான் பேசின வரைக்கும் வந்து நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா வந்து பாரதி, இப்போ சோ நீங்களும் பாத்தீங்க அப்படின்னா ரேவதி அப்படின்னு சொல்லிருக்கீங்க. சோ எப்படி இந்த ஏரியா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குங்களா?
4: அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம், ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. நானும் இந்த 10 இயர்ஸ் தான் இருக்கேன். எங்களை சுத்தி முஸ்லிம்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, பட் நல்லா ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க எல்லாருமே. ஆனா எங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் பெருசா தெரிஞ்சது இல்லை மேம்.
3: ஓகே, இப்போ ரம்ஜான் அப்போ உங்க வீட்டுக்கு பிரியாணி வர்றதும் தீபாவளினா அவங்க வீட்டுக்கு பலகாரம் போகிறதும் ஒரு பயங்கர ஃப்ரெண்ட்லியா இருக்கீங்க.
4: ஆப்வியஸா அப்படிதான் மேம் இருப்பாங்க. இங்க இருக்க பீப்புள்லாம் ரொம்ப சீக்கிரமா ஜெல் ஆயிடுவாங்க. நாங்களும் அதே மாதிரி அவங்களையும் அந்த மாதிரி பாத்துக்குவோம், அவங்களும் எங்களை பாத்துக்குவாங்க. அதனால நல்லா ஃப்ரெண்ட்லியா மெயின்டைன் பண்ணுவோம் எல்லாமே.
3: ஓகே, ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஃபுட், அதாவது சாப்பிடுற கடை நிறைய இருக்கு இல்லைங்களா. ஸோ மெயினா வேற ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும், உங்களுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கணும்னா இங்க போவீங்க?
4: எங்களுக்கு இங்க சாப்பிடுறது ரொம்ப ஈஸியா இங்க கிடைச்சிரும் மேம். மத்தபடி ஏதாவது திங்ஸ்

0: வாங்கணும் அப்படின்னா எங்களுக்கு நியர்பைனா வில்லியனூர் போகணும். நிறைய பர்சேஸ் பண்ணணும், கொஞ்சம் பெரிய இதா வாங்கணும் அப்படின்னா நாங்க பாண்டிதான் மேம் போகணும்.
1: என்டர்டைன்மெண்ட்க்கு எங்க மேம் போவீங்க?
0: இங்க மாஸ்க் நிறைய இருக்கு மேம் சுத்தி, ஃப்ரெண்ட்ஸ் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்ன்றதுனால சும்மா அங்க சுத்துறது, கோவில் வில்லியனூர்லதான் கோவிலுக்கு தான் போகணும், இந்த மாதிரி ஏரியாஸ் தான் மேம் இங்க இருக்கு.
1: ஓகே, சோ பீச் போற பழக்கம்லாம் இருக்குங்களா?
0: வீக்கெண்ட்ல பீச்னா பாண்டிச்சேரி போகணும், இதுக்காக கிளம்பி நாங்க போயிட்டு அங்க என்ஜாய் பண்ணிட்டு பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சிட்டு அந்த ஃபுல் டே அங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துருவோம்.
1: ஓகேங்க மேம், சொல்லுங்க. சோ வந்து நீங்க எப்படி நினைக்கிறீங்க, ஒர்க்கிங் விமனா இருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் நினைக்கிறீங்களா, இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறது தாங்க கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
0: ரெண்டுமே ரொம்ப கஷ்டம் தான் மேம், ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் மட்டும் சாதாரண வேலை கிடையாது, அவங்களுக்கும் ஃபுல் டே வீட்டுல ஒர்க் பண்ணிட்டே இருக்க மாதிரிதான் இருக்கும். ஒர்க்கிங் விமனுக்கும் சொல்ல வேண்டாம், இதையும் செஞ்சு அதையும் மேனேஜ் பண்ணும், ரெண்டு ஒர்க்குமே கொஞ்சம் கஷ்டம் தான் மேம்.
1: ஓகே, இப்போ நீங்க எப்படி இப்ப மேனேஜ் பண்றீங்க? வீட்டுல ஹஸ்பண்ட் வந்து ஏங்க நான் வேலைக்கு போறேன் எனக்கு கஷ்டமா இருக்கு, நீங்களும் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்வீங்களா, இல்ல நீங்களே எல்லா ஒர்க்கையும் முடிச்சு வச்சுட்டு போயிடுவீங்களா?
0: ஐயோ அப்படி எல்லாம் இல்ல மேம், கண்டிப்பா அவங்களோட ஹெல்ப் இல்லைன்னா ஒன்னும் பண்ண முடியாது, பிகாஸ் பிள்ளையும் கிளம்பி நாங்களும் கிளம்பி அவங்களும் கிளம்பி போகணும் போது ஈக்குவலா ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்குவோம் ஒர்க்கை.
1: ஓகே, ஸோ இன்னைய காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல பெரியவங்க இருக்கிறது வந்து எந்த அளவுக்கு நல்லது நீங்க நினைக்கிறீங்க?
0: இப்ப நாங்க ஒர்க் போறதுனால எனக்கு கண்டிப்பா பெரியவங்க ஒருத்தவங்க சப்போர்ட் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தான் மேம் தோணுது. ஏன்னா குழந்தையவும் டேக் கேர் பண்ணி நம்மளையும் பாத்துக்கிட்டு வேலைக்கும் போகணும் அப்படின்னும் போது பெரியவங்க கூட இருந்தா ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்றது என்னோட இது.
1: ஓகேங்க மேம், ஸோ ஏரியா பத்தியும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் பத்தியும் இந்த ஏரியா இருக்கக்கூடிய நிறைய சிறப்பான விஷயங்கள் பத்தியும் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, தேங்க்யூ மேம்.
0: தேங்க்யூ மேம்.
1: இப்போ நேர்களே மீண்டும் இணையலாம், இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாம புதுவை.
2: நம்ம புதுவை நிகழ்ச்சியில் இப்போ பாடல் கேட்கலாம், பசும்பொன் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: புதுவை மக்களோட வாய்ஸையும் வைபையும் லைவா கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இப்ப சுல்தான்பேட்டையில இருக்கிற பூஜா கூட இணைஞ்சிடலாம்.
2: நேர்களே, இன்னைக்கு நம்ம புதுவை ஷோ பாத்தீங்க அப்படின்னா சுல்தான்பேட்டை இந்த ஏரியா போயிட்டு இருக்கு. சோ இந்த ஏரியாவை பத்தி நிறைய பாத்தீங்கன்னா மக்கள் அவங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க. சுல்தான்பேட் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுடைய நினைவுக்கு வரக்கூடிய முதல் இடம் அப்படின்னா அந்த சுல்தான்பேட்டினுடைய என்ட்ரன்ஸ்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குளம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் இன்னொரு அடையாளமா சொல்லலாம். சோ நிறைய மாஸ்க் வந்து இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மக்களும் வந்து ரொம்ப அமைதியான ஒரு மக்களா இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஏரியாவை சுத்தி பாத்தீங்க அப்படின்னா இந்த நிறைய ஆடு வளர்ப்பு வந்து அதிகமா இருக்கு. சோ ஆடு வந்து வாங்குறது விக்கிறது அப்படின்னு இந்த ஏரியாவை சுத்தி முதன்மையான விஷயமா நடந்துகிட்டு இருக்கு. சோ இந்த ஏரியாவுக்கு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா வில்லியனூர் இது அமைஞ்சிருக்குங்க. சோ ஏதாவது வாங்கணும், நாங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா டக்குனு நாங்க வந்து வில்லியனூர் போயிடுவோம் அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. அதே மாதிரி வில்லியனூர்ல வந்து நடக்கக்கூடிய தேர் திருவிழா ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா பேசுறாங்க. நாங்க எல்லாம் போவோங்க, அங்க போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. சுல்தான்பேட் இந்த பேர் வர்றதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா சுல்தான்களுடைய வரலாற்று பின்னணி மற்றும் நிர்வாகம் ஒரு காரணமா சொல்றாங்க. இந்த ஏரியா பத்திய முக்கியமான தகவல்களையும் இங்க இருக்கக்கூடிய மக்கள்

0: நிறைய விஷயங்களை உங்களோட நான் இன்னைக்கு நம்ம புதுவை ஷோல ஷேர் பண்ணிக்கிட்டேன். சோ மீண்டும் ஒரு தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது பூஜா. டேக் கேர், பை.
1: இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பூஜா எங்கேருந்து பேசுனாங்க கேட்டிங்கன்னா சுல்தான்பேட்டிலேருந்து பேசுனாங்க. அவங்களுக்கு நம்ம நன்றியை சொல்லிக்கலாம். நேரம் 8:53 நொடிகள்.

0: நேரம் 8:55.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இதையில் அடையா சைபால், சேத்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒருத்தரை பார்த்து உன்னுடைய நண்பர்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு பதில் சொல்லுவாங்க. அவங்க கிட்டயே உன்னுடைய எதிரிகள் யார் அப்படின்னு கேளுங்க, கடகடன்னு ஒப்பிச்சிருவாங்க. நம்ம மனசு இருக்க அது எப்படின்னா, நம்ம நண்பர்களை விட எதிரிகளை அது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கும். இது ஒரு ஆச்சரியமான உண்மை. உங்களால் நண்பர்களை மறந்துட முடியும், ஆனால் எதிரிகளை மறந்துட முடியாது. இது ஒரு வேடிக்கையான நிலைமை தான். அழகான தருணங்களை வந்து நாம் ஏன் மறந்துடுறோம்? இது இயற்கை. ஏன்னா நம்ம மனசு மலர்களை கவனிக்கிறதில்ல, அதில் இருக்கிற முள்ளை தான் கவனிக்குது. தன்னை காயப்படுத்துகிற எதையும் அது உடனே கண்டுகொள்ளுது. ஒரு தெளிந்த சிந்தனையுடைய மனசு மிக அழகாக உள்ள எல்லாத்தையும் கவனிக்கும். அது நன்றியுடன் உணரக்கூடிய எல்லாத்தையும் பார்த்து குறிச்சிக்கும். இப்படிப்பட்டவங்க வாழ்க்கை இயல்பாகவே நல்லா அமையும். அது ரொம்ப அபூர்வம். மனசில் உள்ள ஒரு சிறிய அமைப்பை வந்து மாற்றுவதை பொறுத்து தான் இந்த விஷயம் அப்படிங்கிறார் ஓஷோ. ஒரு யூத கோவில் இருந்து தான், அது யூதர்களின் மடமாகவும் இருந்தது. அங்கே ஒரு தலைமை குரு, அவர் ரொம்ப கண்டிப்பானவர். அந்த கோவிலை ஒட்டி ஒரு தோட்டம். ஒரு நாள் காலையில் அந்த தோட்டத்தில் ரெண்டு இளம் யூதர்கள் நடந்து போய்கிட்டுருக்கிறாங்க. காலையில் 1 மணி நேரம், மாலையில் 1 மணி நேரம் அவங்க அந்த தோட்டத்தில் நடக்கிறதுக்கு அனுமதி உண்டு. மற்ற நேரங்களில் அவங்க மத புத்தகங்களை படிக்கணும், பிற விதிமுறைகளை கடைபிடிக்கணும். அந்த ரெண்டு பேருமே தொடர்ந்து புகைப்பிடிக்கிற பழக்கம் உள்ளவங்க. ஆனால் கோவில் மடத்தில் இருக்கிறப்போ அவங்க புகைப்பிடிக்க முடியாது, அது கடுமையான குற்றம். சரி, நாம் தோட்டத்தில் இருக்கிறப்போவாவது புகைப்பிடிக்கலாமா அப்படின்னு ஒரு ஆசை அவங்க ரெண்டு பேருக்குமே. இருந்தாலும் பயம், இப்படி கேட்டால் மதகுரு என்ன சொல்லுவாரோ அல்லது என்ன செய்வாரோங்கிற பயம். இப்படியே கொஞ்ச நாள் ஆச்சு. ஒரு நாள் இந்த ரெண்டு பேரில் ஒருத்தன் ரொம்ப கலங்கி போய் அந்த கோவிலிருந்து வெளியில் வந்துக்கிட்டு இருந்தான். வந்தவன் நேராக தோட்டத்து பக்கம் போனான். அங்கே இன்னொருத்தன் ஆனந்தமாக புகை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். அதை பார்த்து தான் இவனுக்கு அதிர்ச்சி. அட கடவுளே, என்ன இது, நீ கேட்காமலே ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னா. இல்லை இல்லை, நான் கேட்டுட்டு தான் ஆரம்பிச்சிருக்கேன்னா அவன். அப்படியா, என்ன மனுஷன் இவர், நானும் தான் கேட்டேன், என்னை கண்ணாபண்ணு திட்டிவிட்டார். இது என்ன, கோவிலா இல்லை நரகமா? உனக்கு புகை பிடிக்கணும்னு ஆசையாக இருந்தால் நரகத்துக்கு போகணும்னு சொல்லிவிட்டார். அது சரி, உன்னை மட்டும் எப்படி அனுமதிச்சார் அப்படின்னு கேட்டான் இவன். அவன் சிரிச்சுக்கிட்டே,

0: நீ எப்படி கேட்ட சொல்லு அப்படின்னா, நாம் இந்த தோட்டத்துக்கு வர அனுமதிக்கப்பட்டிருக்கிறதே ஜபத்துக்காக தானே, அதனால் நான் ஜபம் சொல்லும் பொழுது புகை பிடிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு தான் அவர் சத்தம் போட்டு என்னை அடிக்கவே வந்துட்டார் அப்படின்னா இவன். நீ ஒரு மாதிரியாக கேட்டிருக்க, நான் வேறு மாதிரியாக கேட்டிருக்கிறேன். ஜெபம் சொல்லும்போது புகை பிடிக்கலாமான்னு நீ கேட்டிருக்க. ஐயா, புகை பிடிக்கும் பொழுது ஜெபிக்கலாமா அப்படின்னு நான் கேட்டேன். அதில் தப்பு ஒன்றும் இல்லை அப்படின்னு பதில் சொல்லிட்டார். அப்படின்னா ஒரு சிறிய மாற்றம்தான் அது மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தி விட்டது. மனசு நல்ல விதமாக சிந்திக்க ஆரம்பிச்சுட்டதுன்னா மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லை. ஒரு கஞ்சன் ஆற்றுல விழுந்துட்டான், வெள்ளத்தில் தத்தளிச்சிக்கிட்டு இருக்கிறான். கரையில் நின்ன ஒருத்தர் உன் கையை கொண்டா இப்படி பிடிச்சி இழுத்து கரையில் சேர்த்து விட்றேன்னார். எதையும் கொடுத்து பழக்கம் இல்லாத அவன் கையையும் கொடுக்க மாட்டேன்னுட்டான். இவர் பார்த்தார், உன் கையை கொடுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் என் கையை கொடுக்குறேன் பிடிச்சிக்கோ அப்படின்னார். அவன் கப்புன்னு பிடிச்சிக்கிட்டான், இழுத்து கரையில் போட்டார்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: தொடர்வது 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை முதல் 18ஆம் தேதி வரை பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவேக்கியா நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். நாளை மறுநாள் பிரான்ஸ் நாட்டின் ஏவியான் நகரில் 52வது G7 உச்சி மாநாட்டில் அவர் கலந்து கொள்கிறார். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். இன்று காலை 9:30 மணிக்கு முதலியார்பேட்டையில் உள்ள அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மரம் நடு விழாவில் பங்கேற்கிறார். பின்னர் 10:30 மணிக்கு பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நண்பகல் 12 மணிக்கு புதுச்சேரி ரயில் நிலையத்தில் பிரகதி பாத யாத்திரையில் கலந்து கொள்ளும் அவர் பிற்பகல் 1 மணிக்கு சமூக ஊடகவியலாளர்களை சந்திக்கிறார். June 21 நடைபெறவுள்ள நீட் யுஜி மறுதேர்வுக்கான பாதுகாப்பு மற்றும் முன்னேற்பாடுகள் குறித்து தேசிய தேர்வு முகமையின் தலைமை இயக்குநர் திரு அபிஷேக் சிங்குடன் மத்திய அமைச்சரவை செயலாளர் டாக்டர் சோமநாதன் ஆலோசனை மேற்கொண்டார். மறுதேர்வை சீர்குலைக்கவோ அல்லது முறைகேடுகளில் ஈடுபடவோ முயலும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டாக்டர் சோமநாதன் எச்சரித்துள்ளார். வளிமண்டல சுழற்சிகள் மற்றும் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வரும் 18ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஆஸ்திரேலியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் சிட்னியில் இன்று நடைபெறும் மகளிர் ஒற்றையர் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் PV சிந்து உலக சாம்பியன் அக்கெனே யமகுச்சியை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு. வணக்கம்.

நேரம் 9:03 நேர்கள் அனைவருக்கும் ஒரு சூப்பர் குட் மார்னிங் சொல்லிட்டு நான் வந்தாச்சு. உங்க ஆட்சி லாவண்யா என்ன ஷோ, உங்களோட ஃபேவரட் ஷோவான இணைய வழி நேர்விருப்பம். ஸோ உங்களோட விருப்ப பாடலை பிளே பண்றதுக்கு நான் ரெடி, பாடலை கேட்கறதுக்கு நீங்க ரெடியா? எஸ், ஸோ இந்த 1 hour உங்களுக்கான டைம். ஸோ உங்களோட விருப்ப பாடலை நீங்கள் எஃப்எம் ரெயின்போல கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், எஃப்எம் ரெயின்போக்கு வாட்ஸ்அப் பண்ணணும் உங்களுடைய விருப்ப பாடல் உங்கள் ஊர் பேர் எல்லாம் சேர்த்து. எஃப்எம் ரெயின்போட வாட்ஸ்அப் நம்பர் என்ன? 7598510505. ஸோ சீக்கிரமாக உங்களோட பாடலை டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்களுக்காகவே ப்ளே பண்ண நான் இங்கே ரெடியாக காத்துட்ருக்கேன். எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் சாங் யார் கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உளுந்தூர்பேட்டிலிருந்து ராஜேந்திரன் லோகேஸ்வரனுக்காக தான் ஃபர்ஸ்ட் பாடல் வருது. என்ன படத்துல இருந்து? காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்துல இருந்து.

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: இனிய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததா யாருக்கு சாங் கொடுக்க போறோம், யார் ஃபேவரட் சாங் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூத்தப்பாக்கம்ல இருந்து சோனாட்சி சிவகுமார் ரெண்டு பேர் விருப்பம் கேட்டிருக்காங்க. என்ன படத்துல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெஹந்தி சர்க்கஸ் திரைப்படத்துல இருந்து அவங்களுக்கான விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

எஃப்எம் ரெயின்போட ஃபேவரட் ஷோவான உங்களுடைய இணையவழி நேர்விருப்பம் நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. சூப்பர் ஹிட்டான சாங்ஸ் நம்மளோட நேர்களும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சாங் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நன்னிலம்லேருந்து நாராயணன் விருப்ப பாடல் கேட்டிருக்காரு. நீர்பறவை திரைப்படத்திலிருந்து அவருக்கான விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டீங்க சே பண்ணுங்க. உங்களுக்கான விருப்ப பாடலை கேட்கறதுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 7598510505. ஸோ உங்களுக்கு விருப்ப பாடலை கேட்கணுமா என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்டே டியூன்ட் வித் 102.8 FM Rainbow Puduvai.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: வெல்கம் பேக் டு த ஷோ. நேயர் விருப்பம் ஸோ ஃபேவரட் சாங்ஸை கொடுத்துட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சாங் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து விருப்ப பாடல் கேட்டிருக்காரு மந்திரமூர்த்தி நாகர்கோயிலிருந்து. ஸோ அவருக்கான விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

இனி வழி நேர்விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் சரியா 9:26:18 அடுத்ததான் விருப்பப்பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாதவரம்ல இருந்து சரஸ்வதி பத்மநாபன் விருப்பப்பாடல் கேட்டிருக்காங்க. காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து அவங்களுக்கான விருப்பப்பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இணையவழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் சரியா 9:41 நொடிகளாயாச்சு. விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க ஒரு குரூப்பா சேர்ந்து ஐயனார் மீரா அஷ்மிதா அஷ்மித்ரன். என்ன விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா தர்மத்தின் தலைவன் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. உங்களோட பாடலை கேட்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 7598510505. தொடர்ந்து கேளுங்க FM கிரைண்ட் புதுவை 102.8.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நேர் விருப்பம் நிகழ்ச்சியில இருக்கீங்க. சோ உங்களோட ஃபேவரட் ஷோ நெக்ஸ்ட் சாங் யாரு கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டாச்சி மங்கலம்ல இருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன் விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. தர்பார் திரைப்படத்திலிருந்து

நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் இருக்கீங்க. நெக்ஸ்ட் சாங் கொடுக்க போறோம். கடலூர் ஓட்டிலிருந்து சுரேஷ் விருப்ப பாடல் கேட்டிருக்காரு. என்ன திரைப்படத்திலிருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசிங்கராஜா திரைப்படத்திலிருந்து.

0: அவன் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: இணையவழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க பிரீதா, பிரதீப், ஸ்ரீதேவி, கும்பகோணம்ல இருந்து, இட்லி கடை திரைப்படத்திலிருந்து.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: இணையவழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியோட இன்றைக்கு வந்தாச்சு. ஸோ லா சாங் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனியிலேருந்து செந்தில்குமரன் கேட்டிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்துலேருந்து. இன்றைக்கி நிறைய பேருக்கு சாங் கொடுக்க முடியல. ஸோ யாருக்கெல்லாம் நமக்கு இன்றைக்கி சாங் கொடுக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியிலேருந்து சீதா லட்சுமி சுப்பிரமணியன் பாலசுப்ரமணியன், கோவையிலேருந்து சிவசுப்பிரமணியம், பொன்னியமேடு வன்னி கணேசன், சுகன்யா, பரத், ராதா, பிரியா, தேனியிலிருந்து, செஞ்சியிலிருந்து கலைவாணி, கணேஷ்மா, கல்கி, சிதம்பரம்லேருந்து ஆசிர்வாதம், ராஜேஸ்வரி, வெங்கடேஷ், நிஷா, ராகுல், ஹரிணி, திருமழிசையிலிருந்து நாகராஜ், அஸ்வினி, அஸ்விதா, யோகித், அரசன், நிலானி, முல்லக்காடிலிருந்து பாபு, ஷாம்லா, பிரகாஷ், அஸ்வின், ஆனந்த், மன்வீத், ரமேஷ், அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன், இடுக்கியிலிருந்து குமார், தேனியிலிருந்து செல்வம், தமிழ்ச்செல்வி விழுப்புரம்லிருந்து, மணலிலிருந்து மாறன், தமிழ்மாறன், வெற்றிமாறன், ராமலிங்கம் விழுப்புரம்லிருந்து, மதுரையிலிருந்து சோ சண்முக சுந்தரம், அஸ்வின் குமார் வானூர்லிருந்து, அது மட்டும் இல்லாம வெள்ளிவாக்கம் குபேந்திரன், முத்தனர்சனூர், நவீன் சுந்தர், வாரியங்காவல் கதிரவன், கொலஞ்சிநாதன், பட்டாளம் ரமேஷ், குளஞ்சாவடி பாலமுருகன், வாகையூர் ராமசாமி, மேல்பட்டறை ரஜினி சுகுமார். சோ இவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து சாங் கொடுக்க முடியல. சோ அதுக்காக நாங்க ஒரு பெரிய சாரியை உங்களுக்கு கேட்டுக்கிறோம். டோன்ட் வரி, டெய்லி நம்மளுடைய எஃப்எம் ரெயின்போல உங்களுடைய இந்த ஃபேவரட் ஷோவான வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம் இருக்கு. சோ நீங்க டெய்லி ட்ரை பண்ணுங்க. இந்த குறிப்பிட்ட டைம்ல கொஞ்சம் பேருக்கு தான் சாங் கொடுக்க முடியும். டோன்ட் வரி, உங்களுக்காகவே இங்க நிறைய, அதாவது சாட்டர்டே சண்டே அப்படின்னாலே நம்மளுக்கு நிறைய ஷோஸ் இருக்கு, லைவ் சாய்ஸஸ். சோ அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான விருப்பப்பாடல எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோ நம்மளுடைய எஃப்எம் ரெயின்போட அடுத்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கெட் செட் கோ.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான DRDO கடந்த June 10 மற்றும் 11 தேதிகளில் நடத்திய 3 அடுத்தடுத்த ஏவுகணை சோதனைகளும் வெற்றி பெற்றுள்ளதை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டியுள்ளார். ஏவுகணை சோதனையில் DRDO மீண்டும் ஒரு வரலாற்று சாதனை படைத்துள்ளது. புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ள மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று காலை முதலியார்பேட்டையில் உள்ள அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மரம் நடும் விழாவில் பங்கேற்கிறார். பின்னர் 10:30 மணிக்கு பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்திக்கும் அவர் நண்பகல் 12 மணிக்கு புதுச்சேரி ரயில் நிலையத்தில் பிரகதி பாத யாத்திரையில் கலந்து கொள்கிறார். தொடர்ந்து பிற்பகல் 1 மணிக்கு சமூக ஊடகவியலாளர்களையும் சந்திக்கிறார். நீட் UG மறுதேர்வு இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்கப்படும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. முன்பு 180 நிமிடங்களாக இருந்த தேர்வு நேரம் தற்போது 195 நிமிடங்களாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. தேர்வு குறித்து மாணவர்கள் வழங்கிய பின்னூட்ட கருத்துக்களின் அடிப்படையில் இவ்வாறு முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. காரைக்காலில் கோட்டூர் கொம்யூன் பஞ்சாயத்து பகுதியில் சாலை எல்லைகளை அளவிடும் பணிகள் விரைவில் முடிவடைந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிகள் தொடங்கப்படவுள்ளதால் அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்கள் மற்றும் இதர ஆக்கிரமிப்புகளை சம்பந்தப்பட்டவர்கள் முன்கூட்டியே அகற்றிக் கொள்ள வேண்டும் என கொம்யூன் பஞ்சாயத்து நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் 5 முறை சாம்பியனான பிரேசில் இன்று தனது முதல் போட்டியில் மொரோக்கோவை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை அரங்கில் பிரேசில் இதுவரை 76 வெற்றிகளை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:03:03. வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, வான்வெளியில் என்றும் வசந்தம் வீசும் அகில இந்திய வானொலியின் 102.8 FM ரெயின்போ இந்த சனிக்கிழமை காலை 10 இந்த டைம்ல உங்க நேரத்தை கலகலப்பாக்க உங்க ரேடியோ பெட்டிக்குள்ளார ஒரு மின்னல் வேக எனர்ஜியோடு வந்து இறங்கியாச்சு. இது நீங்க தினமும் ஆவலோடு காத்துட்டு இருக்கிற உங்க ஃபேவரட் லைவ் கேம் ஷோ கெட் செட் கோ. சுற்று வட்டாரத்தில் எத்தனையோ பரபரப்புகள் ஓடிக்கிட்டு இருந்தாலும் நம்ம ஷோ எப்பவும் போல உங்க அறிவுக்கு விருந்து வைக்க, உங்களை உற்சாகப்படுத்த மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த விறுவிறுப்பான ஆட்டத்தை உங்களுக்காக தொகுத்து வழங்க போறது உங்க வீட்டு பிள்ளை 102.8 அதிரடி எனர்ஜி பேக் ஆர் ஜெச்சினு.

மக்களே, மைதானத்துல வேணும் வேகம், நம்ம லைவ் காலர்ஸ் கிட்ட வேணும் விவேகம். நீங்க போன்ல வந்து பதில் சொல்ற அழகே ஒரு தனி ராகம். இன்னைக்கு நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சியில என்ன ஸ்பெஷல்? உலகமே ஆவலோடு காத்துட்டு இருந்தோம். உலகக்கோப்பை கால்பந்து திருவிழா தொடங்கியாச்சு. அதை மையமா வச்சு உலகக்கோப்பை கால்பந்து வரலாற்றில் இருந்து சுவாரஸ்யமான கேள்விகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதிரடி கேள்விகளுக்கு டக்குன்னு லைன்ல வந்து பதில் சொல்ல இப்பவே உங்க லேண்ட்லைன் மற்றும் மொபைல கையில எடுங்க. ஃபீல்டில் பந்து தூக்கி அடிச்சா சிக்ஸர், நம்ம ஸ்டுடியோவுக்கு கால் பண்ணி பதில் சொன்னா நீங்க தான் வின்னர். நீங்க நேரடியா என்கிட்ட பேசி பதில் சொல்ல வேண்ட நம்ம ஸ்டுடியோ தொலைபேசி எண்கள் 2271760 மற்றும் 2275230 எண்களை டக்குன்னு சொல்லிட்டுருங்க. லைன்ல வந்து கோல் போடுங்க. இதோ நம்ம கால்பந்து திருவிழாவின் முதல் செக்மெண்ட், அதாவது முதல் கேள்விக்காக உங்க போன் கால்க்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். மக்களே, நம்ம ஃபுட்பால் திருவிழாவோட முதல் கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, கிரிக்கெட் ஒலிம்பிக் மாதிரி இந்த உலகக்கோப்பை கால்பந்து தொடரும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி தான் நடக்கும். உலகக்கோப்பை கால்பந்து தொடர் ஃபிஃபா வேர்ல்டு கப் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும்? கேள்வியே திரும்ப சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. உலகக்கோப்பை கால்பந்து தொடர் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும்? பதில் தெரிஞ்சவங்க 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கும் இப்பவே கால் பண்ணுங்க. வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுடைய பதிலை தெரிவிக்கலாம். 7598510505 எண்களுக்கு. இப்ப உங்களுக்கான ஒரு சூப்பரான பாட்டு பிளே ஆக போகுது. பாட்டை கேட்டுட்டு லைன்ல வந்து பதில் சொல்லுங்க.

0: தொண்டை வலி, திடீர் இருமலுக்கு ஏலக்காயை ஒரு துண்டு எடுத்து சிறிது நேரம் சுவைத்து வந்தால் இரண்டும் மிரண்டு ஓடிவிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: உங்க பொது அறிவுக்கு ஒரு பூஸ்டையும் எனர்ஜிக்கு ஒரு டோஸ்டையும் கொடுத்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி FM ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ. வெல்கம் பேக் மக்களே. பாட்டு சும்மா எனர்ஜியா இருந்துச்சுல. இப்ப நம்ம கேள்விக்கான நேரம். உலகக்கோப்பை கால்பந்து தொடர் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும்? இதோ லைன்ல ஒரு காலர் ரெடியா இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்
2: சார். சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: ராஜபாத்திலிருந்து பலராமன் பேசுறேன் சார்.
2: சரிங்க சார், எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி சார் இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன். ஃபுட்பால் மேட்ச் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு, பாத்துட்டு இருக்கீங்களா?
3: என்ன
2: பதில்?
3: 4 வருஷத்துக்கு சார்.
2: சூப்பர் சார், சரியான பதில கண்டுபிடிச்சிருக்கீங்க.
3: நன்றி சார்.
2: நன்றி நன்றி நன்றி சார். சரியான பதில் சொல்லி, அதாவது முதல் கோல் போட்டு இன்னைக்கு ஆட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறாரு யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆரியபாளையத்திலிருந்து பல்ராமன் அவருக்கு நம்ம ஒரு பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம். அடுத்ததா வாட்ஸ்அப் மூலமா லூயிஸ் செல்வராஜ் அவரும் வந்து பாத்தீங்கன்னா சரியான பதில சொல்லியிருக்கிறாரு. அது மட்டுமா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மாரடோனோ, ரொமாரியோ, டெஃபெட்டா காலத்துல இருந்தே பாக்குறோம் ஜி. எனக்கு எல்லா பிளேயருமே ரொம்ப பிடிக்கும். பீலே வந்து பாத்தீங்கன்னா என்னோட ரொம்ப பெரிய பிளேயர், எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கிறாரு. நிகழ்ச்சியில நேர்களுக்கான அடுத்த கேள்வி என்னன்றதை கண்டிப்பா நான் இப்ப உங்களுக்கு சொல்லி ஆகணும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, எத்தனையோ வருடங்களை கடந்து இப்ப நம்ம கண் முன்னாடி வந்து நிக்கிறது இந்த 2026 உலகக்கோப்பை கால்பந்து தொடர். இந்த 2026 உலகக்கோப்பை கால்பந்து தொடர் எத்தனையாவது தொடர்? கேள்வியை நோட் பண்ணிக்கோங்க நேர்களே. இந்த 2026 உலகக்கோப்பை கால்பந்து தொடர் எத்தனையாவது தொடர்? சரியான எண்களை கண்டுபிடிச்சு, அதாவது சரியான பதிலை கண்டுபிடிச்சு கால் பண்ணுங்க. 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுடைய பதிலை தெரிவிக்கலாம். நம்பர் 7598510505 என்ற எண்ணிற்கு இசையோடு இணைந்திருங்கள். இது FM ரெயின்போ புதுவை 102.8.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும்.

0: பொது அறிவுக்கு ஒரு சாஃப்ட்வேர், ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு ஹார்ட்வேரான உங்க ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 10:19:55. நிகழ்ச்சியில நான் கேட்டிருந்த கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நடந்துட்டு இருக்க அதாவது 2026 உலகக்கோப்பை கால்பந்து தொடர் எத்தனையாவது எடிஷன், அதாவது எந்த தொடர்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். இதற்காக பதில் சொல்ல காத்துட்டு இருக்காரு ஒரு ஃபுட்பால் ரசிகர், அவர்கிட்ட நாம பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: ஓகே சார், சூப்பர். சொல்லுங்க, சரியான பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கண்டுபிடிச்சிட்டேன்
0: சார். என்ன பதில்?
1: 23rd எடிஷன், 2026 ஃபுட்பால் வேர்ல்ட் மேட்ச் நடக்குது இல்லையா, 23rd எடிஷன் சார்.
0: சூப்பர் சார், கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. ஃபுட்பால் மேட்ச் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா?
1: கண்டிப்பா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், டைம் கிடைக்கும் போது எல்லாம் பார்ப்பேன். ரொம்ப சூப்பரா கேம்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு.
0: உங்களுக்கு எந்த பிளேயர் ரொம்ப பிடிக்கும்?
1: எப்பவுமே ஆல் டைம் ஃபேவரட் மெஸ்ஸி தான்.
0: மெஸ்ஸி தான். ஓகே, அத மெஸ்ஸி மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டு நம்பர் புடிச்சிட்டீங்க.
1: எக்ஸாக்ட்லி, நெஜமாலுமே விட்டத பிடிக்கணும்பா அப்படிங்கிற மாதிரி சும்மா ஃபயரா விளையாடுவாரு.
0: ஆமா,
1: இந்த அனுபவம் கூட எல்லாருக்குமே மனசுல இடம் பிடிச்சிருக்கிறாரு இல்லையா, அதனால ஆல்வேஸ் க்ளோஸ் டு ஹார்ட் தான்.
0: ஓகே சார், சூப்பர், சரியான பதில கண்டுபிடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய், மீனாட்சி இவங்களும் வந்து சரியான பதில நம்ம நிகழ்ச்சிக்கு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் நாம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியில நேயர்களுக்கான அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த முறை ஒரு மெகா கூட்டணியே வந்து உலகக்கோப்பை நடத்த களத்தில் இறங்கியிருக்கு. அதாவது நிகழ்ச்சியில நேயர்களுக்கான கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, தற்போதைய உலகக்கோப்பை கால்பந்து தொடர் எந்தெந்த நாடுகளில் நடைபெற உள்ளது? மொத்தம் இதை வந்து 3 நாடுகள் கூட்டு சேர்ந்து நடத்தின. இந்த நாடுகளோட பெயரை யோசிச்சு வைங்க. இப்ப உங்களுக்கான ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பலாம். 7598510505 என்ற எண்ணிற்கு.
2: அண்ட நெடுங்க ஆகாசங்கிடுங்க, சென்னை தங்கமத்தில் தங்க மெடல் வாங்கிய நாங்க காரைக்குடி கார

barracón.

0: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு என்ட்ரி, கொண்டாட்டத்துக்கு ஒரு சென்ட்ரியா இருந்துட்டு இருக்க உங்க ஃபேவரட் FM ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நேரம் 10:28:39. ஒரு அதிரடியான பாட்டை கேட்டீங்க. 2026 உலகக்கோப்பையும் ஒன்னா சேர்ந்து நடத்திக்கிட்டு இருக்க அந்த மூன்று நாடுகள் எதெல்லாம்? இப்ப நம்ம லைன்ல கில்லியா ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நம்ம அவர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: அனைவருக்கும் நீ உற்சாகமான காலை வணக்கம்.
1: காலை வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முகசுந்தரம்.
1: ஓகே சார், சூப்பர். அடே பட்டு பட்டு பட்டுன்னு வரீங்களா, என்ன கோல் போட போறீங்களா, ரெடியா இருக்கீங்களா?
2: ரெடி சார்.
1: ரெடியா இருக்கீங்க, ஓகே. நானும் ரெடியா இருக்கிறேன் நீங்க போடுற கோலை தடுக்கிறதுக்காக. ஓகே, என்ன பதில் சொல்லுங்க?
2: அமெரிக்கா, மெக்சிகோ அண்ட் கனடா.
1: சூப்பர் சார், சரியான பதில் சொல்லிட்டீங்க. உலக மேப்பையே விரல் நுனியில வச்சிருக்கீங்க, சூப்பரா பதில் சொன்னீங்க. கால் பண்ணதுக்கு நன்றி சார்.
2: நாடுகள் கலந்துட்டாங்க. பிரேசில் தான் 5 தடவை பண்ணிருக்கு.
1: ஓகே ஓகே, சூப்பர் சார். நம்ம வந்து

0: நிறைய கேள்விகள் இதை ஒட்டியே கேட்க போறோம். ஓகேங்களா? நன்றி நன்றி நன்றி சார். நிகழ்ச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாகவும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாம் யாரான்னு கேட்டீங்கன்னா கோவை வடவள்ளியிலிருந்து லூயிஸ் செல்வராஜ் அவரும் சரியான பதில் சொல்லியிருக்காரு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா செஞ்சி சிங்கவரத்திலிருந்து கலைவாணி கனிஷ்மா அவங்களும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் நாம வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நிகழ்ச்சியில நேயர்களுக்கான கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப எந்தெந்த நாடுகள்லாம் நடத்துறதுன்றது தெரிஞ்சிருச்சு. அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா இதுவரைக்கும் உலகக்கோப்பைனாலே வந்து பாத்தீங்கன்னா 32 அணிகள் தான் விளையாடு நமக்கு தெரியும். ஆனா இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ப்ரைஸா வந்து பாத்தீங்கன்னா நிறைய அணிகள் வந்து விளையாடுறாங்க. அதாவது தற்போதைய உலகக்கோப்பை கால்பந்து தொடர்ல மொத்தம் எத்தனை அணிகள் கலந்து கொண்டுள்ளன? கேள்வியை திரும்ப சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. தற்போதைய உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் மொத்தம் எத்தனை அணிகள் கலந்து கொண்டுள்ளன? யோசிச்சு ஃபோன் பண்ணுங்க. இப்ப உங்களுக்காக ஒரு சூப்பர் ஹிட் சாங் வெயிட் பண்ணிட்டு இருக்கு.
1: Bonjour, boys and girls. You people look so good tonight. Let's party and hit the spot. As we take it higher, we gonna set the song on fire.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: விளையாட்டுல வேணும் திறமை, நம்ம லைவ் ஷோல இருக்கு உங்க பெருமை, அந்த பதில போன்ல சொன்னா உங்க அறிவுக்கு கிடைக்கும் ஒரு மகிமை. உங்க ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வேர்ல்டு கப் ஃபுட்பால் சம்பந்தமான கேள்விகளுக்கு தான் நம்ம நேயர்கள் சும்மா பறக்க விடுற விதமா வந்து பாத்தீங்கன்னா பதில சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில நேயர்கள்கிட்ட நான் கேட்ட கேள்வி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணீங்களா, இப்ப ஆன்சரை சொல்லி என்ஜாய் பண்ணலாம் வாங்க. இந்த முறை மொத்தம் எத்தனை அணிகள் களம் காண போறாங்க? இதோ லைன்ல அடுத்த காலர். ஹலோ வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம்.
1: காலை வணக்கம் சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: சூப்பர் சார், சொல்லுங்க எத்தனை அணிகள் கலந்து கொள்ள போறாங்க?
2: 48 அணிகள் கலந்து கொள்ளுங்க
1: சார். 48 அணிகள் கலந்து கொள்ள போறீங்களா? நல்லா ஆட்டம் வெறித்தனமா போயிட்டு இருக்கீங்களா?
2: போயிட்டு விளையாடிட்டு இருக்காங்க சார்.
1: ஓகே, உங்களுக்கு எந்த டீம் ரொம்ப பிடிக்கும்?
2: எனக்கு வந்து பிடிச்சது பிரேசிலும் ஜெர்மனியும்.
1: பிரேசில் ஜெர்மனி, ஓகே. பிரேசில் எந்த பிளேயர் ரொம்ப பிடிக்கும்?
2: பிரேசில் வந்து இப்போ யாருக்கு முன்னாடி பீலே இருந்தாப்ல,
1: வடவள்ளியிலிருந்து கோவை செல்வராஜ் வந்து பாத்தீங்கன்னா அவரும் சரியான பதில் சொல்லியிருக்காரு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா செஞ்சி சிங்கவரத்துல இருந்து கலைவாணி கனிஷ்மா அவங்க சரியான பதில் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் வந்து நம்ம வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். ஓகே, இப்ப நிகழ்ச்சியில் நேர்களுக்கான அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, டீம்லாம் வந்து பாத்தீங்கன்னா 48 எகிரிச்சு, அப்ப மேட்ச் கவுண்டும் எகிருமே. இந்த உலகக்கோப்பை கால்பந்து தொடர்ல மொத்தம் எத்தனை போட்டிகள் நடைபெற உள்ளன? கேள்வியே திரும்ப சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க நேயர்களே. இந்த உலகக்கோப்பை கால்பந்து தொடர்ல மொத்தம் எத்தனை போட்டிகள் நடைபெற உள்ளன? வரலாற்றிலேயே மிக நீண்ட தொடர் வந்து பாத்தீங்கன்னா இந்த தொடர். கணக்கை யோசிங்க, அதுக்குள்ளார இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில ஒரு பாடலை கேட்கலாம். ஆனா நீங்க பதில கண்டுபிடிச்சு கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கு கால் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598 5105505 என்ற எண்ணிற்கு.

0: உங்க ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேம் ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப் ஃபுட்பால் சம்பந்தமான கேள்விகள் தான் போயிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு மாசம் முழுக்க நமக்கு தூக்கமே இல்லாத அளவுக்கும் எத்தனை போட்டிகள் வந்து நடக்க போகுது. இப்ப ஆன்சர் சொல்ல ஒரு காலர் லைன்ல இருக்கிறார், நம்ம அவர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார், ராஜகோபால் பேசுறேன் சார்.
0: ஓகே சார், சூப்பர், சொல்லுங்க. சரியான பதில கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: சொல்லுங்க சார்.
1: 104 போட்டிகள் சார்.
0: 104 போட்டிகள் இருக்கு. லீக் போட்டிகளும் இருக்கு, நாக் அவுட் போட்டிகளும் இருக்கு.
1: ஆமா,
0: அடே வந்து பாத்தீங்கன்னா பந்து எல்லாம் அப்படியே ஃபயர் மாதிரி தெறிக்க போகுது.
1: அது நம்ம நாட்டுல இல்லையாங்கிறது ரொம்ப கொஞ்சம் வருத்தம்.
0: வந்துருவோம், வந்துருவோம் சார், சீக்கிரம் வந்துருவோம். ஓகே, சூப்பர். நீங்க நல்லா ஃபுட்பால் மேட்ச் நிறைய பாப்பீங்களா?
1: ஆமா சார், கட்டாயம் பாப்பேன், ரொம்ப விருப்பப்பட்டு
0: பாப்பேன். ஓகே சார், ஓகே சார், சூப்பர். சரியான பதில் சொல்லிருக்கீங்க, வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி சார். சரியான பதில் சொன்ன வாட்ஸ்அப் மூலமா சொன்ன நேயர்கள்லாம் யாரான்னு கேட்டீங்கன்னா, திரும்பவும் கோவை வடவள்ளியிலிருந்து லூயிஸ் செல்வராஜ், அதாவது சீனு, நீங்க எப்படிதான் வந்து பெனால்டி கிக்கே எடுத்தாலும் சரி, அந்த நேரத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் சரியான பதில் சொல்லி வந்து நான் சொல்லிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருக்காரு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம் அவரும் சொல்லியிருக்காரு. செஞ்சி சிங்கவரத்திலிருந்து கலைவாணி கனிஷ்மா அவங்களும் வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இப்ப நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் நடந்துள்ள 23 உலக கோப்பை தொடர்களிலும் தகுதி பெற்று பங்கேற்றுள்ள உலகின் ஒரே அணி எது? இப்ப நடந்துட்டு இருக்கிற 2026 உலகக்கோப்பை தொடர் மட்டுமல்லாம இதுவரைக்கும் நடந்திருக்கிற 23 உலக கோப்பை தொடர்களையும் தகுதி பெற்று பங்கேற்றுள்ள உலகத்தோட ஒரே அணி எது? இந்த கேள்விக்கு நீங்க சரியான பதிலை கண்டுபிடிச்சு கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கும் வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுடைய பதிலை நீங்க தெரிவிக்கலாம். 7598510505 என்ற எண்ணிற்கு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: உங்க என்டர்டைன்மெண்ட்க்கு ஒரு பீட்டையும் பொது அறிவுக்கு ஒரு ஸ்பீடையும் கொடுத்துட்டு இருக்கேன். உங்க ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேம்ஸ் ஷோ நிகழ்ச்சியில இன்னைக்கு 2026 உலகக்கோப்பை கால்பந்து சம்பந்தமான கேள்விகளை தான் நான் கேட்டு இருக்கேன். நம்முடைய நிகழ்ச்சி நேயர்கள் வந்து பதில சும்மா கோல் போட்டு அசத்திக்கிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில நேயர்கள் கிட்ட கேட்டிருந்த கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் நடந்துள்ள 23 உலக கோப்பை தொடர்களிலும் தகுதி பெற்று பங்கேற்றுள்ள உலகத்தின் ஒரே அணி எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். இந்த வரலாற்று பதிலோட நம்ம லைன்ல பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க காலர்கிட்ட இப்ப நாம பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன்.
1: அறந்தாங்கி ஐயப்பன், சரியான பதில கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: பிரேசில்.
1: அதாவது நம்ம நிகழ்ச்சியில் வந்து பாத்தீங்கன்னா கடைசி கேள்வி இதுதான். இந்த கேள்விக்கு நீங்க சொன்ன பதில் சரியான பதிலா? பிரேசில். ஓகே, சூப்பர் சார், சரியான பதில் தான் சொல்லிருக்கீங்க, பாராட்டுக்கள்.
2: நன்றி.
1: ஆமா, பாருங்களேன், 23 தொடர்லயும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க சளைக்காம விளையாடுவோம் சொல்லிட்டு விளையாடிட்டு இருக்காங்க பிரேசில், இல்லீங்களா? ஓகே சார், சூப்பர், சரியான பதில சொல்லிருக்கீங்க, கால் பண்ணதுக்கு நன்றி.
2: நன்றி
1: நன்றி நன்றி சார். இந்த கேள்விக்கான பதில வாட்ஸ்அப் மூலமா தெரிவிச்சிருக்கிற நேயர்கள்லாம் ஏன்னு கேட்டீங்கன்னா, திரும்பவும் வடவள்ளியிலிருந்து லூயிஸ் செல்வராஜ் அவரும் சரியான பதில கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செஞ்சி சிங்கவரத்திலிருந்து கலைவாணி கனிஷ்மா இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா எப்படிதான் நீங்க சொன்னாலும் நாங்க வந்து பதில் சொல்லிக்கிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்து பதில் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இந்த கெட் செட் கோ மைதானத்துல நம்ம நேயர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உலகக்கோப்பை பிளேயர்ஸ் மாதிரி போன் பண்ணி கோல் மேல கோலா போட்டுட்டீங்க. நம்ம ஸ்டுடியோ வந்து பாத்தீங்கன்னா டெலிபோன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினு. டாடா, பை பை நேயர்களே.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் வீரமணி. பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை முதல் 18 தேதி வரை பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். நாளை மறுநாள் பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் 52வது G7 உச்சி மாநாட்டில் அவர் கலந்து கொள்கிறார். ஓமன் கடற்கரை அருகே பலாவ் நாட்டு கொடியுடன் சென்ற டேங்கர் கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்தனர். இதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். வணிக கப்பல் போக்குவரத்திற்கு எதிராக இத்தகைய கொடிய தாக்குதல்கள் நடத்தப்படுவது நியாயமற்றது என்று தமது சமூக வலைதள பதிவில் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான DRDO கடந்த June 10 மற்றும் 11 தேதிகளில் நடத்திய 3 அடுத்தடுத்த ஏவுகணை சோதனைகளும் வெற்றியடைந்ததன் மூலம் மீண்டும் ஒரு வரலாற்று சாதனையை படைத்துள்ளது. வளர்ந்து வரும் புதிய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் நோக்கில் நடுத்தர தூர புதிய கடற்படை கப்பல் எதிர்ப்பு ஏவுகணையின் முதலாவது சோதனையும் இதில் அடங்கும். புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ள மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று காலை பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளார். காரைக்காலில் புகழ்பெற்ற காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா வரும் 29 தேதி நடைபெறவுள்ளதையொட்டி அதற்கான ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி நேற்று சம்பந்தப்பட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். மகளிர் உலகக்கோப்பை 20 கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் மகளிர் அணிகளுக்கு இடையிலான போட்டி நாளை நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03. நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு அழகிய காலை வணக்கத்துடன். மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே லாவண்யா. பியூட்டிஃபுல் லவ் மெலடி மேஜிக்கல் சாங்ஸ் தான் நம்ம கேட்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சாங் கேட்கலாம். இந்த சொன்ன மாதிரியே ஒரு பியூட்டிஃபுல் லவ் மெலடி மேஜிக் தான் கேட்க போறோம். அப்படி இந்த பாட்டை கேட்கும் போதே ஒரு மேஜிக், ஒரு மயக்கம் அப்படி வந்துடும். ஓகே, ஸோ ஹரிஹரனோட பியூட்டிஃபுல் வாய்ஸ்ல சாங் வருது, கேட்கலாம். ஆஹா திரைப்படத்துல இருந்து

0: நிகழ்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: மேலி மேஜிக் நிகழ்ச்சியில் நெக்ஸ்ட் சாங் கேட்கலாம். ஹரிஹரன் மற்றும் சித்ரா இணைந்து பாடியது அருணாச்சலம் திரைப்படத்திற்காக.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னால என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
2: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
3: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
2: பின்றாங்கப்பா.
4: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
5: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையா சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
6: என்ன சொல்றதுல
7: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
8: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன்.

0: பாத்திரங்கள், பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர், பித்தளை, அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
0: பர்னிச்சருக்கு தனி ஃபுளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான். மங்களன் மங்கள்,
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: மறுபடியும் மேஜிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மேஜிக்கல் சாங்ஸ் எல்லாம் பிளே பண்ணிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வரக்கூடிய சாங்கும் அப்படி ஒரு மேஜிக்கல் சாங் தான். தேவாவோட இசையில வைரமுத்தோட வைர வரிகள்ல பாடல் வருது, கேட்கலாம். நேருக்கு நேர் திரைப்படத்துல இருந்து

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
2: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட குடுக்கறாங்க.
1: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
3: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
4: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
3: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
5: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
4: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
6: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
7: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
8: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
9: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
8: கண்டிப்பா தேவையில்லை.
9: என்றும் அக்கறையுடன்
8: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில மறுபடியும் நம்ம மேஜிக்கல் சாங்ஸ் எல்லாம் கேட்க போறோம். சோ நெக்ஸ்ட் சாங் கேட்கலாம், சித்ரா மற்றும் ஹரிஹரனோட பியூட்டிஃபுல் வாய்ஸ்ல, விஐபி திரைப்படத்திலிருந்து.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
2: தலைமுறையா மறுபடியும் மேஜிக் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தை கொண்டோம். சோ லாஸ்ட் சாங் கேட்கலாம் ஒன்ஸ் மோர். திரைப்படத்தில இருந்து மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடைபெறும் நான் உங்கள் ஆர்ச்சே லாவண்யா. சோ எஃப்எம் ரெயின்போட அடுத்த நிகழ்ச்சி சாட்டர்டே ஸ்பெஷல் இல்லையா? சோ அதனால என்ன ஷோ அப்படின்னா பேசுங்க தோழா. சோ தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் நாட்டிற்கு புறப்பட்டுச் சென்றார். பிரான்ஸ் நாட்டின் ஏவியான் நகரில் 52வது G7 உச்சி மாநாட்டில் அவர் கலந்து கொள்ள உள்ளார். புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ள மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளார். தொடர்ந்து சமூக ஊடகவியலாளர்களையும் அவர் சந்திக்க உள்ளார். தாராள மனப்பான்மையால் ஒவ்வொரு நாளும் உயிர்களை காப்பாற்றும் லட்சக்கணக்கான தன்னார்வ ஊதியம் பெறாத இரத்த கொடையாளர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக உலக இரத்த கொடையாளர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் June 14 உலகெங்கிலும் கடைபிடிக்கப்படுகிறது. மனிதநேயத்தின் ஒரு துளி இரத்தம் கொடுங்கள், உயிர்களை காப்பாற்றுங்கள் என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளின் அடிப்படையில் புதுச்சேரி ஜிப்மர் நிர்வாகம் தன்னார்வ ரத்ததான முகாமிற்கு ஏற்பாடு செய்துள்ளது. நாளை காலை 9 முதல் பிற்பகல் 2 வரை ஜிப்மர் இரத்த வங்கியில் நடைபெறும் முகாமில் இரத்த தானம் செய்ய ஜிப்மர் நிர்வாகம் தன்னார்வலர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. சர்வதேச நகரமான ஆரோவில் பாரத் நிவாசில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டு வரும் அருங்காட்சியகத்தை புதுச்சேரி தலைமை செயலாளர் திரு சரத் சௌகான் அறக்கட்டளை நிர்வாகிகளுடன் ஆய்வு செய்தார். வரும் August 15 அரவிந்தரின் பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துவது என்றும் புனரமைக்கப்பட்டு வரும் அருங்காட்சியகத்தை அன்றைய தினமே திறக்கவும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா பராகுவே அணிகளுக்கு இடையே லாஸ் ஏஞ்சல்ஸில் இன்று நடைபெற்ற போட்டியில் 4-1 என்ற கோல் கணக்கில் அமெரிக்கா பராகுவேவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள். நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு உற்சாகமான வணக்கத்துடன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சாட்டர்டே ஸ்பெஷல் பேசுங்க தோழா நிகழ்ச்சிக்காக நான் உங்க சின்னு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நேர்லே வாரம் முழுக்க ஆபீஸ்ல ஃபைலையும் கம்ப்யூட்டரையும் பார்த்துட்டு, அப்பாடா நாளைக்கு ஒரு நாள் தான் லீவ்னு வீக்கெண்ட் மூடுக்கு வந்திருக்கிற நம்ம ஊர் சோல்ஜர்ஸ் எல்லாருக்குமே உங்க எனர்ஜி பேக் சீனுவின் அதிரட்டி வணக்கங்கள். வாரம் முழுக்க ஆபீஸ்ல பாஸ் கூப்பிட்டா இதோ வரேன் சார்னு மெதுவோ போவோம், ஆனா சண்டே மார்னிங் 5 மணிக்கு மொபைல் வைப்ரேட் ஆகி ஃப்ரெண்டு கிட்ட இருந்து, டே மச்சான் கிரவுண்டுக்கு வாடான்னு ஒரே ஒரு ஃபோன் கால் வந்தா போதும், பெட்ஷீட் எல்லாம் அப்படி சும்மா தூக்கி போட்டுட்டு உசைன் போல்ட் ரேஞ்சுக்கு பேட்டையும் ஷூவையும் தூக்கிட்டு ஓடுற கூட்டம் நாங்கன்னு சொல்ற நேயர்களா நீங்க. இன்னைக்கு நம்ம பேசுங்க தோழா நிகழ்ச்சியோட அதிரடி தலைப்பு, ஞாயிற்றுக்கிழமை நாயகர்கள் லோக்கல் கிரவுண்ட் கலாட்டாக்கள். இதை பத்தி தான் பேச போறோம். அதாவது பேட்டு என்னுடையது, அதனால நான் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணு சண்டை போடுற நம்ம ஊர் லோக்கல் விராட் கோலிங்களாகட்டும் மேட்ச் முடிஞ்சதும் ஜெயிக்கிறமோ இல்லையோ ஹோட்டலில் உட்காந்து இட்லி வடை பூரி பொங்கல்னு சாப்பிட்ற நம்ம சாப்பாட்டு ராமர்கள் கூட்டமாகட்டும், வெளியே எவ்வளோ பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் சண்டே மார்னிங் அந்த லோக்கல் கிரவுண்டை பண்ணுற அந்த அட்ராசிட்டி இருக்கே அதுக்கெல்லாம் ஈடு இணையே இல்லை. உங்க சண்டே கிரவுண்ட் கலாட்டாக்களை பத்தி தான் இன்னைக்கு ஓபனா பேச போறீங்க. மைதானத்து மனிதர்களே உடனே நம் பேசுங்க தோழா நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கு, அதாவது நம்முடைய நிகழ்ச்சி நம்ம ஆரம்பிக்கிறப்பே வந்து பாத்தீங்கன்னா பேஸ்புக்ல இருக்கிற நம்ம போஸ்டரை பார்த்துட்டு நம்ம நேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா சும்மா இப்ப லைன்ல பேசுறதுக்காக ரெடியா இருக்காங்க, நம்ம அவங்க கிட்ட பேசிடலாம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் வேலூர் மாவட்டம் கற்பனையிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன சண்டே ஹீரோவா நீங்க இல்ல சாட்டர்டே ஜீரோவா?

0: என்ன
1: விளையாடுவீங்க, என்ன கேம் விளையாடுவீங்க?
0: எனக்கு ஆல்வேஸ் க்ளோஸ் டு ஹார்ட் பேட் எடுத்தேன்னு கிரிக்கெட் சும்மா சிக்ஸர் போர் அப்படின்ட்டு பறக்கும். அதனால எனக்கு சண்டே அப்படின்னு ஆச்சுனாவே ரிலாக்ஸேஷன் டே. அந்த ரிலாக்ஸேஷன் டேல காலையில ஒரு 10 மணிக்கு ஆரம்பிச்சேன் அப்படின்னா 1 மணி வரைக்கும் 1.5 மணி வரைக்கும் விளையாடுவேன். திரும்ப சாயங்காலம் ஒரு 4-5 மணிக்கு போனேன் அப்படின்னா நைட் ஒரு 7-7.5 வரைக்கும் விளையாடிட்டே இருப்பேன். எனக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும். எங்க ஏரியா பசங்களோட ஒரு பெரிய காலி கிரவுண்ட் இருக்கு, அங்க விளையாடுவேன். அதாவது எங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு கிரவுண்ட்ல நாங்கன்னு போய் மேட்ச் விளையாடி அந்த டாஸ் போட்டு யாரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் யாரு பவுலிங் அந்த கடைசி நிமிஷத்துல நான் வந்து எப்பொழுதுமே கழுத்துல கடைசியாதான் இறங்குவேன். காரணம் ஏதாவது ஒரு முக்கட்டான சிச்சுவேஷன் ஒரு 20 ரன் 25 ரன் எடுக்கணும் நம்ம டீம் வின் பண்ண வைக்கணும்னா டக்குன்னு சொல்லுவாங்க சந்திரசேகர் இறக்கி விட சும்மா சூப்பரா கழுத்துல கரைக்கி
1: மேட்சோட பினிஷர். நீங்க இல்லீங்களா?
0: என்ன சார்
1: பினிஷர்? பினிஷர் ரோல்
0: பினிஷிங். ஆமா, எப்படி தோனி வந்து சூப்பரா 6-4 அப்படின்ட்டுன்னு அடிச்சு நம்ம டீம் நிறைய வட்டி வின் பண்ண வச்சிருக்காரு. அதே மாதிரிதான் இந்த சந்திரசேகர் நம்ம டீம் வின் பண்ண வைப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கு.
1: ஓகே சூப்பர். அதாவது அந்த சண்டே வந்து பாத்தீங்கன்னா முழுசா பயன்படுத்திக்குவீங்க இல்லீங்களா?
0: ரொம்ப பயன்படுத்திக்குவேன். அதே மாதிரி எனக்குன்னு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி எப்படி எல்லாம் இந்த கிரிக்கெட் அப்படிங்கறது சூப்பரா விளையாடணும்னு யோசிச்சு அந்த சில நினைவு சிலிகைகள்லாம் இருக்கும் இல்லையா அந்த விளையாட்டுகளை அதை கத்துக்குவேன். நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன் பர்சனாலிட்டி இருக்காங்களே அவங்க எப்படி எல்லாம் ஒரு பால் அணுகுறாங்க அப்படிங்கறது எல்லாம் நானு கத்துக்குவேன். அண்ட் யாராவது அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா அதை கரெக்டா நான் பார்த்து சொல்லுவேன் இல்ல இவங்க அவுட் அப்படின்னு. நல்ல ஒரு டிசிஷன் மேக்கர் நிறைய வாட்டி நான் அம்பையராகவும் இருந்திருக்கேன், பேட்ஸ்மேனாகவும் இருந்திருக்கேன், பவுலராகவும் இருந்திருக்கேன். ஆல் இன் ஆல் அழகு ராஜா நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தனி அடையாளம்.
1: நீங்களே உங்களுக்கு ஒரு பட்டத்தை கொடுத்துட்டீங்க, ஆளினால் அழகராஜா சந்திரசேகர்
0: சொல்லுவாங்களே. ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் விளையாடுறது விளையாட வா அப்படின்னு கூப்பிடறதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த ஒரு ஆளா சந்திரசேகர் நானு. உடனே ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அதுல போட்டுருவேன், வாங்கடா அந்த இடத்துல நம்ம விளையாடலான்னு. பசங்க ஓத்தரா ஓத்தரா கிளம்பி கிளம்பி கிளம்பி 10 மணிக்கு வர சொன்னா 10:30 11 மணிக்கு வருவாங்க. சரி பரவாயில்ல
1: நன்றி சார்.
2: வணக்கம்
1: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார்.
2: தலைப்பு கொஞ்சம் குழப்பமா இருக்கு.
1: அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இல்லீங்களா? சண்டே ஆனா வந்து பாத்தீங்கன்னா வாரம் ஃபுல்லா நம்ம வந்து வீட்டுல வந்து வேலை செய்யறோம், ஆபீஸ்ல வேலை செய்யறோம். ஆனா இந்த சண்டே வந்துட்டு இந்த காலையில இந்த கிரவுண்டுக்கு போய் அந்த விளையாடணும், உடற்பயிற்சி எல்லாம் செய்யணும், ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடணும். அந்த கிரவுண்டுக்கு போனாலே ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி சந்தோஷம் வந்துடும் இல்லீங்களா?
2: சனி ஞாயிறு அப்படின்னு சொல்ற நேரங்கள்ல நான் வந்து உயர்நிலை தொடக்க பள்ளிக்கூடங்கள படிக்கிற நேரங்கள்ல விளையாட்டுகள் ரொம்ப ஆர்வமா இருக்கு. கடுக்குடி விளையாடுறது, இந்த கோட்டி புல்லு விளையாடுறது, இந்த மாதிரி விளையாட்டுகளை ரொம்ப ஆர்வமா
1: இருப்பேன்.
2: இந்த விளையாட்டுங்கிறது வந்து காலை சாப்பாடு மதியான சாப்பாடுங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் ஓய்வு கொடுத்துட்டு தொடர்ந்து விளையாடிக்கிட்டே இருப்போம். அந்த விளையாட்டுங்கிறது 7 ஆகும் 8 ஆகும் 9 ஆகும். எங்க அம்மா வந்து தம்பி சாப்பாடு நேராது பாபா மேல்நிலை பள்ளிக்கூடத்துல படிக்கிற போது ரிங் பால் சொல்லுவாங்க பாரு, அந்த விளையாட்டுல எனக்கு ஒரு ஆர்வம் அதிகமா இருந்தது.
1: ஓகே ஓகே, இப்ப சொல்லுங்க சார், இப்ப என்ன பண்றீங்க சண்டே எல்லாம் ஆனாக்கா?
2: இப்ப வந்து எனக்கு வந்து ஓய்வுங்கிறது விளையாட்டுங்கிறது இப்ப எனக்கு வயசு முதுமைங்கிறது ஆயிட்டதுனால விளையாட்டுக்கான அந்த ஆர்வங்கள் கொஞ்சம் குறைஞ்சு போயிருக்கு. அந்த இளமையில அந்த
1: வாழ்க்கை மத்தவங்க விளையாடுறத போய் பாப்பீங்களா?
2: எங்க பேரு விளையாடுவாரு,
1: அவருக்கு வந்து நீங்க எப்படி கைட் பண்ணுவீங்க?
2: பாத்தீங்கன்னா அந்த மத்த பந்து சூழ்நிலை கிரிக்கெட் அவர் விளையாடும் போது 1-2 முறை நான் பாத்திருக்கேன், அதிகமா

0: விளையாடுமா நான் பாத்துன்னு பொய் சொல்ல மாட்டேன். அவர் என்ன பண்ணுவாரு, எதிர்த்தரப்புல இருக்கிற பட்ட தூக்கி போட்டாங்கன்னா அவரு சொல்லி அடிக்கிறத பாக்குற போது என்ன இவ்வளவு குறி தவறாம சரியான கோணத்துல அடிச்சு குறிச்சு விளையாடுறாரு அப்படி சொல்லி. அப்ப அந்த பந்து எங்க போய் ஓடுதுனே தெரியாது. இதை பிடிக்கிறதுக்கு எதிர் தரப்புல ரொம்ப ஆர்வமா ஓடோடி பிடிக்கிறது ஓடுவாங்க.
1: ஓகே சார், சூப்பர். அதாவது சண்டே ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க விளையாடினாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்க பேரப்புள்ள விளையாடுறத பார்த்து ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஓகே சார், சூப்பர்.
0: காலத்துல அவர் ஒரு கபில் தேவாவோ இல்ல வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு விளையாட்டினுடைய குழு தலைவனை கூட வரலாம். அந்த அளவுக்கு ரொம்ப விளையாட்டுல ஆர்வமா இருக்காரு. அதனால
1: விளையாடுறதுக்கு
0: நிறைய நேரங்களை கொடுத்துருவோம் அவருக்கு.
1: ஓகே சார், சூப்பர். நம்ம நிகழ்ச்சியில அருமையா பேசுனீங்க, கால் பண்ணதுக்கு நன்றி சார்.
0: நன்றி
1: நன்றி சார். சண்டே மார்னிங் கிரவுண்ட்ல நீங்க பண்ணின அட்ராசிட்டிய உங்க வீட்டுல சொன்னா திட்டுவாங்க, ஆனா நம்ம எஃப்எம்ல சொன்னா எல்லாருமே ரசிப்பாங்க. உங்க லோக்கல் கிரவுண்டு கிளாட்டோவை இந்த உலகத்துக்கே நீங்க சொல்லணும்னா உடனே கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கு.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

பேசுங்க தோழா நிகழ்ச்சியை கேட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் நாம எதை பத்தி பேச போறோம்னு சொல்லியிருந்தோம் பாத்தீங்கன்னா, அதாவது இந்த சண்டே ஹீரோஸ் ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆண்கள்லாம் ஜாலியா பேட்டை எடுத்துட்டு கிரவுண்டுக்கு கிளம்பிடுவாங்க விளையாடுறதுக்காக. அதை பற்றிய உங்களுடைய அனுபவங்களை பத்தி தான் இன்னைக்கு பேசுங்க தோழா நிகழ்ச்சியில் நீங்க பேச போறீங்கன்னு சொல்லியிருந்தோம். உடனே நீங்க எங்க இருந்தாலும், அதாவது சண்டே பாத்தீங்கன்னா கிரவுண்டு வெறித்தனமா ஓடிட்டு மண்டே மார்னிங் ஆபீஸ்க்கு போய் முதுகு வலியோட, அதாவது நல்லா விழுந்து விழுந்து வந்து ஃபீல்டிங் பண்ணிட்டு மண்டே மார்னிங் வந்து ஒரே ஒரு உடம்பு வலியோட போற அந்த திங்கள் கிழமை தியாகிகள் வந்து யாராவது லைன்ல இருந்தீங்கன்னா உடனே கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கு.

0: என்னங்கடி இன்னில பாடிக்கிட்டு தலைமை எங்க ஆளு நீ ஒத்து
1: கண்ணுல திமிரு ஒன்னரா கடிக்க வந்தாரு தலைமை.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

ரெயின்போ புதுவை 102.8 இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் நாம பேசிட்டு இருக்க விஷயம் எதை பத்தி கேட்டீங்கன்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே வந்து பாத்தீங்கன்னா வாரம் முழுக்க நம்ம வீட்டுல இருந்த ஒரு டென்ஷனோ ஆபீஸ்ல இருந்த ஒரு டென்ஷனோ இல்ல வேலை செய்யற இடத்துல இருந்த டென்ஷனும் அதையெல்லாம் மறந்துட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு ஜாலியா போயிட்டு விளையாடுறோம் பாத்தீங்களா. அந்த விளையாட்டுக்கு வந்து நம்ம ஆண்கள்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, எப்படி எல்லாம் விளையாடி அவங்களோட பொழுதை வந்து அவங்க கழிக்கிறாங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அதில் நடந்துகிட்டு இருக்கும். அதாவது விளையாடுறதுக்கு மட்டும்தான் அங்க போறாங்களான்றதுலாம் இல்ல, அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சில பேர் விளையாடாமலே அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க, மத்தவங்க விளையாடுறதை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த களத்துல இறங்கி பண்ணிட்டு இருப்பாங்க. வயதானவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உடற்பயிற்சி வாக்கிங் அது மாதிரியான விஷயங்கள் வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. சின்ன பசங்களை சில பேர் சின்ன பசங்களை கூப்பிட்டு வந்து அவங்கள ஓட விட்டு ஆட விட்டு அவங்கள பார்த்துட்டு இருப்பாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சண்டே, ஏன்னா வந்து அது ஒரு ஓய்வு தினம், அந்த ஓய்வு தினத்தை வந்து எப்படி முழுமையா அனுபவிக்கிறாங்க அதை பத்தி தான் இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சி நாம பேசிட்டு இருக்கோம். நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: பேசுங்க தோழா நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: நேரம் 12:32:59 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம பேசுங்க தோழா நிகழ்ச்சியில லைன்ல வந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாயர்களும் அவங்க கிரவுண்ட்ல பண்ணின அட்ராசிட்டியை சொல்லி சனிக்கிழமை மதியத்தை செம்ம கலகலப்பா மாத்திட்டாங்க. என்னதான் வாரம் முழுக்க ஆபீஸ் டென்ஷன், கம்ப்யூட்டர் ப்ரெஷர், குடும்ப பொறுப்புன்னு நாம ஓடிக்கிட்டே இருந்தாலும் சண்டே காலையில அந்த லோக்கல் கிரவுண்ட்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வேர்க்க விறுவிறுக்க விளையாடிட்டும் அப்புறம் எல்லாரும் ஒன்னா உட்காந்து அந்த டீ குடிக்கிற தருணம் இருக்கு பாருங்களேன், அதுதான் பாஸ் உங்களோட, அதாவது ஆண்களோட நிஜமான ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னே சொல்லலாம். அங்க நாம ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ முக்கியம் இல்லைங்க, அவுட் ஆகிட்டு என் பேட்டை கொடுன்னு சண்டை போடுற அந்த சின்ன பிள்ளைத்தனமும் நம்ம பழைய ஸ்கூல் காலேஜ் நாட்களுக்கே நம்ம மனசை பின்னோக்கி ஓடுது பாருங்க. அந்த ஒரு நொடிக்காகவே நாம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் புது மனுஷனா ரீசார்ஜ் ஆகிறோம், அதாவது விளையாடுவோம், லோக்கல் கிரவுண்ட்ல நம்ம நட்பை கொண்டாடுவோம். நாளைக்கு விடியற்காலையில் உங்கள் டீமில் இருக்கிற ஆர்வ கோளாறுகளை எழுப்ப இப்போவே அலாரத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு பேசுங்க தோழா நிகழ்ச்சியில் ஒரு அற்புதமான தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்ததாக ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சீனு.

0: இல்லையா, உங்க கிடா அவங்க கிடா தோக்கடிச்சாலும் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்களே.
1: ரெண்டு பேருமே ரெண்டு கிடா வளர்த்தவங்க தான், ரெண்டு பேரும் சித்திரி தோஸ்து.
2: விளையாட்டுன்ற பேர்ல பிசினஸ் பண்றாங்க. ஒரு நாளைக்கு ரெண்டு பத்தி மொத்தமா முடிச்சு விட வேண்டியது.
3: கோபுரத்தில் தூக்கி வைக்கும் சொந்தம் இதுதானா, தீப்பொறிக்க தோள் கொடுக்கும் பந்தம் இதுதானா, ஒன்னா மண்ணா ஒன்னா நின்னா பிரச்சனை.

0: தருமா? ஊரு விட்டு ஊர் போய் பொண்ணத்துக்கு கலவரத்தை விட்டு ஒண்ணு தெரியா?
1: இதே பண்ணிட்டு இருந்தா ஊரை விட்டே தள்ளி வச்சிட வேண்டியது.
2: நாங்க ஊரை தள்ளி வச்சிட்டோம்.
3: மாமாப்ள சொன்னா
2: போடா.

0: நம்ம சேவல அடிச்சுக்கிற முடியுமா?
1: பெரிய இந்த சேவை
0: போயிரு, அரைஞ்சு மூஞ்சி முறையெல்லாம் பெத்து போடுவேன்.
1: செருப்பு பிஞ்சிரும் பாத்தீங்க.
0: ஆட்டி
2: என்னைக்கு
3: இருந்தாலும் எங்களுக்கு தான் சாவு.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.

0: இன்னும் சில நொடிகள் தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல்
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஈரானில் அணுசக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய அனுமதிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா

4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு புறப்படும் முன் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாளை பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கப் போவதாக

கலந்துரையாட தாம் ஆவலுடன் இருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நமது நாட்டின் இளையோர் அனைத்து துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அறிவியல், தொழில்நுட்பம், விண்வெளி, செமிகண்டக்டர், ட்ரோன் மற்றும் உற்பத்தி துறைகளில் இளையோரின் பங்களிப்பு முக்கியமானது என்று கூறியுள்ளார். கிராமங்களிலிருந்தும் சிறு நகரங்களிலிருந்தும் வரும் இளையோர் சிறப்பாக செயலாற்றுவதன் மூலம் புத்தாக்க நிறுவனங்கள் அமைப்பதில் உலகிலேயே முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் இளம் வீரர்கள் பதக்கங்களை வென்று நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஸ்டார்ட் அப் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, திறன்மிகு இந்தியா, அடல் புத்தாக்க இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் இளையோர் தொழில் தொடங்குவதற்கான சூழல் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் திட்டங்கள் மூலம் கடந்த 12 ஆண்டுகளாக இளையோரின் பங்களிப்புடன் நாடு வளர்ச்சிப் பாதையில் முன்னேறி வருவதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்திய

0: நிறுவனம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
2: 12 ஆண்டுகளில் மக்களுடைய நம்பிக்கை, மக்களுடைய வளர்ச்சி, அதேபோல மக்களுடைய நலன், இதை சார்ந்து ஒரு சிறப்பான ஆட்சியை நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். உள்கட்டமைப்பினுடைய முதலீடு 2014 வெறும் 2 லட்சம் கோடியாக இருந்தது. இன்றைக்கு உள்கட்டமைப்பு செலவினம் கிட்டத்தட்ட 12.2 லட்சம் கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய மக்கள்கிட்ட 25 கோடி மக்கள் ஏழ்மையிலிருந்து மேல்நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதே போல பிரதமரனுடைய உணவு வழங்கும் திட்டத்தின் கீழே 81 கோடி குடும்பங்களுக்கு ஒவ்வொரு மாதந்தோறும் கூட 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பானது இலவசமாக உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழே இந்தியா முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 4 கோடி பேருக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதமரனுடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழே, தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 12 கோடிக்கும் அதிகமான கழிவறைகள் ஒவ்வொரு வீட்லையும் கட்டப்பட்டிருக்கிறது. 5 லட்சம் கிராமங்கள் ODF திறந்த வெளியிலிருந்து மலம் கழிக்கிறது இல்லாத உருவாக்கப்பட்டிருக்கிறது.
0: ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ய இந்தியாவின் நடவடிக்கைக்கு பின்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் எலினா வால்டோனன் ஆதரவு தெரிவித்துள்ளார். பின்லாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் பேசிய அவர், இந்தியா சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறினார். ரஷ்யாவிலிருந்து குறைந்த அளவில் கச்சா எண்ணெய் வாங்க மேற்கத்திய நாடுகள் அனுமதி அளித்திருந்தது. ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ய தடை விதித்திருந்ததை அடுத்து மேற்காசிய நாடுகளிலிருந்து எண்ணெய் இறக்குமதி அதிகரித்துள்ளதாக எலினா வால்டோனன் கூறியுள்ளார். இதன் மூலம் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. ஈரானில் அணுசக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய அனுமதிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா கூறியுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக கூறியுள்ளது. இருப்பினும் மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் அணுசக்தியை மின் உற்பத்திக்காக பயன்படுத்த அனுமதி வழங்கப்படும் என்று கூறியுள்ளது. இது தொடர்பான அம்சங்கள் அணுசக்தி ஒப்பந்தத்தில் இடம்பெறும் என்று கூறியுள்ள அமெரிக்கா, அணு ஆயுதங்கள் உற்பத்தி செய்வதும் மின்சாரத்திற்காக அணுசக்தியை பயன்படுத்துவதும் தனித்தனியாக பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. அணு ஆயுதங்களில் பயன்படுத்தப்பட உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியம் போன்ற பொருட்களை அகற்ற ஈரான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. இதனிடையே தங்களது கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அமெரிக்காவுடன் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்படும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அளித்த பேட்டியில், விரைவில் அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்று கூறினார். ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 139ஆக அதிகரித்துள்ளது. அந்நாட்டு சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த தொற்றால் 689 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இட்டூரி மாகாணத்தில் 17 பேர் புதிதாக இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 5 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. எபோலா தொற்றால் பாதிக்கப்பட்ட காங்கோவிற்கு மருந்து பற்றாக்குறை இருப்பதாகவும் 2.15 கோடி டாலர் நிதி உதவி தேவைப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் அசாமில் விபத்துக்குள்ளானது. ஜோர்ஹட் விமானப்படை தளம் அருகே இவ்விபத்து நேரிட்டதாகவும் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இந்திய விமானப்படை கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் கட்டார சுவிட்சர்லாந்தையும், நாளை அதிகாலை 3:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரேசில் மொரோக்கோவையும் எதிர்கொள்கின்றன. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது.

0: ஷாலாவில் இப்போட்டி பிற்பகல் 1:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஈரானில் அணுசக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய அனுமதிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
3: எனக்கு என்னமோ இந்த ஓட்டு எந்த அளவுக்கு இணைந்து உங்களுக்கு பயன் தரும் என்பது புரியவில்லை. நான் ஒன்று உங்களை கேட்கட்டுமா? வழி வழியாக அரசியலில் ஈடுபாடு கொண்ட குடும்பத்தில் வந்த நீங்கள் ஏன் அரசியல் கட்சிகளை விட்டு ஒதுங்கி இருப்பதாக சொல்கிறீர்கள்? உங்களைப் போன்ற இளைஞர்கள் ஏன் சொந்த நாட்டில் வெறுப்பு கொண்டு மேல்நாட்டு பித்து பிடித்து போக வேண்டும்? அது இந்நாட்டுக்கு பெரிய இழப்பல்லவா? அரசியலா? இந்நாட்டு அரசியல் கட்சிகளை பற்றி எனக்கு ஒரு தீவிரமான கருத்து தோன்றுகிறது. இந்நாட்டுக்கு ஒரு சரியான சர்வாதிகாரி வர வேண்டும். அவன் அத்தனை அரசியல் கட்சிகளையும் ஒழித்து விட்டு கையில் சவுக்கு எடுத்துக்கொண்டு அவனவன் வேலையை செய்ய வைக்க வேண்டும். மீறி அரசியல் என்று பேச வருபவர்களை வரிசையாக நிற்க வைத்து சுட்டுவிடலாம். கடைசியாக அவன் கூறிய சொற்கள் அவளுக்கு சிரிப்பை வரவழைக்கின்றன. பின்னே பாருங்களேன், வானொலின்னு சொல்ல ஒரு போராட்டமாம், கல்லூரிக்கு பேர் வைக்க ஒரு போராட்டமாம், கத்திரிக்காயை கத்திரிக்காய் என்று சொல்ல ஒரு போராட்டமாம். சில்லியா இல்ல? இளைஞர்கள் எல்லாம் இப்படி அரசியல்வாதிகளின் வலையில் விழுவார்கள். அரசியல்வாதிகள் தங்கள் சுயநலன்களுக்காக இளைஞரின் சக்தியை விரயமாக்குகிறார்கள். இந்நாடு என்று உலக நாடுகளுக்கு சமமாக தொழிலும், இந்நாடு என்று உலக நாடுகளுக்கு சமமாக தொழிலிலும் விஞ்ஞான வளர்ச்சியிலும் முன்னேற்றம் காணப்போகிறது. எல்லா துறைகளிலும் அரசியல்வாதிகள் புகுந்து குட்டி சுவராக்குகிறார்கள். இந்தி வேண்டாம், இங்கிலீஷ் வேண்டாம், ஒரு தலைமுறையையே குட்டி சுவராக்க ஒழிக்க கோஷங்கள். ஏன் உங்களைப் போன்ற படித்தவர்கள் சுயமாக சிந்திக்கும் தன்மையை இழக்கிறீர்கள் என்பது எனக்கு விந்தையாக இருக்கிறது. வர வர உலகம் குறுகி வருகிறது. அதிவிரைவு போக்குவரத்து சாதனங்களால் எத்தனைக்கெத்தனை மொழிகள் தெரிகின்றனவோ அத்தனைக்கு அறிவு விசாலமாகிறது, வேலைவாய்ப்புகள் பெருகுகின்றன. இப்படி முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டு கிணற்று தவளைகளாக இருப்பதற்காகவா சுயராஜ்யம்? 2nd மகாயுத்தத்தில் தரைமட்டமாகி போன ரஷ்யாவும் ஜப்பானும் ஜெர்மனியும் இன்று எப்படி மகோன்னத நிலைக்கு வந்திருக்கின்றன? நிச்சயமாக ஒழிக அழிக கோஷம் போட்டு வரவில்லை. அவனுடைய தாக்குதல்கள் அவள் பேசும் சார்பு கட்சியை நோக்கியே பாய்கின்றன என்பதை அவள் தெரிந்து கொள்ளாமல் இல்லை. இளைஞர் சமுதாயத்தை அதற்காக நீங்கள் குற்றம் சாட்டுவது சரியில்லை. அப்படி பார்த்தால் சுதந்திர போராட்டத்தில் கூடத்தான் இளைஞரை பயன்படுத்தி கொண்டிருக்க கூடாது. மாணவருக்கு அமைதியும் ஆழ்ந்த சிந்தனையும் பெரும்பாலும் கஷ்டப்பட்டாலே வர முடியும். கிளர்ச்சி எளிதாக இருக்கிறது. அரசியல் தலைவர்கள் அவர்களை தூண்டுவது தவறு, குற்றம் அங்கேதான். அது சரி, உங்களுடன் நான் இப்போது விவாதம் நடத்த விரும்பவில்லை. நீங்கள் சாப்பிடுங்கள், நான் டிரைவரை தேடி பிடிக்கிறேன். மறுபடியும் கார் டிரைவர் என்றாலே அச்சமாக இருக்கிறது அவளுக்கு. வேண்டாம், நான் காலையில பஸ்ஸிலே போய் விடுகிறேன். அவன் புன்னகை செய்கிறான். இரவு நீங்கள் தங்குவது யாருக்கேனும் தெரிந்தால் வீணான அவதூறு கிளம்பும். நீங்கள் டிரைவருக்கு அஞ்சுவதாக தெரிகிறது. நானே கொண்டு விட்டு விடுகிறேன். பொறிக்குள் அகப்பட்டு கொண்ட பின்பு மென்மையான உணர்வுகளுக்கு இடமியது. அவதூறு எப்படி வேண்டுமானாலும் கிளம்பட்டும் என்று அவளால் இருக்க முடியவில்லை.

0: குளிரும் வெப்பமும் பழகாமல் அவள் பொது மேடைக்கு வந்திருக்கலாகாது. உங்களுக்கு அநாவசிய தொந்தரவு. பொருளில்லாத பேச்சுக்கள் எதற்கு இப்போது? தொந்தரவுதான். காலையிலோ சற்று பொறுத்தோ வேல்சாமி கதவை திறந்து பார்ப்பான். இப்போதே அவனை எழுப்பி சொல்லிவிட்டுத்தான் வரவேண்டும் என்று சொல்கிறான். சற்றைக்கெல்லாம் அவள் வண்டியில் ஏறிக்கொள்கையில் வேல்சாமி கிழவன் கதவடியில் நின்று பார்ப்பது தெரிகிறது. வாயிலில் கார் வந்து நிற்கும் ஓசை மிக மென்மையாக இருந்தும் ஞானத்துக்கு விழிப்பு வந்து விடுகிறது. கதவை அறையும் ஓசையில் அவள் எழுந்து உட்கார்ந்து விளக்கை போடுகிறாள். மைத்ரியி அங்கே இரவு தங்க வந்து ஒரு மாசத்துக்கு மேலாகிவிட்டது. ஒரு கால் அருகில் எங்கேனும் பொதுக்கூட்டத்துக்கு வந்து பேசிவிட்டு இரவை கழிக்க அங்கு வருகிறாளோ என்று எண்ணுகிறாள். அதற்குள் வாயில் சுற்றுச்சுவர் கதவு ஓசைப்படுகிறது. அக்கா, அக்கா! பரபரப்புடன் ஞானம் வாயில் விளக்கை போட்டுவிட்டு கதவை திறக்கிறாள். அவள் வெளியே வரும்போது மைத்ரேயியின் பின்னே ஒல்லியாக உயரமாக நிற்கும் உருவத்தின் மீது ஞானத்தின் விழிகள் நிலைக்கின்றன. ஹலோ, நான் தாம்மா சிவபிரகாசம். அட, நான் யாரோன்னு பார்த்தேனே. வா வா, உள்ளே வா. நீ என்னமோ பென்சில்வேனியாவிலோ புளோரிடாவிலோ இருப்பதாக கேள்விப்பட்டேன். அங்கேயே கல்யாணம் பண்ணிட்டு தங்கிவிட்டதாக கூட யாரோ சொன்னாங்களே. ஐயையோ என்று சிரித்து கொண்டே உள்ளே வந்து அவன் உட்காருகிறான். மைத்ரியி திகைத்தார்போல் பின் வந்து ஞானத்தின் பின்னே நிற்கிறாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அம்மா ரொம்ப காயலாவா வா வான்னு எழுதிக்கிட்டே இருந்தாங்க. வந்தேன். அவங்க போய் 2 மாசம் ஆகிறது. திரும்ப இந்த மாச கடைசியில் சிகாகோ போயிடுறேன். இந்த நாட்டின் மேல் அவ்வளவு வெறுப்பு ஏன்? மாமா கூட இங்கே ஏதானும் வேலையில் இருக்கலாம்னாரு. அவர் சிபாரிசில் வேலை கிடைக்கும். அப்புறம் எல்லாரும் அவங்களுக்கு தான் காலம்னு காய்வாங்க. ஏன் அந்த வம்பல்லாம் என்று குறிப்பாக மைத்ரேயை பார்த்து குறுநகை செய்கிறான். என்ன ஏன் வம்பு கிழப்பது போல் பார்க்கிறீர்கள்? இங்கே சர்வ கலாசாலை ஆராய்ச்சி கூடங்கள் எல்லாமும் எப்படி எப்படியோ தான் நாட்களை பொறுக்குகிறது என்று அப்பட்டமாக சொல்லுங்களேன் என்று மைத்ரேயி சாடுகிறாள். அவன் சிரிக்கிறான். நான் உங்களைத்தான் இங்கே பார்க்கப் போகிறேன்னு கொஞ்சமும் எதிர்பார்க்கலை. இவங்க உங்க சிஸ்டர்னு இங்கே கால் வைக்கும் வரையிலும் தெரியாது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க அரசியல்லேருந்து அப்போதே விலகிவிட்டதான் நினைச்சேன். நான் இப்போதும் விலகி நின்று தான் வேடிக்கை பார்க்கிறேன். பிழைப்புக்கு நான் வாங்கின டிகிரிகள் எல்லாம் வழி செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஓ, நான் நீங்களும் இவங்க கட்சியிலே சேர்ந்திருப்பீங்கன்னு நினைச்சு ஒரு நிமிஷம் அசந்து போனேன். ஞானம் புன்னகை செய்கிறாள். நீதான் இவ கட்சியில சேர்ந்து தம்பி ஆயிட்டியோன்னு எண்ணினேன். ஓ, நான் இவங்களை எப்படி கொண்டு விட நேர்ந்ததுன்னு கேட்குறீங்களா? அதை அவங்களே சொல்வாங்க. உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். நான் பிறகு பகலில் ஒரு நாள் வரேன். நாடு விடும் முன்ன. இப்போ வரட்டுமா? ஞானம் எழுந்து அவனை வழி அனுப்புகிறாள். கார் கிளம்பி சென்றதும் பல நிமிடங்களுக்கு அமைதி நிலவுகிறது. மைத்ரேயிக்கு ஞானத்தை நேருக்கு நேர் பார்க்க கூச்சமாக இருக்கிறது. ஞானமும் ஏதோ ரசிக்கக்கூடாதது நடந்திருப்பதாக ஊகிக்கிறாள். அதை அவளாகத்தான் சொல்ல வேண்டும் என்று மௌனமாக இருக்கிறாள். அவளாக எதுவும் பேசவில்லை. மளமளவென்று கண்களில் நீர் பெருகுகிறது. எதற்கு இப்போது அழுகிறாய்? அழுகிறவர்களை கண்டால் எனக்கு கட்டோடு பிடிக்காது. இப்போது எதற்கு அழ வேண்டும்? விளக்கை அணைத்து விட்டு படுக்கையை போட்டுக்கொண்டு படுத்துக்கொள். காலையில் பார்த்து கொள்ளலாம். ஞானம் சரையில் என்று தன் அறைக்குள் சென்று விளக்கை அணைக்கிறாள். மைத்ரேயி கண்களில் நீருடன் அந்த முன்னறையிலேயே சிலை போல நிற்கிறாள். அதே நாற்காலிகள், புத்தகங்கள், ஒற்றை கொத்து மலருடன் பூக்குவளை, கொழு கொழு என்று சிரிக்கும் குழந்தையுடன் புது வருட கேலண்டர்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
2: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம்.

0: வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்க வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜி கோல்ட் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: தொடர்வது ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி. வரலாற்றிலேயே முதல் முறையாக ஆண் கேரட்டுகளுடன் பெண் கேரட்டுகளும் இணைந்து தேர்ச்சி பெற்று வெளியேறும் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வான டேராடூன் இந்திய ராணுவ அகாடமியின் தேர்ச்சி அணிவகுப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கலந்து கொண்டு உரையாற்றுகையில், பயிற்சி முடித்து வெளியேறும் 9 பெண் கேரட்டுகளை பார்ப்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும், இது ஒரு முக்கிய மைல்கல் மட்டுமின்றி பெண்களை முன்னிறுத்தும் இந்தியாவின் வளர்ச்சிக்கு சிறந்த உதாரணம் என கூறினார். ஓமன் கடற்கரை அருகே பலாவ் நாட்டு கொடியுடன் சென்ற டேங்கர் கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்தனர். இதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். ஜூன் 21 தேதி நடைபெறவுள்ள நீட் யுஜி மறுதேர்வுக்கான பாதுகாப்பு மற்றும் முன்னேற்பாடுகள் குறித்து தேசிய தேர்வு முகமையின் தலைமை இயக்குநர் திரு அபிஷேக் சிங்குடன் மத்திய அமைச்சரவை செயலாளர் டாக்டர் சோமநாதன் ஆலோசனை மேற்கொண்டார். மறுதேர்வை சீர்குலைக்கவோ அல்லது முறைகேடுகளில் ஈடுபடவோ முயலும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டாக்டர் சோமநாதன் எச்சரித்துள்ளார். தாராள மனப்பான்மையால் ஒவ்வொரு நாளும் உயிர்களை காப்பாற்றும் லட்சக்கணக்கான தன்னார்வ ஊதியம் பெறாத இரத்த கொடையாளர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக உலக இரத்த கொடையாளர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 14 தேதி உலகெங்கிலும் கடைபிடிக்கப்படுகிறது. மனிதநேயத்தின் ஒரு துளி ரத்தம் கொடுங்கள், உயிர்களை காப்பாற்றுங்கள் என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளின் அடிப்படையில் புதுச்சேரி ஜிப்மர் நிர்வாகம் தன்னார்வ இரத்த தான முகாமிற்கு ஏற்பாடு செய்துள்ளது. நாளை காலை 9 முதல் பிற்பகல் 2 வரை ஜிப்மர் இரத்த வங்கியில் நடைபெறும் முகாமில் இரத்த தானம் செய்ய ஜிப்மர் நிர்வாகம் தன்னார்வலர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:03 ஏழு நொடிகள். ஹாய் லேடிஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இது உங்க ஃபேவரட் வீக்கெண்ட் ஷோ ஹாய் ஸ்நேகிதேவில் மகளிர் உங்கள் சாய்ஸ். இந்த ஒரு வாரத்தோட ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த ஒரு மணி நேரம் முழுக்க முழுக்க நீங்க ரிலாக்ஸ் ஆக ரெடியா இருக்கீங்களா? இந்த ஒரு மணி நேரம் ஃபுல் பவர் உங்க கையில தான் இருக்கு, அதாவது லேடிஸான உங்க கையில தான் இருக்கு. உங்க இஷ்டப்படி உங்க விருப்பப்படி புதுசா பழசா துள்ளலா மெதுவா ஒரு லிரிக்கல் பார்ட்டிக்கு நீங்க ரெடி ஆயிக்கீங்க. ஃப்ரீடம் ஃபன் ஃபேவரட் டியூன்கள் எல்லாமே உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. 102.8 ரெயின்போ எஃப்எம்ல டியூன் பண்ணுங்க லேடிஸ். உங்களுக்கு ஃபேவரட் சாங்க நீங்க கேட்க கால் பண்ணுங்க. நீங்க விரும்பி கேட்க போற பாடல்களை கொடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது உங்க ஃபேவரட் ஆர்ஜே சின்னு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க உங்களுக்கு விருப்பமான பாட்டை கேட்கணும்னா கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கு.
2: கந்தசாமி, மாடசாமி, குப்புசாமி, ராமசாமி.

ஏறிச்சுடா உனக்கு இந்த சம்சாரிக்கா வானவா சரி போ பாடுறா சாமி பாடு.

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: நேரம் 1:10 16 நொடிகள். தியேட்டர்ல நம்ம ஃபேவரட் ஹீரோ என்ட்ரி கொடுக்கும் போது வர்ற அந்த மாஸ் விசில் சத்தம் மாதிரி போன் லைன்ல அப்படியே அதிரடியா என்ட்ரி கொடுத்துருக்கிற நம்ம சிநேகிதியான்னு சொல்லிட்டு கேட்டுலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம், சொல்லுங்க, யாரு இருந்து பேசுறீங்க?
3: செஞ்சில இருந்து கலைவாணி சார். எப்படி இருக்கீங்க சார்?
2: நலமா இருக்க மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க தான் 10 மணிக்கு ஃபுட்பால் கேள்விலாம் அப்படியே சும்மா சூப்பரா பதில் சொல்லிட்டு இருந்தீங்களே.
3: நல்லா இருக்கேன் சார்.
2: ஓகே, சொல்லுங்க மேடம், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: படம் வந்து ஆடுகளம் ஐயோ நெஞ்சு அழுகுதடி, அந்த சாங் சார்.
2: ஐயோ, இந்த பாட்டு கேக்குறதுக்காக எப்படி எல்லாம் வேகமா வந்திருக்கீங்க பாருங்க நீங்க. ஓகே மேடம், சூப்பர், கால் பண்ணதுக்கு நன்றி.
3: தேங்க் யூ சார்.
2: நன்றி மேடம். நிகழ்ச்சியில மகளிராகிய நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாட்டெல்லாம் கேட்கணும்னா கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275232 என்ற எண்களுக்கு.

0: தொண்டை வலி, திடீர் இருமலுக்கு ஏலக்காயை ஒரு துண்டு எடுத்து சிறிது நேரம் சுவைத்து வந்தால் இரண்டும் மிரண்டு ஓடிவிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: நேரம் 1:16 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. ஹாய் ஸ்நேகிதே மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில மகளிரான நீங்க உங்களுக்கு விருப்பமான பாட்டை கேட்டு ரசிக்கணும்னா உடனே கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கு கால் பண்ணலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: ஒரு சூப்பர் ஹிட் பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ணிட்டு அதுக்கு லைக் செல்றப்போ ஒரு கெத்து இருக்கம்ல, அப்படி ஒரு கெத்தான எனர்ஜியோட நம்ம லைன்ல இப்ப கனெக்ட் ஆகியிருக்கிற அடுத்த ஸ்நேகிதி யார் சொல்லிட்டு கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்,
1: சூப்பர் மேடம், சொல்லுங்க என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?

0: சூப்பர் ஹிட் பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ணிட்டு அதுக்கு லைக் சொல்றப்போ ஒரு கெத்து இருக்கம்ல, அப்படி ஒரு கெத்தான எனர்ஜியோட நம்ம லைன்ல இப்ப கனெக்ட் ஆகியிருக்கிற அடுத்த ஸ்நேகிதி யார் சொல்லிட்டு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், பான்வெளி ஜெயா பேசுறேன்
0: சார். சூப்பர் மேடம், சொல்லுங்க என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் தர்மதுரை சார், பாடல் சந்தேகி வந்தேன்.
0: அடேங்கப்பா, செமையான பாட்டாச்சே. டான்ஸ்லாம் ஆடுவீங்களா?
1: வரும் சார்.
0: ஓகே மேடம், சூப்பர். கால் பண்ணதுக்கு நன்றி.
1: தேங்க் யூ சார்.
0: நன்றி மேடம். நிகழ்ச்சியில நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாட்டை கேட்கலாம், அதாவது மகளிரான நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாட்டை கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கு.

0: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே பிஎம் சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்தொழி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: நேரம் 1:28 நொடியில் நேயர்கள் கேட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதேவில் மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. மகளிரான நீங்க உங்களுக்கு விருப்பமான பாட்டை எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டு ரசிக்கணும்னா அதுக்கு நீங்க உடனே கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கு.

0: காலையில இருந்து செஞ்ச வீட்டு வேலை ஆபீஸ் டென்ஷன் எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டோம். இப்போதைக்கு நான் ஜாலியா பாட்டு கேட்க போறேன்னு லைன்ல காத்துட்டு இருக்கேன். அடுத்த சிநேகிதியான்னு சொல்லிட்டு கேட்டுலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க மேடம், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: நாடு
0: கேட்டுலாமா உங்களுக்கான பாடலை?
1: தேங்க்யூ சார்,
0: கால் பண்ணதுக்கு நன்றி.
1: தேங்க்யூ.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 1:42, 19 நொடியில் மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதேல, உங்க ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. உங்களுக்கு விருப்பமான பாட்டை, அதாவது மகளிர் உங்களுக்கு விருப்பமான பாட்டை நீங்கே கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கு.

0: ஹாய் ஸ்நேகிதேவல மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இப்போ நம்முடைய நிகழ்ச்சியில் பாடல் கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அதிரடியான மகளிரியான்னு சொல்லிட்டு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் மேடம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? நலமா இருக்க மேடம், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: வெளிப்பாடி பாடல், ஒரு மைனா மைனா குருவி, அந்த பாடல் சொல்லுங்க
0: சார். ஓகே மேடம், கேட்டுடலாமா உங்களுக்கான பாடலை?
1: கேட்கலாம் சார்.
0: சூப்பர் மேடம், கால் பண்ணதுக்கு நன்றி.
1: நன்றிங்க சார்.
0: நன்றி மேடம்.

0: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
1: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSE सेंटर से संपर्क करें। न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: நேரம் போனதே தெரியலும் மக்களே, மணி இப்போ 2 மணியை நெருங்கிக்கிட்டு இருக்கு. அதாவது 1:54 ஆறுநொடிகள் ஆயிட்டு இருக்கும். நம்ம ஹாய் சிநேகிதிய நிகழ்ச்சியோட இன்றைய பயணம் இத்தோட நிறைவடைகிறது. இன்னைக்கு நீங்க கேட்ட பாடல்கள், நீங்க பகிர்ந்துகிட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே மதிய நேரத்தை ரொம்பவே அழகாக்கிடுச்சு. போன் பண்ணி பேசின நேயர்களுக்கும், நேரமின்மை காரணமா பேச முடியாம போனவங்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். பேச முடியலன்னு கொலப்படாதீங்க. நாளைக்கும் இதே 1:00-2:00 மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி காத்துக்கிட்டு இருக்கும். இன்றைய மீதி பொழுதே ஒரு புன்னக உங்களுக்கு நீங்களே ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுத்துக்காங்க, ஒரு காஃபியோ இல்ல ஒரு சின்ன ஓய்வோ. ஏன்னா நீங்க ஸ்பெஷல், நீங்க கேட்ட பாடல்களும் ரொம்ப ஸ்பெஷல். மீண்டும் ஒரு இனிமையான இசை வேளையில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சீனு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனியதொரு மதிய வணக்கத்துடன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் அஜய் சோனி. நேரம் 2:16. காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியின் துவக்கமாக வரும் பாடல் 1001 திரைப்படத்திலிருந்து.

6:22 காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் பாவமன்னிப்பு திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட்
3: 3805. கண்ணா, இது FM Rainbow 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

வெல்கம் பேக் டு தி ஷோ. காலத்தை வென்ற காலங்கள். நேரம் 2:32. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் பெரிய இடத்து பெண் திரைப்படத்திலிருந்து.

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணீர்ல போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. காலத்தை வென்ற கானங்கள். நேரம் 2:39. காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் பாத காணிக்கை திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமைய காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
3: நேர்களே, உங்களுக்காக வரக்கூடிய அடுத்த பாடல் சாரதா திரைப்படத்திலிருந்து.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. காலத்தை வென்ற கானங்கள். நேரம் 2:50. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் ஆனந்த ஜோதி திரைப்படத்திலிருந்து.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: இதனால FM ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வரது என்னன்னா,
2: சொல்லு, நீதான் தைரியமான ஆளு, சொல்லு.
1: உங்க போன்ல தேவையில்லாதவர் லிங்க தொடவே தொடாதீங்க.
3: தொட்டா
1: தூக்கிடுவாங்க.
3: நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
1: சொல்லவே சொல்லாதீங்க.
3: சொன்னா
1: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
3: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோர்
1: FM ரெயின்போ புதுவை 102.8.

என்ற கானங்கள் நிகழ்ச்சியில் நிறைவாக வரக்கூடிய பாடல் வல்லவன் ஒருவன் திரைப்படத்திலிருந்து.

0: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.
1: இது எஃப்எம் ரெயின்போ 102.8, இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
3: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் ஒரு சூப்பரான ஆஃப்டர்நூன் சொல்லிக்கிறது நான் உங்கள் அன்பு தோழி பிரியங்கா. இது உங்கள் ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இந்நிகழ்ச்சி கல்லூரி பூக்கள், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே இருக்கிற ஸ்பெஷல் ஷோ தான் நம்ம ஷோ. ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் அசைன்மெண்ட் ப்ரெஷர், இன்டர்னல் மார்க்ஸ் டென்ஷன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண ரெடியா? இப்போ நம்ம கல்லூரி பூக்கள் நிகழ்ச்சியில ஒரு ஃபன்னான கேம் தான் விளையாட போறோம். என்ன கேம்னா மாத்தி யோசி. நான் ஒரு க்வெஸ்சன் கேட்டேனா அதுக்கு நீங்க மாத்தி மாத்தி பதில் சொல்லணும். நான் கேட்டதுக்கு ஆன்சர் சொன்னீங்கன்னா அவுட், யோசிச்சோனாலும் அவுட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடியா? கேம்

ஈஸியா இருக்கு இல்லையா? நீங்க ரொம்ப ஜாலியா விளையாடலாம், இன்ட்ரெஸ்டா விளையாடுங்க. அதுக்கு நீங்க எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 2272530. வெளியூர் நேயர்களா இருந்தீங்கன்னா 0413 சேர்த்து டயல் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி கல்லூரி பூக்கள். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மாத்தி யோசி கேம் தான் விளையாடிக்கிட்டு இருக்கோம். நான் ஒரு க்வெஸ்சன் கேட்டேனா அதுக்கு நீங்க மாத்தி மாத்தி பதில் சொல்லணும். ஒரு காலர் ரெடியா இருக்காங்க, யாரு எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம்.
2: ஹலோ
1: ஹலோ
2: ஹலோ
1: ஹலோ, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: என் பேர் கஜலட்சுமி, நான் திருக்கோயிலூர்ல இருந்து பேசுறேன்.
1: ஓ கஜலட்சுமி, எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன்.
1: என்ன படிக்கிறீங்க? என்ன இயர் படிக்கிறீங்க?
2: பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன்.
1: அப்படிங்களா, சூப்பர் சூப்பர். கஜலட்சுமி, எப்படி போகுது காலேஜ் எல்லாம் உங்களுக்கு?
2: நல்லா போகுது.
1: நானும் போயிட்டு இருக்கேன், நானும் டெய்லியும் போயிட்டு இருக்கேன். அதானே?
2: அதேதான், அது ஒரு பக்கம் போகுது, நான் ஒரு பக்கம்.
1: சூப்பர் சூப்பர் கஜலட்சுமி. அப்புறம் காலேஜ்ல ஏதாவது நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான் நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கிறீங்களா நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு? அப்படிதான் நடந்தாதானே சொல்றதுக்கு?
2: நானே
1: உங்களுக்கு
2: எடுத்துட்டேன்.
1: தெரியும்ல, நம்ம வந்து கல்லூரி பூக்கள் நிகழ்ச்சியில மாத்தி யோசி கேம் தான் விளையாடிட்டு இருக்கோம். கேம் குள்ள போயிடலாமா? ஓகே, ரெடியா? உங்க பேர் கஜலட்சுமியா?
2: மீன் தொட்டி இருக்கு.
1: எங்க இருக்கு மீன் தொட்டி? உங்க பக்கத்துலேவா?
2: டிவி ஓடிட்டு இருக்கு.
1: மேல என்ன டிவி, என்ன சேனல் பாக்குறீங்க?
2: ஃபேன் ஓடுது.
1: ஃபேன் அது ஓடிட்டே தான் இருக்கு, அடிக்கிற வெயில்ல.
2: சிலிண்டர் வேற ஆன்ல இருக்கு.
1: சிலிண்டர் அச்சச்சு, ஆஃப் பண்ணிடுங்க போயிட்டு.
2: இங்க வெண்டைக்காய் அரைஞ்சு வச்சிருக்காங்க.
1: சாப்பிடுங்க, ரொம்ப மேக்ஸ் நல்லா போடலாம்.
2: ஜீ தமிழ் ஓடுது.
1: அப்படிங்களா, நீங்க வேற என்ன சேனல் பிடிக்கும் உங்களுக்கு?
2: இங்க போட்டோஸ் தான் நிறைய மாட்டி வச்சிருக்காங்க.
1: அப்படிங்களா, உங்க போட்டோ இருக்கு அதுல? தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. என்றும் உங்கள் மனதோடு ஒரு சூப்பரான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 3:16 ஆயிட்டிருக்கு. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நம்ம கல்லூரி பூக்கள் நிகழ்ச்சியில மாத்தி யோசி கேம் தான் விளையாடிட்டு இருக்கோம். நான் ஒரு க்வெஸ்சன் கேட்டுனா அதுக்கு நீங்க மாத்தி மாத்தி பதில் சொல்லணும். நான் கேட்டதுக்கு நீங்க ஆன்சர் சொன்னீங்கன்னா அவுட். யோசிச்சு சொன்னாலுமே அவுட்டு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என் கூட மாத்தி யோசி கேம் விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா உடனே எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760, 2275.

5 2 3 0. வெளியூர் நேயர்களா இருந்தீங்கன்னா 0 4 1 3 என்ற எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இதோ உங்களுக்கான ஒரு சூப்பரான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: போடி, நான் வர. கோ சித்தனையில் நான் போறேன்.
1: திரும்பி வர,
2: நீ பாட்டு போயிட்டே இருக்க.

0: முத மாச சம்பளம் மொத்தத்தையும் ஊருக்கு அனுப்பிடாத, எங்களுக்கு எல்லாம் ட்ரீட் வைக்கணும், அதுதான் கம்பெனி ரூல்ஸ்.
1: சரிங்க, நான் கொஞ்சம் காசு வச்சிருக்கேன்.

0: எந்த வீடு?
1: சொல்றேன்.
0: பாட்டி உடம்புக்கு எப்படி இருக்கு?
2: நல்லா இருக்கேன்பா.
0: டாக்டர் எப்ப வர சொல்லிருக்காரு?
2: அடுத்த வாரம். எங்க ஊருக்காரு?

0: பாப்பா, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?
1: அது ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி அப்பத்தா கிட்ட பேச சொல்லுங்க.
0: அம்மா கிட்ட சொல்லிட்டேன் வர்றேன். நாங்க உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர சொல்லான்றதேன்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 3:23 ஆயிட்டு இருக்கு. நம்ம கல்லூரி புக்கள் நிகழ்ச்சியில மாத்தியோசி கேம் தான் விளையாட்டு இருக்கோம். இப்போ ஒரு காலர் ரெடியா இருக்காங்க. யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஹலோ.
3: ஹலோ,
2: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நிவேதா ஸ்ரீ.
2: ஓ, நிவேதா ஸ்ரீ, எப்படி இருக்கீங்க? எங்கிருந்து பேசுறீங்க? நிகழ்ச்சியில மாத்தியோசி கேம் தான் விளையாடிட்டு இருக்கோம். நீங்க ரொம்ப அழகுன்னு கேள்விப்பட்டனே, உண்மையா?
3: காலையில நான் இட்லி சாப்பிட்டேன்.
2: எத்தனை இட்லி சாப்பிட்டீங்க?
3: எக்ஸாம் இது எழுதணும் நினைச்சா நான் வரந்தன்ட்டேன்.
2: அச்சச்சோ, சரி நெக்ஸ்ட் எக்ஸாம் கேதிங்க. ஓகேவா?
3: பஸ்ல போயிட்டு இருக்கேன் நான். இப்போ
2: பஸ்ல போயிட்டு இருக்கீங்களா? எந்த ஊருக்கு போயிட்டு இருக்கீங்க?
3: என் பேக்ல வாட்டர் பாட்டில் வச்சுக்க மறந்துட்டேன்.
2: அச்சச்சோ, தண்ணி தாகம் எடுத்துச்சுன்னா என்ன பண்றது? பக்கத்துல ஏதாவது கேட்டு வாங்கி குடிக்கிறீங்களா?
3: சரி, என் பவுச் கீழே வந்துச்சு.
2: சரி, எடுத்துருங்க, எங்கேயாவது மிஸ் ஆயிட போகுது.
3: என் லேப்டாப்ல சார்ஜே இல்ல.
2: சார்ஜ் இல்ல? சரி, ஒண்ணு பிரச்சனை இல்ல, வீட்ல போய் சார்ஜ் போட்டுக்கறீங்களா?
3: இப்போதான் நான் என்னோட இது ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டறேன்.
2: என்னன்னு பேசிட்டு வந்தீங்க? என்னன்னு சொல்லவில்லை நீங்க.
3: ஹலோ
2: ஹலோ ஹலோ நிமி.
3: ஆ, சொல்லுங்க. கேம் முடிஞ்சிருச்சா?
2: ஆ, கேம் முடிஞ்சிருச்சு. நல்ல சூப்பரா விளையாண்டீங்க, செம்மையா இருந்தது. டஃப் கொடுத்தீங்க, கரெக்டா செம்மையா.
3: Thank you.
2: Okay, super Nivi. Nalla exam ezhudinga. Thanks for the calling.
3: Thank you.
2: Thank you. Okay, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது FM Rainbow புதுவை 102.8. என்றும் உங்கள் மனதோடு ஒரு சூப்பரான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 3:32 ஆயிட்டிருக்கு. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நம்ம கல்லூரி பூக்கள் நிகழ்ச்சியில மாத்தியோசி கேம் தான் விளையாடிட்டு இருக்கோம். ஒரு நேயர் ரெடியா இருக்காங்க, நான் கேம் விளையாட நானும் ரெடி தாங்க.

0: சொல்லிட்டு யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஹலோ
1: ஹலோ மேடம்,
0: ஹலோ, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கடலூர் இருந்து சபரி பேசுறேன் மேடம்.
0: ஓ சபரி, என்ன படிக்கிறீங்க நீங்க? என்ன இயர்?
1: செகண்ட் இயர் படிக்கிறேன் மேடம்.
0: என்ன கோர்ஸ்?
1: கோர்ஸ் பிகாம்.
0: பிகாம். ஓ, அதே ரொம்ப சைலண்டா சொல்லுங்க, நல்லா இதா பேசுங்க. நல்லா, ஓகே சபரி. அப்புறம் உங்க காலேஜ் லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு?
1: சூப்பரா போகுது மேடம்.
0: சூப்பரா போயிட்டு இருக்கா? சூப்பர். உங்க லைஃப்ல ஒரு மறக்க முடியாத காலேஜ்ல ஏதாவது சொல்ல முடியுமா உங்களுக்கு?
1: காலேஜ்ல மறக்க முடியாம அது இன்டர்ன்ஷிப் போகும்போது ஒரு விஷயம் நடந்திருக்கு மேடம்.
0: ஓகே.
1: இண்டஸ்ட்ரியல் விசிட் போனோம் காலேஜ்ல.
0: ஓகே.
1: அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு, அவ்வளவுதான் மேடம்.
0: ஓகே, அப்படிங்களா? சரி, சூப்பர் சபரி, சூப்பர். சரி, சாப்பிட்டீங்களா இன்னைக்கு? என்ன பிரியாணியா?
1: இல்லைங்க மேடம், இன்னைக்கு பெருமாள்.
0: அப்படிங்களா? சூப்பர் சூப்பர். என்ன டிகிரி படிக்கிறீங்க நீங்க?
1: நேத்துதான் நைட்டு மயக்கம் ஆயிடுச்சு, டாக்டர் போனா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க.
0: அப்படிங்களா? வேற என்ன சொன்னாங்க டாக்டர்?
1: இங்க கீழே விழுந்துட்டேன். இப்ப
0: விழுந்துட்டீங்களா? ஒண்ணும் அவல இல்ல உங்களுக்கு?
1: நேத்து பீச்சுக்கு போயிருந்தோம்.
0: பீச்சுக்கா? நல்ல காத்தா இதான் இருக்குமே உங்களுக்கு. ஓகேவா? எப்படி இருந்துச்சு?
1: இங்க ஃபுல்லா கரண்டே இல்ல இங்க கலபூர்ல.
0: அப்படிங்களா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல, விசிறி வச்சு விசிறிக்கலாம்.
1: வானத்துல வெள்ளக்கக்க பறக்குது.
0: வெள்ளக்காக்காவா? நான் இதுவரையும் பார்த்தது இல்லையே. நீங்க எங்க பாத்தீங்கன்னு தெரியலையே.
1: நேத்துதான் மேடம்.
0: நேத்து பாத்தீங்களா? சரி, நேத்து தான் பார்த்தேன் சொல்லிட்டு அவுட் ஆயிட்டீங்க. இருந்தாலுமே சூப்பரா விளையாடுங்க கொஞ்ச நேரம்.
1: Thank you madam. Thank you madam.
0: Okay Sabri. Okay, thanks for the calling.
1: Thank you ma'am.
0: Okay. நீங்களும் இது போல என் கூட சேர்ந்து மாத்தியோசி கேம் விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா உடனே எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 2275230. வெளியூர் நேயர்களா இருந்தீங்கன்னா 0413 எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. என்று உங்கள் மனதோடு ஒரு சூப்பரான சாங் வரது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி கல்லூரி பூக்கள். நேரம் 3:42 ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம ஷோல மாத்தி யோசி கேம் தான் விளையாடிட்டு இருக்கோம். என்னன்னா, நான் ஒரு க்வெஸ்சன் சொன்னா அதுக்கு நீங்க மாத்தி மாத்தி பதில் சொல்லணும். நான் கேட்டதுக்கு ஆன்சர் சொன்னீங்கன்னா அவுட்டு. மாத்தி கொஞ்ச நேரம் யோசிச்சு சொன்னாலுமே அவுட்டு தான். இந்த மாத்தி யோசி கேமை என் கூட சேர்ந்து விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா உடனே எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 2272730. வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்னையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இதோ உங்களுக்காக ஒரு சூப்பரான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: சூப்பர்பா, பயங்கரமா
2: நடிக்கிறாங்க. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
1: பின்றாங்கப்பா,
3: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
4: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையா சுத்தி வளைச்சிட்டு சொல்ற.
5: என்ன சொல்ற அந்த அஞ்சு கொலையும்
1: அதிரதுல?
6: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம FM ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
7: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

வெல்கம் பேக் டு த ஷோ. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி கல்லூரி பூக்கள். நேரம் 3:55. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கல்லூரி பூக்கள் நிகழ்ச்சியில மாத்தி யோசி கேம் தான் விளையாடிட்டு இருக்கோம். இதுல கலந்துகிட்ட எல்லோருக்கும் எஃப்எம் ரெயின்போ சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இன்னைக்கு நம்ம சிரிச்ச இந்த சிரிப்பு அடுத்த வீக் ஃபுல்லா உங்க முகத்துல இருக்கட்டும் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் அன்பு தோழி பிரியங்கா. இது உங்களுக்காக ஒரு சூப்பரான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களுக்கு இனிய ஒரு மாலை வணக்கம். கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சிக்காக நாங்க ரெண்டு பேர் இருக்கோம். யார் யார் அப்படின்னு நீங்க கெஸ்ட் பண்ணிருப்பீங்க. சோ ஒன் ஆஃப் தம் நான் உங்களோட ஆர்ஜே தீபா அண்ட் உங்களுடைய ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஆன ஆர்ஜே
2: சோனி.
1: ஓகே, ரெண்டு பேரும் உங்களை நாங்க பயங்கரமா கலாய்க்கிறதுக்காக வந்திருக்கோம். இன்னைக்கு நாம என்ன பெஸ்டா கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்கு எடுத்தாலும் ஒரு டைலாக் சொல்லுவோம்ல, ஏய் ஆண்டவனே என் பக்கம் இருக்கான், ஒரு தரசு நூறு தரசு, அந்த மாதிரியான டைலாக்ஸ் வந்து சூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். சோ கண்டிப்பா உங்களுக்கு என்ஜாயபிளா இருக்கும். சோ பயங்கரமா என்ஜாய் பண்ணி நம்ம இன்னைக்கு விளையாடலாம். சோ உங்களுக்கான கட்லாம் நான் பிளே பண்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, நேர்களே ரெடியா இருக்கீங்களா? சோ நம்ம எந்த நம்பருக்கு கால் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2271760 மற்றும் 2275230 இந்த நம்பருக்கு தான் நீங்க கால் பண்ணி உங்களோட டேலண்ட வந்து நீங்க நிரூபிக்க போறீங்க. சோ அதுக்கு முன்னாடி நம்ம ரூல்ஸ் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ நீங்க கால் பண்ண போறீங்க, நம்மளோட ஆர்ஜே சோனி வந்து கட் கேமரா ரோலிங் ஸ்டார்ட் அப்படின்னு நீங்க சொன்னது உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் சரிங்களா? கொஞ்சம் கூட டிலே பண்ணக்கூடாது. ஓகே, இதுதான் நம்மளுடைய ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஆன கண்டிஷன். ஸோ உங்களுக்காக பாடல் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு என்ன டைலாக் பிளே பண்ண போறேன் அப்படின்றத பிளே
3: பண்ணிடுறேன். போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா.
1: ஓகே, டயலாக் கேட்டீங்களா? சோ சோனி, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
2: அந்த டயலாக் தான் நான் ஒரு தடவை சொல்லலாம்னு நினைக்கிறேன்.
1: ஓ, அந்த டயலாக்கை நீங்க சொல்லலாம்னு விரும்புறீங்களா? சரி, ஓகே, சொல்லுங்க பாக்கலாம்.
2: போடா ஆண்டவனே நம்ம பக்கம். என்னப்பா கரெக்டா இருந்ததா?

0: ஆண்டவனே நம்ம பக்கமா? எந்த பக்கம்?
1: என் பக்கம் தான்.
0: ரைட் சைடா லெஃப்டா?
1: பாட்டம் எவ்ரிதிங்.
0: வாவ் வாவ், இந்த மாதிரிலாம் நீங்க டைலாக் சொல்ல போறீங்க. ஸோ சைமன்டேனியஸ்லாம் வந்து இந்த டைலாக்லாம் நீங்க எந்தெந்த டைம்லலாம் எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க, யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்ற ஒரு சீக்ரெட்டான விஷயத்தையும் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்காக பாடல் கொடுக்க போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது தேடுறோம் தேடிட்டே இருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து சொடக்கு மேல சொடக்கு போட்டு நீங்க ஜாலியா வர போறீங்க. ஸோ உங்களுக்காக பாடல் பத்தி கேட்டேன், ஷேர் பண்ணேன்.

0: உருவாக்கி இந்த அழுக்கிலே ஊறி போனதோ இவங்க மாதிரி ஆளுங்க. இவங்க எல்லாம் பார்த்தாலும்
1: விரட்டி விரட்டி வெளுக்க

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: கட்காமரா ரூலிங் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எக்ஸாக்டா நேரம் பாத்தீங்கன்னா 7:07. சோ எக்ஸாக்டா வந்து 8 நிமிடம் ஆயிடுச்சு. சோ நம்ம நிகழ்ச்சி வந்து லாஸ்ட் ஒரு டைலாக் பிளே பண்ணிருந்தோம், மீண்டும் உங்களுக்காக.
1: போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா.
0: ஸோ இந்த டைலாக்னு கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லேயும் நீங்கள் பேசிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பெட்டராக ட்ரை பண்ணி ரஜினி வாய்ஸில் இல்லைன்னா கூட உங்கள் வாய்ஸில் பயங்கரமாக வந்து சூப்பராக வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275 2300. ஸோ உங்களுக்காக தர்பார் திரைப்படத்துலேருந்து பாடல் வந்து கேட்கலாம் வாங்க.

0: சும்மா
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள்.

0: சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினை

0: ஷட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 4:18 ஐந்து மணி துளிகள் ஆயிட்டு இருக்கு. சோ உங்களோட செகண்ட் டயலாக் கேட்கலாமா?
1: என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியையும் நானா செதுக்குனது.
0: உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும்
2: இருங்க நான் அதை தான் உங்களுக்கு கேட்கலாம்னு நினைச்சேன். டைலாக் நான் பேசிட்டேன் இல்லையா. சோ நீங்க உங்க வாழ்க்கையில எப்பெல்லாம் இதை யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க தீபா.
0: சோ அதுக்கு வாய்ப்பே இல்ல, ஏன்னா வந்து ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நிமிடம் ஓடிட்டே இருக்கேன். எங்க செதுக்கணும்னா நின்னு நம்ம உட்காந்து ரிலாக்ஸா நம்ம ஓடிட்டே இருக்கிறதுனால செதுக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்ல நமக்கு. சோ அதனால வந்து இந்த டைலாக் எல்லாம் நீங்க பேசணும், இந்த டெலிவர் பண்ணணும் அப்படின்னா நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2752230. உங்களுக்காக ஸ்டார் திரைப்படத்துல பாடல் பத்தி கேட்கலாம் வாங்க. சோ இந்த டைலாக் டெலிவர் பண்ணவங்க எல்லாருமே FM ஓட ஸ்டார் தான்.

0: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: ரோலிங் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் எக்ஸாக்டா 4:26. 4 மணித்துளிகள் ஆயிடுச்சு. பயங்கர ஒரு எந்தூஸ்டியாக்கு ஒரு நேர் வந்திருக்காங்க. நம்மளுடைய காலர் ரெடியா இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். சோ அதுக்கு முன்னாடி சோனி ஏதோ சொல்ல விரும்புறாங்க, என்ன சொல்றாங்க கேக்கும்.
2: சொல்லுங்க.
1: சரி, ஓகே சோனி, நம்மளுடைய காலர் கிட்ட பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம் சார். சொல்லுங்க, யார், எங்க இருந்து?
3: நான் வந்து நாகப்பட்டினம் சுபாதாசன் பேசுறேன்.
1: நாகப்பட்டினம் நாகையிலிருந்து சுபாதாசன்.
3: சுபாதாசன்,
1: உங்க பேருக்கு ஏதாவது இருக்கா?
3: அதாவது சுபாங்கிறது எங்க அம்மா, அதனால எங்க அம்மாவுடைய,
1: உங்க அம்மாவுடைய எல்லாத்துக்கும் அப்படின்றதுனால சுபாதாசன்.
3: அம்மாவோட பிள்ளை சுபாதாசன்.
1: வாவ், சூப்பரா இருக்கு. பேரே வந்து ஒரு அழகான ஒரு பேரு. ஓகே, நம்மளுடைய டயலாக் கேட்டிங்களா சார்?
3: கேட்டேன் மேடம். ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோகிராம்லாம், ரொம்ப சூப்பரா இருக்கு.
1: வாவ் வாவ், தேங்க்யூ தேங்க்யூ சுபாதாசன் சார். சோ பயங்கரமா வந்து டயலாக் டெலிவர் பண்றது இல்லாம ஐஸ் கட்டியும் பிரேக் பண்றாரு. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில வந்து அவருக்கான டயலாக் வந்து பிளே பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் அவரை சொல்ல சொல்லுவோம்.
4: போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா.
1: ஓகே, டயலாக் ப்ளே பண்ணியாச்சு. சோ ரெடியா சார்?
3: ரெடி ரெடி ரெடி.
2: இப்ப நம்ம சொல்லிரலாமா?
1: சரி,
2: கட், கேமரா ரோலிங், ஸ்டார்ட்.
4: போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா.
1: யூ எக்ஸாக்ட்லி ரஜினி சார் பக்கத்துல உட்கார்ந்திருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. சூப்பர் சார், இந்த மாதிரி நிறைய டயலாக்ஸ்லாம் பேசிருக்கீங்களா?
3: ஏதோ ஒரு சிலது தெரியும்.
1: ஓகே, இந்த டயலாக நீங்க வந்து என்னைக்காவது உங்க லைஃப்ல வந்து போடா ஆண்டவனே பக்கம் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்களா?
3: சொல்லிருக்கேன்னா, அதாவது கஷ்டங்கள் வரப்ப, நிறைய சூழ்நிலைகள், கஷ்டங்கள், துயரங்கள் வரப்ப, இந்த போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா, நம்ம பாத்துக்கலாம்டா அப்படின்னு தன்னம்பிக்கையா சொல்லிக்குது மேடம்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர், ஃபேன்டாஸ்டிக், எக்ஸலன்ட், அசத்திட்டீங்க. தேங்க்யூ
3: தேங்க்யூ மேடம்.
1: ஓகே, இந்த மாதிரி செகண்ட் டயலாக் உங்களுக்காக பிளே பண்ணியாச்சு. ஸோ அந்த செகண்ட் டயலாக் உங்களுக்காக பிளே பண்ணனாலும் நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பிளே பண்ணுறோம். ஸோ உங்களோட டயலாக்ஸை நீங்கள் பேசணும் அப்படின்னா கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230. ஓகே, நேர்களே ரெடியா இருக்கீங்களா செகண்ட் டயலாக் உங்களுக்காக?

0: ஒவ்வொரு நிமிஷமும் ஏ ஒவ்வொரு நொடியையும் நானா செதுக்குனது.
1: ஓகே, இந்த டைலாக் நீங்கள் பேச ரெடியாக இருந்தீங்களா? எஃப்எம் பிரெயின் போக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்காக ஒரு சாங் வருது, கேட்கலாம் வாங்க. மாஸ்டர் திரைப்படத்துலேருந்து, அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: உண்மையிலே வர சொன்னாங்களா
1: சார்? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? சத்தியமா வர சொல்லிட்டாங்க சார். அண்ணா அடி அடி.

0: தமாக்கா.
1: ட்ரிபிள் தமாக்காவா?
0: பேசலாம், பாடலாம், சந்தோஷமா சிரிக்கலாம்.
1: எங்க, எப்போ?
0: உங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
2: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

0: கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி கேட்டுட்டு நேரம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 4:40 24 மணித்துளிகள்ல நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வந்திருக்காங்க. யார் எங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
1: மேட்டுப்பாளையம்ல இருந்து கௌரி பேசுறேன்.
0: ஓகே கௌரி மேடம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: உங்க மேட்டுப்பாளையம் எப்படி இருக்கு?
1: ரொம்ப சூப்பரா இருக்கு, வித் டிராபிக்கோட.
0: வித் டிராபிக்கோட, அதுதான் அதுதான் நான் எதிர்பார்த்தேன் ஆக்சுவலி எக்ஸாக்டா. சோ பயங்கர ஈவினிங் டைம்ல எல்லாம் பயங்கர டிராபிக் இருக்குல்ல,
1: பக்கமே போக முடியல.
0: ஓகே கௌரி மேடம் பயங்கர ஜோயிலா பேசிட்டு இருக்காங்க நம்ம கூட. சோ ஓகே, டயலாக் டெலிவர் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய அசிஸ்டன்ட் சோனி வந்து கெட் கட் கேமரா ரோலிங் ரெடி ஸ்டார்ட் அப்படின்னு சொல்ல போறாங்க. சோ ஓகே, ரெடியா இருக்கீங்களா?
2: ரெடி, ஐ அம் ரெடி.
0: சொல்லுங்க.
2: கட் கேமரா ரோலிங் ரெடி ஸ்டார்ட்.
1: போடா ஆண்டவனே, நம்ம பக்கம் இருக்கான்.
2: வாவ், என்ன ஒரு மாடுலேஷன்,
0: என்ன ஒரு, அதாவது
1: ஸ்டைல்,
0: அது அவங்க ஸ்டைல்.
2: சூப்பர், அதான்
0: நாம இதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை கூட பேச கூடாது. சூப்பர் சூப்பர் கௌரி மேடம், தேங்க் யூ, தேங்க் யூ ஃபார் காலிங்.
1: தேங்க் யூ.
0: சோ நம்மளுடைய காலர் வந்து கௌரி பயங்கரமா வந்து ஏன் ஸ்லாங்குங்க இது, இப்படிதாங்க என்னால பேச முடியும் அப்படின்னு மாதிரி டெலிவர் பண்ணிருக்காங்க. சோ ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்கா நம்மளோட ஷோ வந்து நகர்ந்துட்டு இருக்கு. சோ ஒரு பாடல் கேட்கலாமா? மாநாடு திரைப்படத்துல இருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
2: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட குடுக்கறாங்க.
1: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
3: கட்காமரா ரோலிங் நிகழ்ச்சியுடன் நிறைவு தனத்துக்கு வந்தாச்சும் நிறைவா உங்களுக்காக பாடல் வருது கேட்கலாம். வாங்க சர்தா திரைப்படத்துல இருந்து எஃப்எம் ரெயின் போல அடுத்த நிகழ்ச்சி உங்களோட ஃபேவரட் ஷோவான அலையோட விளையாடி நிகழ்ச்சி வழங்குறதுக்காக இங்க ஆர்ஜே சோனி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொருத்தவங்க யார் அப்படின்ற சஸ்பென்ஸ் அவங்களே ரிவீல் பண்ணுவாங்க. சோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின் புதுவாய் 102.8.
4: मुझे इसकी परवाह नहीं।

0: அனைவருக்கும் மீண்டும் இனிதொரு மாலை வணக்கத்துடன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஒரு ஆர்ஜே சோனி இங்க இருக்கேன். அண்ட் இன்னொரு ஆர்ஜே வந்து ஒரு சூப்பரான பீச்ல வந்து இருக்காங்க. இந்த ஷோ மூலமா வந்து அவங்க நிறைய மக்கள் கூட அந்த பீச்ல பேச போறாங்க, ஃபன் பண்ண போறாங்க. சோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி வந்து ரொம்ப சூப்பரா போக போகுது. எந்த ஆர்ஜே எங்க இருந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது அலையோடு விளையாடு வித் நான் உங்கள் ஆர்ஜே பவி. எஸ் மீண்டும் நான் தான், நேத்தும் நான் தான், இன்னைக்கும் நான் தான். நேத்து வந்து பாத்தீங்கன்னா நான் பாண்டி மெரினால இருந்தேன். சரி ஓகே, இன்னைக்கு வந்திருக்க இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேர்ல ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம்னு சொல்லலாம். இங்க வந்துட்டு பாண்டிச்சேர்ல இருந்து போகாத ஆளே கிடையாது. சோ என்ன பேச்சுன்னு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்களே யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் சொல்றேன், நான் வந்திருக்கிறது ராக் பீச்சுக்கு. இன்னைக்கு ராக் பீச்ல வந்திருந்தாலும் வெயில் பட்டையை கிளப்புது. நேத்து நான் சொன்னது ஏதோ கோவம் வந்துருச்சான்னு தெரியல சூரியனுக்கு, இன்னைக்கு வந்து என்ன காய விடுறாங்க. சரி இன்னைக்கு வந்து நம்ம பீச்ல வந்து ஒரு சூப்பரான நேயர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க?
2: என் பேர் அருண்குமார்.
1: நீங்க?
3: சாம்.
1: சாம். ஓகே, நீங்க பாண்டிச்சேரி தானே?
2: எந்த
3: நான்
2: காலேஜ் போற வச்சா ரெண்டு பேரும் கட்டி வச்சுட்டு வந்துருவோம்.
1: இதெல்லாம் உங்க சார் கேட்க மாட்டாரா?
2: கேக்கட்டும்,
1: பிரச்சனை இல்லை. ஓகே, இப்ப வந்து பீச்சுக்கு வந்தா ஏதாவது ஞாபகம் இருக்கும்ல? எனக்கு வந்து ரொம்ப மறக்க முடியாத விஷயம்னு

0: இருக்கும். எனக்கு நிறைய ஞாபகம் வரும், அதை சொல்ல முடியாது. எனக்கு வந்து பீச்சுக்கு வந்தா எது ஞாபகம் வரும் அப்படின்னா ஐஸ்கிரீம் தான் ஞாபகம் வரும்.
1: ஐஸ்கிரீம்
0: இப்பதான் வந்து நிறைய அந்த நிறைய ஐஸ்கிரீம் வந்துச்சு. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த குண்டுல பால் பால் ஐஸ்கிரீம் இருக்கும், அது பிடிக்கும். மாங்காய் மாங்காய்
1: ஓகே சூப்பர்.
0: நீ புள்ளா அவங்க கேக்குற
2: எங்களுக்கு வந்து ஸ்டாண்ட் பிடிக்கும், ஸ்டாண்ட்ல பிளே பண்ணு.
1: அந்த மரங்கள்ல விளையாட ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல வந்து என்ன விளையாட்டு விளையாடுவீங்க?
2: கடையில விற்பாங்க அந்த ஸ்டாண்ட்ல விளையாட்டுக்கு, அதெல்லாம் வாங்கி விளையாட்டு.
1: ஓகே
2: ராக்கெட்ல
1: ராக்கெட்லாம் விடுவீங்க. சரி ஓகே. சின்ன வயசுல மறக்க முடியாத ஏதாவது விஷயம் இருக்கா? இங்க வந்து நான் இந்த இந்த விஷயத்த மறக்கவே மாட்டேன். பீச்சுக்கு வந்து அப்படின்னா
2: காந்தி தாத்தா
0: அடிக்கடி வந்துடும். ஃபைனல் இயர் படிக்கிறோம் நாங்க ரெண்டு பேரும். நாங்க இப்பதான் அடிக்கடி வரோம். குழந்தையா இருக்கும் போதெல்லாம்
1: அடிக்கடி வரீங்க சின்ன வயசுல வந்து எப்படி அடம் பிடிச்சா அந்த மாதிரி அடிக்கடி கூப்பிட்டு வருவாங்களா? துப்பாக்கியில போட்டு சுட்டா ஏன் அப்பா பேரை எழுதி ஒருத்தன் ஃப்ரிட்ஜ்ல வச்சானா ஏன்?
0: அப்பா என் பேர் கெட்டு போகாம காப்பாத்துறான்னு சொல்லிருப்பாரு.
1: அப்பா பேரு கெட்டு போகாம பாத்துக்கோங்க. உங்க பர்த்டே டேட்
0: சொல்லுங்க.
1: உங்களுக்கு கேம் தர போறேன். தலைகீழ சொல்லணும், ஆனா தமிழ் இங்கிலீஷும் கலந்து சொல்றோம். எப்படின்னா 18, இப்ப நான் வந்து 25 சொல்றேன் வச்சுக்கலாம். 25 24
0: 23
1: ஓகேயா?
0: 17
1: ஓகே,
0: 16
1: ஓகே,
0: 15
1: ஓகே,
0: 14
1: ஓகே,
0: 13
1: ஓகே,
0: 12
1: ஓகே,
0: 11
1: ஓகே,
0: 10
1: 9
0: 8
1: சூப்பர். ஜெயிச்சிட்டீங்க, இருந்தாலும் உங்களுக்கு எனக்கு விடுற மனசு இல்ல. அதனால என்ன பண்ண போறேன்னா,
0: அவனுக்கு
1: இல்ல உங்களை முடிச்சுட்டு தான் நான் அவர்கிட்ட போவேன். ஓகேவா? இப்ப என்னன்னா,

0: டக்குன்னு ஒரு மியூசிக் டைரக்டர் பேர் சொல்லுங்க.
1: இளையராஜா,
0: ஓகே,
1: ஏ ரஹ்மான்,
0: சூப்பர்,
1: ஹாரிஸ் ஜெயராஜ்,
0: எடுத்துக்க முடியாது. ரொம்ப நன்றி. இப்ப உங்க ஃப்ரெண்ட் கிட்ட போவோமா, அவரை விடுறதா இல்ல நானு, சரியா? ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டூ
1: என்ன
0: ரெண்டு என்ன மாசம்
2: 12 6 5 4 3 2 1
0: சூப்பர், கரெக்டா சொல்லிட்டாங்க. அவர் பாருங்க, அவர் கம்மியா கொடுத்துருந்தோம்,
1: நல்லா படிப்பாரு.
0: ஓ ஓகே ஓகே, அப்புறம் சரி ஓகே, இதை
1: விட்டுருங்க.
0: சரி ஓகே, சூப்பரா சொன்னீங்க. சரி ஓகே, ரொம்ப நன்றி, நல்லா பேசுனீங்க, தேங்க்யூ சோ மச். நேர்களே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு அலையோடு விளையாடு. வந்தவங்களே ஆல்ரெடி நல்லா ஜாலியா ஜோவியலா பேசிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
3: நம்ம ஆர்ஜே புவி அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக ராக் பீச்ல இருந்து செம்மையா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஒரு பிரேக் அப்புறமா பாடல் கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியை தொடரலாம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: 15 நிமிடத்துல அலையோடு விளையாடு நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஆர்ஜே புவி பிராக் பீச்ல இருந்து ராக் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். ஹலோ,
1: வணக்கம். மீண்டும் வந்தாச்சு அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில. இன்னைக்கு ராக் பீச்ல வந்து பாத்தீங்கன்னா ராக்கை விட வெயில் தான் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து கண்ண பூசுற அளவுக்கு வெயில் அடிக்குது. பேசலாம், தொடர்ந்து வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: நீங்க யாரு, எங்க போறீங்க?
2: என் பேர் பிராங்க்லின். நான் ஹாஸ்பிடல்ல இருந்து வரேன்.
1: ஹாஸ்பிடல்ல இருந்து வரீங்க? என்ன வர்க் பண்றீங்க?
2: டீச்சரா வர்க் பண்றேன்.
1: டீச்சரா வர்க் பண்றீங்க. நீங்க வந்து ஸ்ட்ரிக்ட்டான டீச்சரா இல்ல ஜாலியா இருப்பீங்களா பசங்க கிட்டலாம்?
2: நீட்ட பண்ணும்போது ஸ்ட்ரிக்ட்டா இருப்பேன்,
1: மாத்திட்டே இருக்கும்போது ஜாலியா இருப்பீங்க. ஓகே, சூப்பர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டீச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி ஜாலியா என்ஜாய் பண்ணி பண்ணுவீங்களா?
2: என்ஜாய்
1: பண்ணி பண்ணுவீங்க. ஓகே, நீங்க அப்ப வந்து பசங்களை அடிக்கலாம் மாட்டீங்கல்ல?
2: அப்படின்னா இல்ல, லைட்டா அடிப்பீங்க.
1: லைட்டா அடிப்பீங்க, அப்ப டீச்சரும் ஒத்துக்கலாம். ஓகே, இன்னைக்கு பீச்சுக்கு வந்திருக்கீங்க. நீங்க பாண்டிச்சேரி தான்? பாண்டிச்சேரி தான். சரி, ஓகே. ராக் பீச்சுக்கு நீங்க அடிக்கடி அப்ப கண்டிப்பா வந்திருப்பீங்க. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பாண்டி மெரினா இருக்கு, வீராம்பட்டினம் பீச், நிறைய பீச் இருக்கு. இந்த பீச்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பீச்? ராக் பீச் தான். எதனால? ஓகே, பக்கத்துலயே இருக்கு, அடிக்கடி வந்து போலாம், ரொம்ப ஃபேமஸ் ஆன அதனால. ஓகே, சூப்பரா சொன்னீங்க. சரி, ஓகே. உங்களுக்கு பீச்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா மறக்கவே முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன்னா நீங்க டீச்சர் லெவலுக்கு வந்துட்டீங்க. நான் சின்ன வயசுல கண்டிப்பா இருக்கும் சொந்த ஊர் வேற சொல்றேன். இங்க இல்ல எந்த பீச் ஆனாலும் நல்ல ஞாபகம் இருக்கும். மறக்கவே முடியாத அப்படி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, மெமரிஸ் இருக்கா?
2: அந்த மாதிரி அவ்வளவா இல்ல, சின்ன சின்னதா அந்த மண்ணை தான் எழுதி விளையாடுறது, அந்த கல்லெல்லாம் இருக்கணும் அதெல்லாம் இது பண்ணிட்டு அந்த மீன் தொட்டியில போடுறது அந்த மாதிரி இதுதான்.
1: ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து அலையோட நீங்களும் விளையாடி இருக்கீங்க ஏத்த மாதிரி. சரி, ஓகே. இப்போ இந்த பீச்ல வந்து நீங்க, நான் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது இந்த காந்தி சிலை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கருப்ப மரத்தெல்லாம் விட்டுருக்கேன், அதெல்லாம் விளையாடி இருக்கேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்லுல விளையாடுறது, பார்க் எல்லாம் வந்து அந்த மலை மாதிரி இருக்கெல்லாம் போயிருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் பண்ணிருக்கீங்களா?
2: பீச் மட்டும் பாத்துதான் தண்ணியோட விளையாடிட்டு.
1: ஓகே, இந்த பீச் தவிர்த்து வேற இங்க பாண்டி மரியாதை டிஃபரெண்டா இருக்குல்ல, அப்ப அங்க அடிக்கடி போயிருக்கீங்களா? என்னன்னா ஒருத்த வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் வந்திருக்கு.

0: எக்ஸாம் எழுத வந்த ஒருத்தன் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா வெளியே போய் ரிட்டன்
1: போயிட்டானா?
0: நானே பாதி சொல்லிட்டேன், சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க, டீச்சர் நிரூபிச்சிட்டீங்க. சரி, இப்ப உங்களுக்கு ஏத்த மாதிரி இன்னொரு க்வெஸ்சன் வந்திருக்கு. உலகத்திலேயே பெரிய நரி எது? குள்ள நரி. எப்படி பெரிய நரி ஆகும்? யோசிக்கிறீங்களா? தெரியல. டிக்ஷனரி பாத்தீங்களா, அதுலதான் வந்து அதிக வார்த்தை எல்லாமே இருக்கு, அதனால அதுதான் பெரிய நரி. ஓகேவா? ஓகே. ஒரு இன்ஜினியர் வந்து பாத்தீங்கன்னா ரோடு போட்டுட்டு பக்கத்திலேயே வாழை மரம் நட்டு வச்சாராம். ஏன் யோசிக்கிறீங்களா? யோசிங்க, யோசிங்க. ஓகே, கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆனா அதுக்கான ரீசன் தெரியுமா? இங்கிலீஷும் கலந்து சொல்ல போறீங்க.
2: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: நேரம் 5:27 மலையோடு விளையாடு நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம இப்போ ஆர்ஜே புவி கூட தொடர்ந்து பேசலாம்.
1: மீண்டும் நம்மளுடைய அலையோடு விளையாடு ஷோக்கு வந்தாச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியா சூப்பரா போயிட்டு இருக்கு ஷோ. என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஸ்டூடெண்ட், இன்னொரு பக்கம் டீச்சர்னு எல்லாரும் ஆன்சரை தடபடலாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இதோட நான் மட்டும் சும்மா இருப்பேனான்னு சொல்லி வெயில் ஒரு பக்கம் சூப்பரா அடிச்சிட்டு இருக்கு. அதோட வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 3 பசங்க வந்து நம்ம கிட்ட வந்து வந்து பேச வந்திருக்காங்க. அவங்க கிட்ட தொடர்ந்து பேசலாம். வாங்க, வணக்கம். 3 பசங்க வந்திருக்கீங்க, ஓகேவா? உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேரு? பானிபூரி
2: உங்களுக்கு
1: வந்து பீச்ல வந்து ரொம்ப ஜாலியா விளையாடுற இடம் தான் பார்க் தானா? பார்க் பீச் வரீங்க. இந்த பீச் தவிர வேற பீச் போயிருக்கீங்களா? எங்க போயிருக்கீங்க? மெரினா பீச் போயிருக்கேன். பாண்டிமேர்னா? ஓகே, சென்னையில இருக்கேன். அங்கேயா? இங்கதான். இங்க பாண்டிமேர்னா போயிருக்கீங்க? வேற பீச் போயிருக்கீங்க?

0: இருக்கீங்களா? வீராம்பட்டினத்துல ஒரு பீச் இருக்கு, அங்க போனதில்ல. ஆரோவியில் இருக்கு, இங்கெல்லாம் போனதில்ல. சரி ஓகே, இந்த ரெண்டு பீச்சு உங்களுக்கு எந்த இடத்துல ரொம்ப பிடிச்சிருக்கு? மெரினா பீச்சு அது பிடிச்சிருக்கு. இடம் ஓகே, இப்போ அங்க எதிரில ஸ்டால் இருக்கிறதுனால அங்க போய் ஜாலியா விளையாடுறது இருக்கும். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச பீச் எது? மெரினா பீச் தான். ஏன் இங்க வந்து ராக் பீச் பிடிக்காதா? அப்போ பிடிக்காதா? பாதி பிடிக்காது. என்னடா 50-50 சொல்றேன் நீனு? சரி ஓகே, ராக் பீச்ல வந்து நீங்க வந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஐ மீன் எப்படின்னா, இப்ப நான் வந்து மெரினா பீச், பாணி மெரினா பீச் போனா கால்லாம் நினைக்கலாம், பட் ராக் பீச்ல கல்லெல்லாம் இருக்கும். நீங்க வந்து போட்டோ எல்லாம் எடுத்துப்பீங்களா? எடுத்துப்பீங்க, ஜாலியா நின்று போட்டோ ஸ்டைல எடுத்துப்பீங்க. ஒரு சில வாக்கிங் போவீங்க,
1: மார்னிங் வர
0: மாட்டோம். டாக்பீஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா வியூ ஓகேயா? ஒன் டைம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காலேஜ் படிக்கிறீங்க. ஓகே, என்ன டிகிரி பண்றீங்க?
1: பிகாம்
0: பண்றீங்க. சூப்பர், ஓகே சூப்பர். அப்போ நீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பீச்சுக்கு வந்து மறக்கவே முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா?
1: சின்ன சின்ன பசங்க அந்த ராக்கெட் எல்லாம்
0: என்ன சொல்லு? கிரிக்கெட் பிடிக்குமா? சரி ஓகே, சூப்பரா சொன்னேன். நீ கிரிக்கெட்லாம் நல்லா ஜாலியாக விளையாடுவியா? பசங்க எல்லாம் விளையாடுவேன். சரி ஓகே, இப்போ வந்து நான் வந்து உங்ககிட்ட கொஸ்டின் கேட்க போறேன். என்னடா ஸ்கூல்ல தான் கொஸ்டின் கேட்கறாங்கன்னா இங்கேயும் வந்து சும்மா ஜாலியா கேட்கறேன். கேட்கற கொஸ்டின் ஆன்சர் பண்றியா நீ? ஓகேவா, இவனை முடிச்சுட்டு ரெண்டு பேருக்கிட்டயும் வருவேன். சரி ஓகே, இப்ப நான் கேட்கற கொஸ்டின் என்னன்னா, ஒரு பஞ்சாப்காரர் இருக்காரு, பஞ்சாப்காரங்க சப்பாத்திய வந்து எப்படி சாப்பிடுவாங்க? என்ன தெரியுமா? ஒருத்த வந்து என்ன பண்ணானா, பூவை எடுத்து துப்பாக்கில போட்டு சுட்டானா. ஏன் குண்டுமல்லி? ஏ இது கரெக்டா சொல்லிட்டியடா. ஏண்டா அது ஈஸியா இருந்தா அதை சொல்ல, இதை மட்டும் கரெக்டா சொல்லிட்டேன். எப்படி கூட என்று சொல்லிட்டாங்களா? சரி ஓகே, உனக்கு நான் அடுத்த விஷயம் சொல்றேன். ஓகேயா, ஒருத்த வந்து என்ன பண்ணானா, ஊசி எடுத்து போகும்போது டக்குன்னு வெடிச்சிருச்சான். ஏன் டக்குன்னு சொல்லணும்? குண்டூசியா? யாருக்கு தெரியல, சொல்லி கொடுக்குறேன் சொல்றேன் நீனு. சரி ஓகே, நீ வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு உன் பர்த்டேயோட டேட் சொல்லு, டேட் ஆஃப் பர்த் சொல்லு. 29ஆ? 29 பெருசா இருக்கு. அப்ப 29னா ஓகே, நான் 14 எடுத்துக்கிறேன். சரியா, 14 நீ தலைகீல வேகமா சொல்லணும், கடகடன்னு சொல்லு. ஃபிஃப்டீனா? தலைகீல சொல்ல சொல்றேன், சீக்கிரம் வேகமா வேகமா. சூப்பர், சூப்பர். எனக்கு வந்து நீ வந்து சின்ன பையனா தெரியுற, எனக்கு வந்து ஒரு ஸ்கூல்ல படிச்சதுல, சரி வேண்டாம், ஸ்கூல்ல படிச்சேன்னா நீ என்ன திட்டுவ, அதனால என்ன பண்றேன், உனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்க நீ பாடி காட்டுற. ஓகேயா, பாடி காட்டுறியா? சரி ஓகே, உனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எது?

மஞ்ச பலூனா? மஞ்ச பலூன். சரி ஓகே, பாட்டு பாரு. எனக்கு எனக்கு தெரியாது அந்த சாங், நீதான் பாடிதான் எனக்கு தெரியணும்.

0: சீக்கிரம் சீக்கிரம் பை ஃபோர் த்ரீ தெரியல. ஓகே முட்டை, ஓகேயா? முட்டையை உடைச்சாதான் உன்னால யூஸ் பண்ணவே முடியும். ஓகேவா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேயா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அடி ஜோக்கு சொல்லி அடி வாங்கிக்கோ. சரி ஓகே. இப்ப அடுத்த கொஸ்டின் கேக்குதா? அடுத்த கொஸ்டின் என்னன்னா, ஒரு ஒரு எக்ஸாம் எழுத ஒருத்தர் போனாராம். சரி வேணா, இது கஷ்டமா இருக்கும், நான் உனக்கு வந்து ஈஸியா சொல்றேன். சரியா? பூவை எடுத்து உலகத்திலேயே பறக்காத கிளி எது? ஈஸியான கொஸ்டின். பறக்காத கிளி எது? என்ன கிளி? என்ன கிளி பறக்காத கிளி? என்ன கிளி? உன் தம்பிக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பஞ்சவர்ண கிளியா? பஞ்சவர்ண கிளி பறக்காதல. ஏன்னா தெரியலையா? சீக்கிரம் சொல்லு. தெரியலையா? சங்கிலி. சங்கிலி பறக்குமா? பறக்காது. ஓகேயா? இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோ. சரி, அண்ணமலை கோவப்படாத. ஓகேயா? சரி ஓகே. உனக்கு நீ உனக்கு ரெண்டு கொஸ்டின் போதும், நீ கரெக்டா சொல்லிட்டேன். சரி, இப்ப அடுத்த ஒருத்தர் கிட்ட போகலாம். நம்மளுடைய ப்ரோ சொல்லுங்க உங்க பேரை மறுபடியும். குமார். குமார் ப்ரோ சொல்லுங்க. உங்களுக்கு வந்து நான் கொஸ்டின் கேட்கறேன், டைரக்டா கொஸ்டின் போயிடறேன். நீங்க ஆல்ரெடி நிறைய சொல்லிட்டீங்க, வாக்கிங் போறேன் அப்படின்றதெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க. உங்களுக்கான ஈஸி கொஸ்டின் என்னன்னா, ஆல்பாபெட்ஸ் இருக்குல்ல, ஆல்பாபெட்ஸ்ல எந்த லெட்டர்ல, ABCDEFGH இருக்குல்ல, அதுல எந்த லெட்டர்ல வாட்டர் கண்டென்ட் அதிகமா இருக்கு, தண்ணி தண்ணி அதிகமா இருக்கு? அவ்வளவுதான், சீல தான் வந்து வாட்டர் கண்டென்ட் அதிகமா இருக்கு. சரியா? சரி, உங்களுக்கான அடுத்த கொஸ்டின் என்னன்னா, எக்ஸாம் எழுத போயிட்டு ஒருத்தன் திரும்ப வந்துட்டானா? ஏன் கொஸ்டின் கேட்டேன், கொஸ்டின் கேட்டு அவங்க சொல்லணும். உனக்கு கேட்ட கொஸ்டின் மட்டும் தான் நீ சொல்லணும். ஓகேயா? அவனே சொல்லிட்டான். சரி ஓகே, ரிட்டன் எக்ஸாம்ல அவனே சொல்லிட்டான். சரி, உங்களுக்கு வந்து அடுத்த கொஸ்டின் என்னன்னா, உங்களுக்கான அடுத்த கொஸ்டின், மோதிரத்தை காலில் போட்டிருந்தாராம். ஏன் கால் மோதிரமா? கால் மோதிரம் ஒண்ணு இருக்கா? ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டீங்க ஆன்சருக்கு, பட் இருந்தாலும் ஐ வாண்ட் கரெக்ட் ஆன்சர், எக்ஸாக்ட் ஆன்சர். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம் பை. கால் கிலோ மோதிரமா? கால் கிலோ மோதிரம் போட முடியுமா? முதல்ல கால் பவுண்ட் மோதிரம். ஓகேயா? கால் பவுண்ட் மோதிரம். ஓகே, ஆல்மோஸ்ட் நீங்க ஓரளவுக்கு கரெக்டா சொன்னீங்க. ரொம்ப நன்றி. சூப்பர், நீங்க ஷோ வந்து உங்க மூலமா சூப்பரா போச்சு. தேங்க்யூ சோ மச். நேர்களே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு பேர் அடுத்து வந்து நம்ம கிட்ட வந்து நல்லா பேசினாங்க. ஒரு குட்டி பையன் ஒண்ணுதான் சார், ரெண்டு குட்டி பசங்க ஒரு ப்ரோ வந்து செம்மையா பேசினாரு, ஜாலியா போச்சு. எனக்கு இன்னைக்கு ஃபன்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாடு.
1: ஷோ ரொம்பவே ஃபன்னா போயிட்டு இருக்கு. எனக்கே எழுந்து போய் அங்க பீச்ல போயிட்டே இருக்கலாமான்னு தோன்ற அளவுக்கு வந்து ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்கு. சோ தொடர்ந்து நம்ம அலையோடு விளையாடு நிகழ்ச்சியை வந்து தொடரலாம், பாடல் கேட்டுட்டு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக

0: எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.

0: பொழுது ஷோ அலையோட விளையாடு, அலையோட விளையாடு நிகழ்ச்சிக்காக நம்ம அஜய் புவி ராக் பீச்ல இருந்து ராக் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம்.
1: மீண்டும் வந்தாச்சு நம்மளோட அலையோட விளையாடு நிகழ்ச்சியில. ராக் பீச் சூப்பரா போயிட்டு இருக்கு, நல்ல சின்ன பசங்க கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் கூட ஸ்டூடெண்ட் கூட ரொம்ப கலகலன்னு போயிட்டு இருக்கு. அடுத்த ஒரு நேயர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். தொடர்ந்து வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க?
2: சென்னையில
1: இருந்து வரீங்க. சரி, ஓகே. நீங்க அப்ப அடிக்கடி பாண்டிக்கு வந்துருக்கீங்களா இல்ல?
2: இல்ல, ஆக்சுவலி நேட்டிவ் பாண்டி தான்.
1: ஓகே. மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா?
2: இருக்கு. நாங்கெல்லாம் ஒரு நாள் கட்ட அடிச்சுட்டு வந்து ஜாலியா விளையாட போது வீட்டுல மாட்டிருக்கோம்.
1: மறக்கவே முடியாது. காலேஜ் படிக்கும் போதே மாட்டிக்கிட்டீங்க. ஓகே, என்ன பண்றது?
2: மாட்டிட்டோம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி அப்படின்னு சொல்லி
1: அமைச்சிட்டோம்.
2: மறுநாள் காலேஜுக்கு போனது, காலேஜ்ல ஏன் நீங்க நேற்று வரலன்னு கேட்டது, பாடி செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டோம்.
1: அது எப்படி ஒரு கும்பல் ஆட்டி மொத்தமா பாடி செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டீங்களா?
2: பாட்டி செத்துட்டா சார், அவ பாட்டி சாவுக்க நான் போட சார் அப்படின்னு
1: சொல்லி எல்லாரும் போயிட்டீங்கன்னு ஒரு சொல்லிட்டு
2: மாட்டிட்டோம். அப்புறம் வீட்டுல இருந்து பேரண்ட்ஸ் கூட்ட சொல்லி அதெல்லாம் ஒரு
1: சொல்லிட்டீங்க. வந்து நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போனது சொல்லிட்டீங்க, ஃபேமிலிஸ் கூட சின்ன வயசுல போயிருக்கீங்கல்ல?
2: நிறைய வந்துருக்கேன்.
1: நிறைய போயிருக்கீங்க. சரி, ஃபேமிலியா மோஸ்டா எங்க வந்திருக்கீங்க?
2: ராக் பீச்.
1: ராக் பீச் தான் வந்திருக்கீங்க. காலேஜ்ன்றதுனால தான் அரவில் போயிருக்கீங்க. ஓகே, ராக் பீச் தான் அடிக்கடி வந்திருக்கீங்க. நீங்க ரொம்ப மிஸ் பண்ற ஏதாவது விஷயம் இருக்கா அப்பத்தி இருந்த விஷயத்துக்கும் இப்ப நான் பீச்சுக்கு வர்றதுக்கும் அப்படின்னு?
2: அப்ப ஒரு சொல்ல தெரியல எனக்கு, ஆனா வந்து அது ஒரு பர்சனல் டச்சா இருக்கும். இப்ப வந்து தெரியல, எல்லாமே ஒரே போன் பாத்துட்டு அப்படி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து எல்லாம் குரூப்பா உட்காந்து விளையாடுவாங்க, எல்லாம் வீட்ல இருந்து ஏதாவது சாப்பாடு எடுத்துருவாங்க, ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்ப எல்லாம் வந்து எது பண்ணாலும் இங்கேயே வாங்கிக்கலாம், தண்ணி பாட்டில் கூட எடுத்துட்டு வரது இல்லை இப்பெல்லாம் யாருமே. ஃபர்ஸ்ட் எல்லாம் பீச்சு கிளம்புனா அது ஒரு பிக்னிக் மாரி கிளம்பும், சாப்பாடு கிண்டி எடுத்துக்கணும், ஏன்னா லேட் ஆயிடுச்சா என்ன பண்றது. அப்பெல்லாம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு எல்லாம் ரொம்ப யோசிச்சு பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எல்லாம் வாங்கிக்கலாம், இப்ப இருக்கிறவங்களுக்கு அதோட டேஸ்டோ அதோ தெரியாது. முறுக்கு பாக்கெட் எல்லாம் வாங்கிட்டு வருவோம் பீச்சுக்கு போறதுங்க, முறுக்கு பாக்கெட் எடுத்து சேர்த்து வச்சது சிப்ஸ் பாக்கெட்டு அந்த கையில மாட்டி சாப்பிடுறோம். அதெல்லாம் இப்பதான் அதெல்லாம் இங்க யாருக்கும் கிடைக்கிறது. இப்ப எல்லாம் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்க, மங்காய் சாப்பிடுறாங்க, கையில மாட்டி சாப்பிடுற வத்தல்
1: தான் அதெல்லாம் ஒரு சந்தா,
2: அது ஒரு ஜாலி. அதே மாதிரி இப்ப எல்லாம் ரீல்ஸ் அதெல்லாம் எல்லாமே பேரண்ட் கூட வந்தாலும் பேரண்ட்டும் உட்காந்து ஒரு பக்கம் போன் பாக்குறாங்க, பசங்க ஒரு பக்கம் போன் பாக்குறாங்க. நம்ம எல்லாம் அப்பெல்லாம் இந்த சுத்தி உட்கார வச்சு பால் பிக் போட்டு விளையாடுறது, மியூசிக் பாட்டு பாடினே பின்னாடி சுத்துறது, அந்த வேலை எல்லாம் பாப்போம். இப்ப அதெல்லாம் யாரும் பாக்கறது இல்ல.
1: சொன்னதெல்லாம் எனக்கே வந்து அப்படியே பழைய வருஷத்துக்கு எபிசோட் கூட்டு போன மாதிரி இருக்கு. ரொம்ப ஜாலியான ஒரு நாட்கள் தான் சொல்லணும். இப்ப வந்து அந்த மொபைல் வந்ததுனால சொல்றதை விட யூசேஜ் அதிகமாயிருச்சுன்னா சொல்லலாம். அதனால வந்து அந்த ஹியூமன் கனெக்டிவிட்டி ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. நீங்க சொல்ற மாதிரி எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்னதெல்லாம் வச்சு அப்படியே கொண்டு போயிட்டேன். இப்ப நான் அதை ரொம்ப மிஸ் பண்றேன். சரி, ஓகே. நீங்க இந்த காந்தி

0: சலையை பாக்குறீங்களா, அதுல வந்து அந்த சர்க்கஸ் சுட்ட ஞாபகம் எல்லாம் இருக்கா?
1: அது தம்பி எல்லாம் நல்லா விளையாடுவான், எனக்கு பேசிக்கலி பயணங்களுக்கு, அதனால அப்பத்திலிருந்து எனக்கே வந்துட்டோம்னா அப்படின்ற பயத்துல நான் அப்படிலாம் விளையாடுல தெரிஞ்சு பாத்துருக்கேன். எப்போதுமே பொம்பளை பிள்ளைங்களை அப்படிலாம் விளையாட விட மாட்டாங்களே, இப்ப என் தம்பி எல்லாம் விளையாடி பாத்திருக்கேன், ஆனா நான் அப்படி விளையாடுது
0: இல்லைங்க, அப்படி விளையாடுறது
1: பார்க்ல விளையாடி இருக்கேன். பட் காந்தி சிலையில சர்க்கு வர விட்டது
0: அது சைட்ல எதுவும் இருக்காது, நம்ம விழுந்துருவோமான்ற ஒரு பயம் இருந்திருக்கு உங்களுக்கு. ஓகே புரியுது, சரி ஓகே. இப்ப வந்து பாண்டிச்சேரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பீச்னா ஆரோவில்லை நீங்க சொல்லிட்டீங்க, சரி ஓகே. இந்த பீச்லயும் அந்த பீச்லயும் இருக்கிற டிப், இப்ப வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வரீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்ததுக்கு ஃபேமிலி கூட வந்தது எது உங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருந்திருக்கு?
1: ரெண்டுமே ஜாலிதான், அது ஒரு பக்கம் அது ஒரு ஜாலி, இது ஒரு பக்கம் இது ஒரு ஜாலி, அது ரெண்டுமே அது அந்த ஜானர் வந்து எப்படி சொல்றதுன்னு நினைக்கிறேன்,
0: அது வந்து ஒரு நாஸ்டால்ஜிக் ஃபீலிங் வரும்,
1: அது ஒரு ஜாலி, அது செம ஜாலியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வர்றது. இப்ப எல்லாம் யாருமே திருப்பி கனெக்ட் பண்ண முடியல,
0: நாங்கெல்லாம்
1: ஒரு ஒரு மூளைக்கு போயிட்டாங்க, எல்லாம் வெளியூர்லாம் போயிட்டாங்க. வருஷ வருஷம் பிளான் பண்ணுவோம், சேரணும், அதே மாதிரி பீச்சுக்கு வரணும், பர்த்டே எல்லா பர்த்டேக்கும் வரணும்னு, ஆனா வாய்ப்பே இல்ல, என்னதான் இது வந்தாலும் சான்ஸே இல்ல இப்பெல்லாம்.
0: ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நேயர்களே ரொம்பவே சூப்பரா பேசிட்டு இருக்காங்க, உங்களுக்கு ஒரு கேம் வச்சிருக்கேன், நீங்க ரொம்ப எமோஷனலா பேச ஆரம்பிச்சிட்டீங்களா, நானும் லைட்டா எமோஷனல் ஆயிட்டேன் இந்த பழைய நினைவுகள்ன்ற மாதிரி. இப்ப வந்து உங்களுக்கு நான் கேம்ஸ் வச்சிருக்கேன், நாலு க்வெஸ்சன் கேட்பேன், அந்த க்வெஸ்சன் கேட்கறேன் நீங்க ஆன்சர் பண்றீங்களான்னு பாக்கலாம், சரியா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்த வந்து ஊசி எடுத்துட்டு போகும்போது சடார்னு வெடிச்சிருச்சான், என்னன்னு தெரியுமா?
1: குண்டூசி
0: குண்டு குண்டு பாத்தீங்களா எப்படி கண்டு வந்தா பாத்தீங்களா? ஆனா நீங்க நீங்களே ஒரு ஆன்சர் சொல்லிருக்கலாம், ஊசி வெடின்னு சொல்லிருக்கலாம், பட் நீங்க வந்து ஊசி குத்தனா வெடிக்கணும் ஒரு புதுசா கிரியேட் பண்றீங்க. ஓகே, இப்ப அடுத்த க்வெஸ்சன் சொல்றேன் உங்களுக்கு. எக்ஸாம் எழுத ஒருத்தன் போனான், போயிட்டு திரும்ப திரும்ப வந்துட்டானா?
1: அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட், அதனால வெளியிலே இருந்திருப்பான்.
0: நான் சொல்றது என்னன்னா, போயிட்டு திரும்ப வந்துட்டான், எக்ஸாம் வெளியவே நிக்கல, எக்ஸாம் எழுத போனவன் திரும்ப வந்துட்டான். உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சன் என்னன்னா, உலகத்திலே பறக்காத கிளி எது?
1: பறக்காது
0: எல்லா எங்களையும் யோசிக்கிறோம்,

0: அவங்க கிட்ட பேசி முடிச்சிடறேன். நீங்க வந்து ஆன்சர் சூப்பரா சொல்லிட்டு இருக்கீங்க, ஆன்சர் சூப்பரா சொல்லிட்டு இருக்கீங்க, நல்லா பேசுனீங்க நேர்களே, தேங்க்யூ சோ மச். இப்ப நேர்களே அவங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்தவங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப எமோஷனலா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா பழைய நினைவுகளுக்கு போன மாதிரி நினைவலைகள் சொல்ற மாதிரி. சோ தொடர்ந்து கேளுங்க, இன்னொரு ஷோல நான் வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் விடைபெறுவது நான் உங்கள் ஜே புவி. இது அலையோடு விளையாடு.
1: அலையோடு விளையாடு நிகழ்ச்சி எனக்கு ரொம்பவே சூப்பரா ஃபன்னா போச்சு. நிகழ்ச்சியோட நிறைவா பாடல் கேட்கலாம், வல்லவன் திரைப்படத்திலிருந்து.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் செங்கேணி பழனி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவிற்கு சென்றுள்ளார். புதுமை, விழிப்புணர்வு மற்றும் தொடர்கற்றல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார். நாடு முழுவதும் ஓட்டுநர் பயிற்சி மையங்களை அமைக்கும் பணிகளை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை தொடங்கியுள்ளதாக திரு நிதின் கட்கரி குறிப்பிட்டார். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவிற்கு சென்றுள்ளார். இந்தியாவிற்கும் பிரான்சுக்கும் இடையிலான பொருளாதாரம் மற்றும் கலாச்சார உறவுகளை மேம்படுத்துவதே இப்பயணத்தின் நோக்கம் என்று பிரதமர் கூறியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை பிரெஞ்சு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பாரத் இனோவேட் திட்டத்தை தொடக்கி வைக்க உள்ளார். இத்திட்டம் இந்தியாவின் மிகவும் நம்பிக்கைக்குரிய புத்தொழில் நிறுவனங்களை உலகளாவிய முதலீட்டுடன் இணைப்பதோடு இந்தியாவின் உயர்கல்விக்கான சூழலை உருவாக்கும் உந்து சக்தியாக விளங்கும் என்று பிரதமர் கூறினார். இதைத் தொடர்ந்து திரு மோடி 2 நாள் பயணமாக நாளை ஸ்லோவாக்கியாவிற்கு புறப்படுகிறார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் உள்ள வலுவான உத்வேகத்தை இந்த வரலாற்று சிறப்புமிக்க பயணம் மேலும் வலுப்படுத்தும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். ஸ்லோவாக்கியா ஒரு முக்கியமான உறுப்பினராக விளங்கும் என்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான இந்தியாவின் கூட்டாண்மைக்கு இந்த பயணம் புத்துணர்ச்சி அளிக்கும் என்றும் அவர் மேலும் கூறினார். தொடர்ந்து பிராட்டிஸ்லாவாவில் ஸ்லோவாக்கிய அதிபர் திரு பீட்டர் பெல்லக்ரினி மற்றும் அந்நாட்டு பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோ ஆகியோரை பிரதமர் சந்திக்க உள்ளார். ஸ்லோவாக்கியாவுக்கான தனது பயணத்தை நிறைவு செய்த பிறகு பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்சின் எவியா நகருக்கு பயணம் மேற்கொண்டு வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் நடைபெறவுள்ள G7 உச்சி மாநாட்டிலும் பங்கேற்கிறார். இந்த 8வது G7 மாநாட்டில் இந்தியாவின் பங்கேற்பு நாட்டின் வளர்ந்து வரும் உலகளாவிய செல்வாக்கின் மீது அதன் கூட்டாளிகள் வைத்துள்ள நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது என்று வலியுறுத்தினார். பிரதமரின் இந்த பயணத்தின் இறுதிக்கட்டமாக வரும் 18வது தேதி பிரெஞ்சு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து விவாடெக் 2026 மாநாட்டிலும் கலந்து கொள்கிறார். பாரிஸில் உள்ள இந்திய சமூகத்தினரை சந்திக்க தாம் ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஸ்லோவாக் குடியரசுக்கான இந்திய தூதர் திரு அபூர்வா ஸ்ரீவத்சவா இந்திய ஐரோப்பிய ஒன்றிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தகம் ஏற்கனவே 1.8 பில்லியன் அமெரிக்க டாலரை தாண்டிவிட்டது என்றும் குறிப்பிட்டார்.
0: மாறிவரும் பாதுகாப்பு சூழலுக்கு ஏற்ப ட்ரோன்கள், செயற்கைக்கோள்கள் மற்றும் ரோபோட்டிக்ஸ் போன்ற நவீன போர் தொழில்நுட்பங்களுக்கு தங்களை மாற்றிக்கொள்ளுமாறு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். ஹைதராபாத்தின் துண்டிகளில் உள்ள விமானப்படை அகாடமியில் இன்று நடைபெற்ற 217வது பயிற்சி பிரிவின் கூட்டு பட்டமளிப்பு அணிவகுப்பை ஆய்வு செய்த அவர் புதிதாக பணியில் இணைந்துள்ள இந்திய விமானப்படை அதிகாரிகளுக்கிடையே உரையாற்றினார். பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர் புதுமை, விழிப்புணர்வு மற்றும் தொடர்கற்றல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். நவீன போர் முறையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் வளர்ந்து வரும் போர் அமைப்புகள் மற்றும் உத்திகள் குறித்து அதிகாரிகள் தங்களை தொடர்ந்து புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இன்றைய போர்க்களங்களில் ரேடார்கள், செயற்கைக்கோள்கள் உள்ளிட்ட மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுவதால் அச்சுறுத்தல்கள் மிகவும் சிக்கலானதாக மாறியுள்ளதாகவும் அவர் கூறினார். இவ்விழாவில் வான் சாகச நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகால சாதனைகள் மற்றும் வளர்ச்சிப் பணிகளை எடுத்துரைக்கும் வகையில் நாக்பூரில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய மத்திய போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி, உள்கட்டமைப்பு மேம்பாட்டுடன் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கு போக்குவரத்து அமைச்சகம் முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். நாடு முழுவதும் ஓட்டுநர் பயிற்சி மையங்களை அமைக்கும் பணிகளை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை தொடங்கியுள்ளதாக திரு நிதின் கட்கரி குறிப்பிட்டார். ஜனவரி 2025 அறிவிக்கப்பட்ட கொள்கையின்படி நாடு முழுவதும் மொத்தம் 1600 மையங்கள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இவற்றில் 24 மையங்கள் ஏற்கனவே செயல்பட்டு வருகின்றன. மேலும்

0: 112 மையங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இதுவரை சுமார் 10 லட்சம் பேர் இம்மையங்கள் மூலம் பயிற்சி பெற்றுள்ளனர் என்றும் தெரிவித்தார். இத்தகைய அனைத்து மையங்களும் முழுமையாக செயல்பட தொடங்கும் போது ஆண்டுதோறும் சுமார் 1.15 கோடி பேர் ஓட்டுநர் பயிற்சி பெறுவார்கள் என்றும் இதன் மூலம் குறிப்பிடத்தக்க வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை ஆய்வு செய்த அவர் கடந்த 12 ஆண்டுகளில் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 58 கோடிக்கும் அதிகமான வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மூலம் 60 கோடி மக்கள் பயனடைந்துள்ளனர் என்றும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் தெரிவித்தார். மேலும் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் 11 கோடி சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன என்றும் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் 11 கோடி விவசாயிகள் ஆண்டுதோறும் நிதி உதவி பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. நாடு முழுவதும் அனைத்து விமான நிலையங்களிலும் வரும் 15ஆம் தேதி விமான பயணிகளின் நலனை முன்னெடுக்கும் யாத்ரி சுவிதா தினம் நிகழ்ச்சி நடைபெறவுள்ள நிலையில் 2200 கோடி ரூபாய் மதிப்பில் கோவை விமான நிலைய விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருவதாக அதன் இயக்குநர் திரு முகமது ஆரிஃப் தெரிவித்துள்ளார். விமான பயணிகளுக்கு சிறந்த சேவையின் ஒரு பகுதியாக மருத்துவ பரிசோதனைகள், வேலைவாய்ப்பு ஆலோசனை, குழந்தைகளுக்கான ஓவியப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மேகதாது அணை குறித்து பேசிய அவர், 2 மாநிலங்களின் நலனை பாதிக்காதவாறு நடவடிக்கை இருக்க வேண்டும் என்றும் மாநிலங்களுக்கு இடையேயான பாகுபாடு இருக்கக்கூடாது என்றும் கூறினார். புதுச்சேரியில் உள்ள பிஜேபி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாரத பிரதமராக தொடர்ச்சியாக திரு நரேந்திர மோடி பதவி வகித்து 4402 நாட்கள் கடந்துள்ளதாகவும், தலைசிறந்த பிரதமராக உலகத்தில் வழிகாட்டும் தலைவராக திரு மோடி திகழ்வதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். 12 ஆண்டுகள் பிரதமராக பதவி வகித்த திரு மோடி மக்களின் நம்பிக்கை மற்றும் வளர்ச்சி என சிறப்பான ஆட்சியை செய்து வருவதாகவும், நாட்டின் உள்கட்டமைப்பு வளர்ச்சியடைந்திருப்பதாகவும் கூறினார். 25 கோடி மக்கள் வறுமையில் இருந்து மீட்கப்பட்டுள்ளனர் என்றும், 12 கோடிக்கும் அதிகமான கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளன என்றும் கூறிய அவர், ஏழை எளிய மக்கள், பெண்கள், விவசாயிகள் ஆகியோரின் நலனில் அக்கறை கொண்டு பிஜேபி செயல்பாட்டின் மூலம் 58 கோடிக்கும் பேருக்கும் அதிகமான ஜன்தன் வங்கிக் கணக்கு தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டுகால ஆட்சியில் புதுச்சேரிக்கு அளிக்கப்பட்ட வளர்ச்சி திட்டங்கள் குறித்து டாக்டர் எல் முருகன் கூறுகையில்,
2: உள்கட்டமைப்பினுடைய திட்டங்களாக இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி சிலை மேம்பாலத்திற்கு கிட்டத்தட்ட 436 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கத்திற்கு ரூபாய் 600 கோடி ரூபாய்க்கான திட்டமானது இந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. புதுச்சேரி ரயில் நிலைய மேம்பாடு கிட்டத்தட்ட 92 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல விவசாய சன்மான் நிதியானது ஒரு 10635 விவசாயிகளுக்கு சென்று சேர்ந்திருக்கிறது. தட்டாஞ்சாவடி, கரசூர் ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் கொடுப்பதற்கான திட்டத்தையும் நம்மளுடைய பாண்டிச்சேரியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 10000க்கும் மேற்பட்டவர்கள் அந்த தொழிற்பேட்டையில் வேலைகள் கொடுப்பதற்கான திட்ட அறிக்கையும் கூட அதில் தயாரிக்கப்பட்டு இந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. 2021 2026 இந்த 5 ஆண்டுகளில் மட்டுமே பாண்டிச்சேரிக்கு சிறப்பு கிராண்ட் கிட்டத்தட்ட 15000 கோடி பாண்டிச்சேரியினுடைய வளர்ச்சிக்காக நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள்.
0: முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டுகால சாதனைகளை குறிக்கும் வகையில் புதுச்சேரி முதலியார்பேட்டையில் உள்ள அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் டாக்டர் எல் முருகன் மரக்கன்றினை நட்டார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு நமச்சிவாயும், பிஜேபி தலைவர் திரு ராமலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் மற்றும் பிஜேபி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்னர் புதுச்சேரியில் ரயில் நிலையத்திற்கு சென்ற டாக்டர் எல் முருகன் ரயில் நிலையத்தின் செயல்பாடுகள் மற்றும் மேம்பாட்டுப் பணிகளை ஆய்வு செய்தார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் கத்தார் சுவிட்சர்லாந்தையும், நாளை அதிகாலை 3:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரேசில் மொராக்கோவையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவிற்கு சென்றுள்ளார். புதுமை, விழிப்புணர்வு மற்றும் தொடர்கற்றல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார். நாடு முழுவதும் ஓட்டுநர் பயிற்சி மையங்களை அமைக்கும் பணிகளை

0: மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை தொடங்கியுள்ளதாக திரு நிதின் கட்கரி குறிப்பிட்டார். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காற்றில் கலந்திருக்கும் நேயர்களுக்கு இனிதொரு மாலை வணக்கம். மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் தீபா.
2: என்ன
1: பாடல் கொடுக்கலாம்?
2: எனக்கு கண்ணத்தில் முத்தமிட்டால் இந்த திரைப்படத்தின் பெயர். ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில ஒரு தெய்வம் தந்த பூவே மேல் வெர்ஷன் சாங் கொடுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த சாங்கோட மியூசிக் அண்ட் லிரிக்.
1: கண்டிப்பா கண்டிப்பா உங்களோட விருப்ப பாடல் பத்தி கேட்கலாம். நன்றி.
2: தேங்க்யூ மேம். பை.
1: சோ இதே மாதிரி மனம் விரும்பிய நிகழ்ச்சியில உங்களோட இருப்ப பாடலையும் கேட்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2275230.

0: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். மனமிருந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 6:28 நிமிடத்துல பாடல் கேட்க வந்திருக்கூடிய அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம் சிம்பா மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார். சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
1: காரைக்கல் இருந்து ராமலிங்க மேடம்.
0: ஓகே, சொல்லுங்க சார், என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: படம் நீதிக்கு தலை வணங்கு. பாடல் பார்க்க பார்க்க சிரிப்பு வருது, அடக்க முடியல.
0: ஓகே, கண்டிப்பா
1: அந்த பாட்டுக்கும்
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி.
1: நன்றி.
0: நேர்களே, உங்களோட விருப்ப பாடலை கேட்கணும், கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2275230.

0: அவன் கண்ட ஜாதி ரெண்டு.
1: நீ பெண் ஜாதி, நான் ஆஞ்சாதி.
0: அவன் கண்ட ஜாதி ரெண்டு, நம்மிடையே நூறு உண்டு. அந்த வியாதி இங்கே காய்கறிக்கும், வந்ததனால் வம்பு இன்று. அந்த வியாதி இங்கே காய்கறிக்கும், வந்ததனால் வம்பு இன்று. போக போக

0: மனமரு இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 6:33 முடித்த பாடல் கேட்க வந்திருக்கூடிய அழைப்பாளர் வணக்கம்.
1: எங்கள் தோழிக்கு பொன்மாலை வணக்கம்.
0: வணக்கம். சொல்வது யார், எங்கிருந்து?
1: கலையரசு நல்லாப்பாளையம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: இயக்குனர் இமயம் இயக்கிய படங்களில் ஒன்று, சுவர் கடிகார மணியோசை. இன்னிசைக்க ஒலிக்க பாடல் வழியே வருவது இது ஒரு நிலா.
0: வா, சூப்பர் சூப்பர். ரைமிங்கா ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க. உங்களோட விருப்பப்பட வருது கேட்கலாம். டிக் டிக் டிக் திரைப்படத்துல இருந்து. நன்றி
1: நன்றி.

0: மனமருந்தே நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் 6:39 பாடல் கேட்க வந்திருக்கிற அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
1: தேனருவி குரலாலே தென்றல் மொழியாலே காற்றலையில் கலைபடுத்திக் கொண்டிருக்கும் தேன்மொழி தென்றல் தீபா அவர்களுக்கு வணக்கம் சொல்வது திருவண்ணாமலை தட்சிணாமூர்த்தி. தேனிசைக்கு ஒரு தேவா என்றால் தேன்மொழிக்கு எங்கள் தீபா.
0: அந்த இடத்துக்கு வச்சுட்டீங்களே, சொல்லுங்க என்ன பாடல் கொடுக்கலாம்.
1: மோட்டா சுந்தரம் பிள்ளை படத்துல இருந்து காத்திருந்த கண்கள் ஒரு பாட்டுங்க.
0: தீ
1: குச்சி விரல் பட்டால் தீபமாய் முகம் சிவக்கும், நீ நாணத்தில் முகம் புதைத்தால் இந்த நானிலமே இருந்துவிடும். தேவைக்கு போய் சொன்னால் பாவைக்கு புரியாதா, தேன் குடிக்க வந்து வரும் மலருக்கு தெரியாதா, என் விழி இரு விளக்கு உள்ள போற கிழக்கு ஆலய மதில் உணர்த்தி அதில் ஆண்டவண்ணி எனக்கு காத்திருந்த கண்களே.
0: இந்த அருமையான வரிகளோட உங்களோட பாடல் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி மேடம்.
0: ஓகே.

நிகழ்ச்சியில் வந்து உங்களோட எப்ப பாடலையும் கேட்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2270530.

0: பாடமர் வந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க வந்திருக்கூடிய அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார், யார் இங்க இருந்து?
1: மாலை வணக்கம் கூறுவது இளமங்கலம் முருகன்.
0: ஓகே முருகன் சார், என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: காதலுக்கு மரியாதை படம் வந்து பாடல் வந்து என்னை தாளாட்ட ஒரு ஆளோ, அந்த பாடல் மேடம்.
0: ஓகே கொடுத்துடலாம் சார், நன்றி.
1: நன்றி மேடம் உங்களுக்கு.
0: நேர்கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு உங்களோட விருப்ப பாடல கேட்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2275230.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: மனமிருந்த நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பேச கத்திருக்கூடிய அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
1: சென்னை ஊரப்பாக்கம், சிவகுமார் மேடம்.
0: ஓகே சிவகுமார் சார், என்ன பாடல் கொடுக்கலாம்
1: மேடம்? முதல் மரியாதை, வெற்றி வேறு வாசம்.
0: முன்னாடி காதலுக்கு மரியாதை, இப்ப முதல் மரியாதையா?
1: நன்றி.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம் சார், நன்றி.

0: மனமருந்த நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் பேச கத்திருக்கூடிய அழைப்பாளர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
1: சென்னை ஊரப்பாக்கம், சிவகுமார் மேடம்.
0: ஓகே சிவகுமார் சார், என்ன பாடல் கொடுக்கலாம்
1: மேடம்? முதல் மரியாதை, வெற்றி வேறு வாசம்.
0: முன்னாடி காதலுக்கு மரியாதை, இப்ப முதல் மரியாதையா?
1: நன்றி.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம் சார், நன்றி.

0: மனம் நிறைந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கேன். பாடல் கேட்க வந்திருக்கூடிய அழைப்பாளர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் அந்தோனிராஜ், சென்னையில இருந்து.
0: ஓகே சொல்லுங்க சார், என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: தம்பிக்கு என்ற ஒரு படத்துல இருந்து கல்யாண மேல சத்தம் மேடம், ஜானகி அம்மா பாட்டு மேடம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் செங்கேனி பழனி. மக்கள் தொகை மாற்றம் குறித்து இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமை தாங்கினார். எல்லை மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள மக்கள் தொகை மாற்றங்கள் குறித்து ஆய்வு செய்யுமாறு ஆணையத்திற்கு அவர் உத்தரவிட்டார். மேலும் எல்லைப்பகுதிகள், பெருநகரங்கள் மற்றும் தொழில் நகரங்களுக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொள்ளுமாறும் அவர் அறிவுறுத்தினார். மேற்கிந்திய விலை உச்சவரம்பு விதிகளை இந்தியா பின்பற்றியதாக விளக்கிய பின்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் எலினா வால்டோனன் இந்தியா ரஷ்ய எண்ணெயை வாங்கியதை ஆதரித்தார். பின்லாந்தில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் இணைந்து நடத்திய கூட்டத்தில் பேசிய அவர், ரஷ்யாவின் லாபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தை தொடரவே விலை உச்சவரம்பு உருவாக்கப்பட்டது என்று கூறினார். 2047 ஆண்டிற்குள் வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கான இந்தியாவின் பயணம் அதன் கிராமங்கள், பண்ணைகள் மற்றும் வயல்வெளிகளின் வழியாகவே அமைகிறது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நிலையான விவசாயம், புத்தாக்கம் மற்றும் ஆராய்ச்சி ஆகியவை விக்சித் பாரத் என்பதன் அடித்தளமாக அமைகின்றன என்று அவர் குறிப்பிட்டார். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தை செயல்படுத்தும் முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள பிஜேபி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாரத பிரதமராக தொடர்ச்சியாக திரு நரேந்திர மோடி பதவி வகித்து 4402 நாட்கள் கடந்துள்ளதாகவும், தலைசிறந்த பிரதமராக, உலகிற்கு வழிகாட்டும் தலைவராக திரு மோடி திகழ்வதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். 12 ஆண்டுகள் பிரதமராக பதவி வகித்த திரு மோடி மக்களின் நம்பிக்கை மற்றும் வளர்ச்சி என சிறப்பான ஆட்சியை செய்து வருவதாகவும், நாட்டின் உள்கட்டமைப்பு வளர்ச்சி அடைந்திருப்பதாகவும் கூறினார். தொடர்ந்து முதலியார்பேட்டையில் உள்ள அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மரக்கன்று நட்டார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ மனமிருந்தே நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க வந்துருக்கூடிய நேர், அதுக்கு முன்னாடி வந்து நம்பர் சொல்லிடுறோம். ஸோ மனமிருந்தே நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடலை கேட்கும் அப்படின்னா கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230. ஸோ நிகழ்ச்சியில் காத்திருக்கூடிய அழைப்பாளர், வணக்கம்.
2: வணக்கம் மேம், செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன்.
1: நல்லா இருக்கு கலைவாணி மேடம், சொல்லுங்க என்ன பாடல் கொடுக்கலாம்?
2: படம் வந்து வேட்டைக்காரன் ஒரு சின்ன தாமரை. அந்த சாங்
1: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி.
2: தேங்க்யூ மேம்.
3: Yeah.

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: மனமிருந்த நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 7:08 14 மணித்துளிகள பாடல் கேட்க வந்திருக்கூடிய அழைப்பாளர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
2: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம் சார், சொல்லுங்க.
2: படம் புரிய போனே பாடல் நான்காண்டு காட்சி நல்ல முத்து பேச்சு.
1: ஒரு பாடல் கேட்டிருக்காரு, சோ அவரோட விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, கேக்கலாம். உங்களோட இருப்ப பாடலையும் கேட்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு 2271-7760 மற்றும் 2271-7770 என்ற நம்பருக்கு. ஸோ இன்னொரு நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க, 2275-2300. நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
0: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
3: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டை ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
2: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன். என்னமோ ஏதோ எண்ணம் திரழுது கனவே, வண்ணம் திரழுது நினைவே, கண்கள் இருளுது நனவே. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: இன்னும் சில நொடிகளை கேட்கலாம். தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ், ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டார். மத்திய அரசின் சீரிய கொள்கைகளால் இரண்டாவது பெரிய உயர்கல்வி கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உணவு பாதுகாப்பு, விவசாயிகளின் நலன் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்து அணி 40 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் வெளியுறவு தொலைநோக்கு பார்வையில் பிரான்ஸ் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 6 நாட்கள் பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு இன்று பிற்பகல் புதுதில்லியிலிருந்து பிரதமர் புறப்பட்டுச் சென்றார். முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த 2 நாடுகளுக்கும் தாம் மேற்கொள்ளும் பயணம் இருதரப்பு பொருளாதார மற்றும் கலாச்சார தொடர்புகளை வலுப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய யூனியன், குறிப்பாக ஸ்லோவாக்கியாவுடன் இந்தியா கொண்டுள்ள கூட்டு முயற்சிகளுக்கு இந்த பயணம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் கூறியுள்ளார். நாளை பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பாரத் இனோவேட்டிவ்ஸ் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவில் புத்தாக்க தொழில்கள், ஆராய்ச்சியாளர்கள், முதலீட்டாளர்கள் ஆகியோரை ஒன்றிணைக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்நிகழ்ச்சி இருதரப்பு கூட்டு முயற்சிகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். நாளை ஸ்லோவேக்கியாவிற்கு 2 நாள் பயணத்தை தொடங்குவதாக தெரிவித்துள்ள பிரதமர், அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெல்கர்னி, பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோ ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் கூட்டு முயற்சிகள் குறித்து விவாதிக்க உள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் சீரிய கொள்கைகளால் இரண்டாவது பெரிய உயர்கல்வி கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டுகால சேவையை பாராட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கல்வியில் புதிய கலாச்சாரத்தையும் திறன் மேம்பாடு, புதிய கண்டுபிடிப்புகள், புத்தாக்க தொழில்கள் ஆகியவற்றில் சாதனைகள் படைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். 2வது பெரிய செயற்கை நுண்ணறிவுசார் களஞ்சியமாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.

0: உள்ளார். 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தாக்க தொழில்கள் கடந்த 12 ஆண்டுகளில் தொடங்கப்பட்டு 3வது பெரிய புத்தாக்க தொழில் கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 6 கோடிக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி, 12 கோடிக்கும் மேற்பட்ட முத்ரா கடன் உதவி, 300க்கும் மேற்பட்ட விண்வெளி புத்தாக்க நிறுவனங்கள் ஆகியவை நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்திய இளைஞர்கள் வேலை தேடுபவர்கள் என்ற நிலை மாறி தற்போது வேலைவாய்ப்பை உருவாக்குபவர்களாக மேம்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். ஐஐடி, எய்ம்ஸ் உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்கள் மூலம் உலகத்தரத்திலான கல்வி வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 1000க்கும் மேற்பட்ட கேலோ இந்தியா மையங்கள் மூலம் இளைஞர்களின் விளையாட்டுத் திறனை ஊக்குவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உணவு பாதுகாப்பு, விவசாயிகளின் நலன், சுற்றுச்சூழலுக்கு உகந்த சாகுபடி, வேளாண் வர்த்தகம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென்று பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் கடந்த 5 நாட்களாக நடைபெற்ற பிரிக்ஸ் வேளாண் உச்சிமாநாட்டின் நிறைவு நாளான இன்று வெளியிடப்பட்ட பிரகடனத்தில் இந்த தீர்மானத்திற்கு உறுப்பு நாடுகள் ஒருமனதாக ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்த உச்சிமாநாட்டில் பேசிய மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான், உலகின் 50% மக்கள் தொகையை பிரிக்ஸ் நாடுகள் கொண்டுள்ளதாகவும், 42% வேளாண் உற்பத்தியை உலகிற்கு அளித்து வருவதாகவும் தெரிவித்தார். இந்த பிரகடனம் ஆவணமாக மட்டுமின்றி அதனை நிறைவேற்றும் பொறுப்பையும் உறுப்பு நாடுகளுக்கு அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்திய வேளாண் சாகுபடி முறைகளுக்கான ஆராய்ச்சி நிறுவனத்தின் வழிகாட்டுதலின்படி உறுப்பு நாடுகளின் இயற்கை வேளாண்மை மற்றும் புத்தாக்க சாகுபடி முறைகளுக்கான ஆராய்ச்சிகளை ஒருங்கிணைப்பது, மின்னணு வேளாண் கட்டமைப்புகளை உருவாக்குவது உள்ளிட்ட முக்கிய முடிவுகளை இந்தூர் உச்சிமாநாட்டில் பிரிக்ஸ் நாடுகள் எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பாரம்பரிய பயிர் ரகங்களை பாதுகாக்கவும், விவசாயிகளின் உரிமைகளை நிலைநாட்டவும், உலகளாவிய அமைப்பை ஏற்படுத்தவும் இந்த மாநாட்டில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒரே நேரத்தில் மக்களவைக்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் தேர்தல் நடைபெற்றால் தேர்தல் செலவினம் கணிசமாக குறையும் என்று கூறினார். தேர்தல் அலுவலர்களின் சேவையை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தவும் இந்த நடைமுறை உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணியின் 12 ஆண்டுகால சாதனைகளை பட்டியலிட்ட அவர், 25 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமையின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் 12 கோடிக்கும் மேற்பட்ட பாதுகாப்பான கழிப்பிட வசதி செய்து தரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கான நிதி ஒதுக்கீடு 12,20,000 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்திய ராணுவ பயிற்சி கல்லூரியில் பெண்கள் பயிற்சி பெற்றது பெருமை அளிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். டேராடூன் ராணுவ பயிற்சி கல்லூரியில் பயிற்சி முடித்த 515 பயிற்சி வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு பேசிய அவர், நாட்டின் பாதுகாப்பிற்காக சேவை மனப்பான்மையுடன் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என பயிற்சி வீரர்களை கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பாக பயிற்சியை முடித்த வீரர் விஷால்குமாருக்கு தங்கப்பதக்கத்தை அவர் வழங்கினார். வெளிநாடுகளைச் சேர்ந்த 34 வீரர்களுக்கும் இந்த ராணுவ பயிற்சி கல்லூரியில் பயிற்சி அளிக்கப்பட்டது. கேரளாவில் நிபா வைரஸ் பரவுவதை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு கே முரளிதரன் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நோய் அறிகுறிகள் இருந்த சிலரை மருத்துவ பரிசோதனை செய்ததில் அவர்களுக்கு தொற்று இல்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினார். இதற்கிடையே கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நிபா வைரசால் பாதிக்கப்பட்ட ஒருவர் சிகிச்சை பெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இவருடன் தொடர்பில் இருந்த 87 பேரை மருத்துவ அலுவலர்கள் கண்காணித்து வருகின்றனர். தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து இருந்து நிபுணர்கள் கோழிக்கோடு மாவட்டத்திற்கு சென்று நிஃபா வைரஸ் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை

0: நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அசாமில் இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். ஜோர்கத் இந்திய விமானப்படை தளம் அருகே நேரிட்ட விபத்தில் இந்திய விமானப்படையின் ஸ்குவாட்ரன் லீடர் பிரசாந்த் சிங், பிளைட் லெப்டினன்ட் சுபம், சர்ஜன் ஜிதேந்தர் சர்மா, அக்னி வீரர்கள் கேம்ரம் டெனிஸ் ஆகிய 5 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்த விமானப்படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த வீரர்களின் தைரியத்தை சேவையையும் நாடு நன்றியுடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இந்த விபத்து குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக வதந்திகளை யாரும் வெளியிட வேண்டாம் என்றும் இந்திய விமானப்படை கேட்டுக் கொண்டுள்ளது. பலுச்சிஸ்தானில் அப்பாவி பொதுமக்கள் பாகிஸ்தான் படையினரால் கொல்லப்படுவதற்கு பலுச் மனித உரிமைகள் அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள செய்தியில் இன்று பொதுமக்களில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் மேலும் 2 பேர் கடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்து அணி 40 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மான்செஸ்டரில் நடைபெற்ற அயர்லாந்துக்கு எதிரான போட்டியில் முதலில் விளையாடிய ஸ்காட்லாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 161 ரன் எடுத்தது. 162 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய அயர்லாந்து அணி 19.1 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 121 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக 25 ஓவராக குறைக்கப்பட்டுள்ளது. முதலில் களமிறங்கியுள்ள ஆப்கானிஸ்தான் சற்றுமுன் வரை 17.5 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 148 ரன் எடுத்துள்ளது. டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்துவீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ், ஸ்லோவேக்கியா நாடுகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டார். மத்திய அரசின் சீரிய கொள்கைகளால் 2வது பெரிய உயர்கல்வி கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உணவு பாதுகாப்பு, விவசாயிகள் நலன் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்து அணி 40 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 7:25 17 மணி துளிகள்.
2: இசையோடு என்றும் நீங்கள். தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6 டிஜிட் HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 7:32 முப்பத்தி ஏழு மணித்துளைகளை கேட்கலாம். சிங்கார வெள்ளம் திரைப்பட பாடல்.

மனமுருந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில வந்து பாடல் கேட்க வந்திருக்கூடிய அழைப்பாளர் யார் எங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சொல்லுங்க சார், யார் இங்க பேசுறீங்க? ஓகே பாபு சார் சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம்? ஓகே, ஒலி விளக்கு திரைப்படத்துல பாடல் கேட்டிருக்கீங்க, நன்றி. நேர்கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு கேட்கலாம். ஒரு அதுக்கு முன்னாடி நீங்க உங்களோட இருப்ப பாடல கேட்கணும் அப்படின்னா நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மனம் இருந்த நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க வந்திருக்கூடிய அழைப்பாளர், வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேடம், சொல்லுங்க. யாருங்கிருந்து?
3: திருவண்ணாமலையில இருந்து சங்கீதா பேசுறேன்.
2: ஓகே சங்கீதா மேடம், சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம்?
3: அதான் துள்ளாத மனம் துள்ளும் படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாடலை வழங்க.
2: துள்ளாத மனம் துள்ளும் படத்துல இருந்து பாடல் கொடுக்கணுமா உங்களுக்கு? சரி, ஏதாவது பாட்டு பாடி காமிங்களா எனக்கு? பழைய பாட்டு பாடக்கூடாது, புது படத்துல இருந்து பாடணும்.
3: இல்ல, துள்ளாத மனம் படத்துல இருந்து 20 கோடி நிலவுகள் கூடிய அந்த பாடலை.

0: எந்த அளவுக்கு நீங்க அட்மைர் பண்றீங்க அந்த பாட்டை கேட்டு?
1: அந்த பாட்டை கேட்டா நாங்க இவ்வளவு பாக்குறதுல அந்த பாட்டு அப்ப
0: இருந்தாலும் அது கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கும். அப்படிதானே?
1: எல்லா பாட்டுமே அதுல பிடிக்கும். இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். நிறைய டான்ஸ் வரும், இதுல
0: நிறைய டான்ஸ் வரும். சிம்ரன் பிடிக்கும். ஓகே,
1: சிம்ரன் பிடிக்கும்.
0: ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சங்கீதா மேடம், உங்களோட விருப்ப பாடல் வந்து கேட்கலாம். நன்றி.
1: நன்றி.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
1: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: மனமருமிந்த நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 7:47. நம்ம நிகழ்ச்சியில பல கேக்கு வந்திருக்கூடிய அழைப்பாளர், வணக்கம்.
4: வணக்கம், பேசுறேன்.
3: யார் பேசுறீங்க சார்? நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் சேகோனி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: மனமருந்த நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா நிறைவு தருணத்தை கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். சோ நிலையத்தின் நேரம் பாத்தீங்கன்னா 7:54 ஆயிடுச்சு. சோ நிகழ்ச்சி நிறைவாக வரக்கூடிய பாடலை கேட்கக்கூடிய நபர் யாருங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க யார் இங்க இருந்து?
2: கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தை தெற்கு ஸ்டாண்ட்ல கார்த்திக் பேசுறேன்.
1: அடேங்கப்பா, பேர் சின்னதா இருக்கு பட் ஊர் பெருசா இருக்கு. ஓகே, சொல்லுங்க கார்த்திக் சார், என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
2: விஜய் நயன்தாரா நடிச்ச படத்துல இருந்து பிகில் படம் பேரு, அதுல இருந்து உனக்காக நான் வாழ நினைச்சேன் சாங் எல்லாருக்காகவே டெலிகேட் பண்ணுவேன்.
1: ஓகே ஃபைனல், கண்டிப்பா உங்களுடைய விருப்பத்தை நாங்க நிறைவேற்றுவோம். உங்களோட விருப்ப பாடல் வரது கேட்கலாம். நன்றி.
2: நன்றி.
1: ஓகே, நேர்களே நம்மளோட நிகழ்ச்சி நிறைவாக வரக்கூடிய பாடல் பிகில் திரைப்படத்துல இருந்து உங்களை நான் சந்திக்கிறேன் 9:15 தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை பிரெஞ்சு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பாரத் இனோவேட்ஸ் திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளார். இத்திட்டம் இந்தியாவின் மிகவும் நம்பிக்கைக்குரிய புத்தொழில் நிறுவனங்களை உலகளாவிய முதலீட்டுடன் இணைப்பதோடு இந்தியாவின் உயர்கல்விக்கான சூழலை உருவாக்கும் உந்து சக்தியாக விளங்கும் என்று பிரதமர் கூறினார். இதனைத் தொடர்ந்து திரு மோடி 2 நாள் பயணமாக நாளை ஸ்லோவாக்கியாவிற்கு புறப்படுகிறார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் உள்ள வலுவான உத்வேகத்தை இந்த வரலாற்று சிறப்புமிக்க பயணம் மேலும் வலுப்படுத்தும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியாவின் நகரங்கள் பொருளாதார ரீதியாக உற்பத்தி திறன் மிக்கதாகவும் சுற்றுச்சூழல் ரீதியாக நிலையானதாகவும் சமூக ரீதியாக அனைவரும்

உள்ளடக்கியதாகவும் தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்டதாகவும் இருக்க வேண்டும் என்று பிரதமரின் முதன்மை செயலாளர் திரு பி கே மிஸ்ரா கூறினார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற தேசிய நகர்ப்புற விவகாரங்கள் நிறுவனத்தின் பொன்விழா கொண்டாட்டங்களில் உரையாற்றிய அவர், இந்தியாவின் நகர்ப்புற உரையாடலை வடிவமைப்பதிலும் நிறுவன திறன்களை வலுப்படுத்துவதிலும் தேசிய நகர்ப்புற விவகாரங்கள் நிறுவனம் பெரும் பங்களித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்திய விமானப்படைக்கு சொந்தமான AN-32 வகை போக்குவரத்து விமானம் ஒன்று இன்று காலை அசாமில் உள்ள ஜோர்ஹாட் விமானப்படை தளத்தில் வழக்கமான பணியின் போது விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 5 வீரர்கள் உயிரிழந்ததற்கு இந்திய விமானப்படை இரங்கல் தெரிவித்துள்ளது. இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு விமானப்படை தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் இந்த துயர நேரத்தில் அவர்களுடன் உறுதுணையாக நிற்பதாகவும் கூறியுள்ளது. தரம்சலாவில் நடைபெற்ற 3 போட்டிகள் கொண்ட தொடரின் முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவிற்கு எதிராக ஆப்கானிஸ்தான் அணி சற்று முன்பு வரை 23.3 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இடைவிடாத மழை காரணமாக ஆட்டம் தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டதை தொடர்ந்து இரு அணிகளுக்கும் தலா 25 ஓவர்கள் வீதம் விளையாடும் வகையில் ஆட்டம் குறைக்கப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, சைபாலின் இன்னொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
2: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
3: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
2: கண்டிப்பா தேவையில்லை.
3: என்றும் அக்கறையுடன்
2: உங்கள் FM Rainbow புதுவை 102.8.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காற்றில் கலந்திருக்கும் நேயர்களுக்கு இனிது ஒரு இரவு வணக்கம். தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் தீபா. அருமையான ஃபீலிங்ஸோட நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல சாங்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சாங் நீங்க கேட்க போற பாடல் சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்துக்காக ஏ ஆர் ரஹ்மானோட சிலை கேட்க போறோம். ஸோ இந்த பாடலானது பாத்தீங்கன்னா ஒரு

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேர்களே, சாய்பாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 9:31, 8 துளிகள்ல உங்களுக்காக எஸ்பிபி வாய்ஸ்ல ஒரு ஹிட் சாங் கேட்டீங்க இல்லையா? ஸோ அதே எஸ்பிபி வாய்ஸ்ல ஒரு மெலடியான ஒரு டூயட் சாங் கேட்கலாம். அல்லி அர்ஜுனா திரைப்படத்துல இருந்து

சிந்ததே வானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 9:38 ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் கேட்க போறோம். கார்த்திக் மற்றும் கோபிகா பூர்ணிமாவோட வாய்ஸ்ல வரக்கூடிய திரைப்படம் எனக்கு 20 உனக்கு 18 திரைப்படத்துல இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இதே ஃப்ரம் ரெயின்போ புதுவாய் 102.8.

0: சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
2: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
3: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
2: கண்டிப்பா தேவையில்லை.
3: என்றும் அக்கறையுடன்
2: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
0: சிந்து தேவானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 9:44, 43 நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல அடுத்ததா ஒழிக்கக்கூடிய பாடல் உனக்கும் எனக்கும் திரைப்படத்துல இருந்து சேம் கார்த்திக் காம்போல சுமங்கிரி இணைந்து பாடியிருக்காங்க. சுகேட் என்ஜாய் பண்ணுங்க.

தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் அடுத்ததா அவளுக்கு கூடிய பாடல் நம்ம வந்து அடுத்ததா ஹரிச்சரனோட காம்போல ஒரு ஹிட் சாங் வந்து கேட்கலாம் வாங்க. வைகாசி நிலவே அப்படின்ற பாடல் உங்களுக்காக உன்னாலே உன்னாலே திரைப்படத்துல இருந்து.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ தேன்ஸ் இந்த தேவானம். நம்ம நிகழ்ச்சியில் வந்து லாஸ்டாக ஹரிச்சரன் மற்றும் மதுஸ்ரீயோட வாய்ஸில் பாடல் கேட்டோம். ஸோ சேம் காம்போவில் தேன்ஸ் இந்த தேவானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கல்லூரி திரைப்படத்தின பாடல் கேட்க போகிறோம், ஹரிச்சரன் மற்றும் ஹரிணி சுதாகரோட வாய்ஸில்.

சயின்ஸ் வானம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக ஹரிஹரனோட காம்போவில் ரெண்டு சாங்ஸ் கொடுக்க போகிறோம். ரெண்டுமே பயங்கர வேரியேஷனான சாங். ஒன்று வந்து ரொம்ப ஜாலியான ஒரு சாங், இன்னொன்று வந்து கொஞ்சம் சேட்லியான ஒரு சாங் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சாங் உங்களுக்காக பீமா திரைப்படத்துலேருந்து ஹரிஹரன் மற்றும் மதுஸ்ரீயோட வாய்ஸில் வரப்போகுது. அதைத் தொடர்ந்து யாரடி நீ மோகினி திரைப்படத்துலேருந்து ஒரு சேட் சாங் ஹரிஹரனோட வாய்ஸில், ஒரு மிஸ்மரைசிங் வாய்ஸில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இதே ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8.

ஏய், இங்க தாதா கிங். கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசு ஹிட்டு.

டென்ஷன் தேவானம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் வந்து அடுத்ததாக ஒழிக்கக்கூடிய பாடல் வந்து காம்போ வந்து ஏஆர் ரஹ்மானோட இசையில் கேட்க போகிறோம். ஸோ அவரோட வாய்ஸில் கேட்க போகிறோம் சரிங்களா. ஸோ வினை தாண்டி வருவாயா திரைப்படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு கேட்கலாம். ஏஆர் ரஹ்மான் மற்றும் ஸ்ரேயா கோஷலோட வாய்ஸில் நிலையத்தின் நேரம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 10:19:30 உங்களுக்காக வரக்கூடிய இந்த பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எஃப்எம் ரெயின்போ புதுவாய் 102.8.

இருந்ததே வானம். தேன் மழையாக பொழிஞ்சிட்டு இருக்க எனக்குடைய பாடல்களில் நம்ம வந்து ஏஆர் ரஹ்மானோட வாய்ஸில் ஒரு ஹிட் சாங் கேட்டோம் இல்லையா, ஸோ அதே காம்போவில் வந்து ஏஆர் ரஹ்மானோட வாய்ஸில் உங்களுக்காக ஒரு பாடல் வந்து கேட்கலாம் வாங்க. அனுராதா ஸ்ரீராம் மற்றும் ஃபெபிமணி அனுபவா இவங்க எல்லாருமே இணைந்து பாடியிருக்காங்க உயிரை திடப்பத்திற்காக. ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுவாய் 102.8.

நேரம் 10:33 40 துளிகளை கேட்டுட்டு இருக்கீங்க. தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம வந்து என்ன என்ன காம்போ கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உன்னிகிருஷ்ணனோட சாங்ஸ் தான் நம்ம கேட்க போகிறோம். ரெண்டு சாங் உங்களுக்காக. ஸோ காதலன் திரைப்படத்துலேருந்து வந்துட்டே இருக்கு, கேட்கலாம் ஒரு சோலோ சாங் இப்போ உன்னிகிருஷ்ணனோட வாய்ஸில். இதே ஃப்ரம் ரெயின்போ புதுவாய் 102.8.

டென் சிந்துதே வானம் நிகழ்ச்சியில் அடுத்ததா உன்னிகிருஷ்ணனோட பாடல் தான் கேட்க போறோம். என்ன நம்ம காம்போன்னு சொல்லியாச்சு இல்லையா? சோ உன்னிகிருஷ்ணன் மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ இணைந்து பாடியிருக்கிறாங்க இருவர் திரைப்படத்திற்காக.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
5: என்னடா சொல்ற,
4: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, GK ல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸ்க்கு போறியா?
5: கிளாஸ் எல்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
4: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
6: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க.

ஜெயின்ஸ் தேவானம் நிகழ்ச்சியில் அடுத்துதான் நம்ம அந்த காம்போ யாரோட காம்போ பார்க்க போறோம் அப்படின்னா திப்புவோட காம்போ தான். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்காக வரக்கூடிய பாடல் இருமுகன் திரைப்படத்திற்காக திப்பு மற்றும் சார் மதிபிதா பிரவீன் சார் இவங்களோட இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் கண்ணை விட்டு என்ற திரைப்பட பாடல் உங்களுக்காக.

சிந்ததே வானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிலையத்த நேரம் 10:54 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவான பாடலை நிறைவு செய்யக்கூடிய வாய்ஸ் கூட திப்போடதுதான். சோ நிறைவா இருக்கக்கூடிய பாடல் காதலில் விழுந்தேன் திரைப்படத்திற்காக.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நமது எஃப்எம் ரெயின்போவில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை, சென்னை. 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் சப்போட்டா சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் இடம்பெறும். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அதனைத் தொடர்ந்து 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் ஆர்வலர் வசந்தி தேவி, வழங்குபவர் கே ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள். 7:02 புதுமை புதுமை, இதில் செய்தி மலர் கேட்கலாம். 7:25 நலமாய் வாழ ஹீட் ஸ்ட்ரோக் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். 7:30 வணக்க மக்களே, 8:02 முதல் 8:15 வரையிலும், மீண்டும் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே ஆனந்தகுமார். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர்வரப்பம். பத்து கெட்ஸ் எட் கோ கேம் ஷோ, 11:00 போஸ்ட் பாக்ஸ் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இடம்பெறும் டெல்லி அஞ்சல். 12:02 பேசுங்க தோழா, 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதிய மகளிர்.

உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்று காணுங்கள். 3 மணிக்கு ரெயின்போ கிட்ஸ், மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைக்கிறார் ஆர்ஜே பாரதி தேவி, 6:20 திரேசை. அதனைத் தொடர்ந்து 6:30 ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை 2026 T20 கிரிக்கெட் போட்டி பெர்கிஹாம் எட்ஜி பாஸ்டனில் நடைபெறும் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கிடையேயான ஆட்டம் குறித்த நேர்முக வர்ணனையை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அன்று செய்ய கேட்கலாம். இதர நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் கேட்கலாம். 10:45 திரையிசை, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 புதுவை வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகர்ஸ் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே காலை 7:08, 9:10, 10:58, 12:01 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும், 7:15 பகல் 12:40 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சசே கேட்கலாம். காலை 8:15 பிற்பகல் 2 மணி, இரவு 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சசே கேட்கலாம். இதைத் தொடர்ந்து மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் கேட்கலாம். நேற்று இவை யாவும் எஃப்எம் ரெயின்போவில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.